இறைவனின் அருள் வார்த்தைகளில் அடங்காத பேரருளிசையோடு காலை கதிரவனின் இறை அன்போடு வரவேற்று நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நற்பொழி ஐந்தன் அருள் மாலை.

கொடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் இன்று மலர்ந்து மன வீசுகிருக்கும் நமதனி நிகழ்ச்சி முட்டுக்கள் காலை 6 மணிக்கு வசந்த விடையல், 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் வசந்த விடையல். நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் புந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக அதை தொடர்ந்து மிசைக்கும் வசந்த விடையல். காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் விப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் நம் வீசி இருக்கிறது தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில், வானவில் இன்று தீட இருக்கும் வண்ணம் பசுந்தாள் பயிர்களின் விதை உற்பத்தி தொழில்நுட்பம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் கே சுஜாதா கந்தசாமி அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலை பயணம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார் திரைப்பட நடிகர் நாட்டுப்புற கலைஞர் சித்திரசேனன் அவர்கள். நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11:00 உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது வளம் வர இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது நாங்களும் நடிப்போம்

கொண்டாடு என்று கருப்பொருளோடு இசைக்கும். நிகழ்ச்சியில் 12 இருப்பதற்கு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. அதைத் தொடர்ந்து மிசைக்கும் மகளிர் நேரம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீளவழி. 1:00 தாராபுரம் R.R. சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 12:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் சிறப்புக்கு இருக்கிறார்கள் நாமக்கல் தவஸ்ரீ மற்றும் நாமக்கல் கவீஸ்வரன். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உயிர் பெற்று சீக்கிருக்கிறது நாமக்கல் ATC ராஜு அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 4:00 அனல் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை. 4:30 கிட்கலாம் பூமிக்ஸ் பானியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை இன்று சீக்கிருக்கிறது விடுகதை வண்ணத்தூரிகையாக. 5:00 இடைக்கால இனிசு கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம் உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 திரை இசை பாடல்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:05 தரா புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இன்றைய வேளாண் தொடரில் இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள். 7:00 உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பு இசைக்கும் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது அண்ணா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கும். நிகழ்ச்சியில் 8:50 சேவை செய்திகள். 9:00 இரவு நேர இசைத்தென்றல் வீசும் கொடை தென்றல். 10:00 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம். இன்று அழைக்கிறது சிவகங்கை மாவட்ட நேயர்களின் சுகமான நினைவுகளை. 11:00 இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு. இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமதனி நிகழ்ச்சி முட்டுக்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம்

திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பாடம் குயிலின் இனிய கானங்கள், பற்பல ராகங்கள், வானம்பாடியின் பலவித வர்ணஜாலங்கள், புல்வெளி மேல் சிதறிய சிறு முத்துக்கள், அதில் மிளர்ந்து கொண்டிருக்கும் செங்கதிர் ஒளியோடு புலர்ந்து கொண்டிருக்கும் புது விடியலை இனிசியோடு வரவேற்க கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தன் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1088.

0: போர்க்களத்தில் பகைவரையும் அஞ்சி ஓடச் செய்யும் என் வீரம் இந்த பெண்ணின் ஒளிபொருந்திய நெற்றிக்கு தோற்று போனதே. குறள் எண் 1088 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: ஒன்னுதல் கோடைந்ததே
0: போர்க்களத்தில் பகைவரையும் அஞ்சி ஓடச் செய்யும் என் வீரம் இந்த பெண்ணின் ஒளிபொருந்திய நெற்றிக்கு தோற்று போனதே. குறள் எண் 1088 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
2: நல்விடியலை இனிசியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்புழு 5 வசந்த விடியல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்று காலை 8 மணிக்கு நம் கொடை பண்பலையின் 1.5 வளம் வர இருக்கிறது. மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் வீச இருக்கிறது தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டைம் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் கிச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
8: ஜோதி சமஜ

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவாரூர் என் கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசிக்கலாம் என்று

என்கண் முருகன் கோயில் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்கண் கிராமத்தில் உள்ள என்கண் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு தனி சந்நிதியாக உள்ள கோயிலாகும். இந்த என்கண் முருகன் கோவிலில் முருகன் தான் மூலவர். இங்குள்ள முருகனை சண்முகநாதன் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். 2 குலோத்துங்க மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இதுவாகும். ஒரு சமயம்

மந்திரத்திற்கு அர்த்தம் என்ன என்று முருகப்பெருமான் பிரம்மாவிடம் கேட்டார். அவருக்கோ பதில் தெரியவில்லை. இதனால் பிரம்மாவை முருகன் சிறையில் அடைத்தார். பிரம்மாவின் சிருஷ்டி தொழிலையும் தானே ஏற்றார். பின்னர் சிறை விடுத்தும் பிரம்மாவிடம் சிருஷ்டி தொழிலை தராது தானே செய்தார் முருகன். இதனால் பிரம்மா இத்தலத்தில் சிவபெருமானை தனது எட்டு கண்களால் பூஜித்து உதவி கழித்தார். சிவபெருமான் பிரம்மாவின் முன் தோன்றிய போது நடந்தவைகளை கூறி தனது படைத்தல் தொழிலை திரும்ப பெற்றுத்தர பிரம்மா வேண்டினார். உடனே சிவபெருமானும் முருகனை அழைத்து படைப்பு தொழிலை பிரம்மாவிடம் தருமாறு கூறினார். பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் தெரியாத பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்வது முறையல்ல என்று கூறி முருகன் தர மறுக்கிறார். சிவபெருமான் முருகனை சமாதானப்படுத்தி தனக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்தது போல் பிரம்மாவிற்கும் உபதேசம் செய்து பின்பு படைப்பு தொழிலை தரும்படி பணிக்கிறார். முருகனும் இத்தலத்தில் பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தை தென்முக கடவுளாய் அமர்ந்து உபதேசித்து சிருஷ்டி தொழிலை திரும்பவும் பிரம்மாவிடம் தந்தார். பிரம்மா எட்டு கண்களால் அதாவது என் கண்களால் பூஜித்தமையால் இத்தலம் பிரம்மபுரம் எனவும் முருகன் என் கண் சுப்பிரமணிய சுவாமி என்றும் வழங்கப்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது.

0: புலவர் ஆறுமுகன் தனியாக மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். மூலவரின் இருபுறத்திலும் வள்ளி தீவானையாக தனியாக காட்சியளிக்கின்றனர். முன்புறம் மூன்று, பின்புறம் மூன்று முகங்கள் பன்னிரு கரங்களில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூளம், வில், கேடயம், சேவற்கொடி, அங்குசம் போன்ற ஆயுதங்களை தரித்திருக்கிறார். கரங்களில் விரல்கள் கூட தனித்தனியாய் இடைவெளியுடன் இருப்பது மெய்மறக்க வைக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தனை சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானின் முழு எடையையும் அவரை தாங்கி நிற்கும் மயிலின் இரு கால்கள்தான் தாங்கியிருக்கிறது. அத்தனை சிறப்புமிக்க அற்புதத்திற்கும் அருமையான கதை உண்டு. முத்தரசு சோழன் சிக்கலில் ஆறுமுகன் சிலை வடித்து சிற்பியின் வழக்கை கட்டவிரலை தானமாக பெற, மீண்டும் கட்டவிரலை இழந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு அழகிய ஆறுமுகனை வடிவமைக்க கண்டு மனம் பொறிக்காத முத்தரசு சோழன் சிற்பியின் இரு கண்களையும் பறிக்க வழக்கை கட்டவிரலும் இரு கண்களும் இன்றி சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் வன்னி மரங்கள் அடர்ந்த வனமாகிய சமீவனம் என்ற இடத்திலிருந்த கருங்களில் ஆறுமுகன் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் வடிவமைத்தார். ஆறுமுகனுக்கு கண் திறக்கும் தருணத்தில் அருகில் உதவி செய்த சிறுமியின் கையில் ஒளிப்பட்டு ரத்தம் பீரிட்டு சிற்பியின் கண்களில் பட்டு சிற்பியின் கண்கள் பார்வை பெற்றது. சமீவனம் என்ற இடமே இக்காலத்தில் என்கண் என்ற இந்த தலம் என்பது இத்திருத்தலத்தில் கண்ணோயுற்றவர்கள் வழிபட்டு கண்ணோய் நீங்கி நலனை அடைகின்றனர். மேலும் கல்யாண வரம், குழந்தை வரம், வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பார். இதுவரை திருவாரூர் என்கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கும் வசந்த விடியல்.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

6:32 நினைத்து இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 வசந்த விடியல். இன்று காலை 9 நம் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் பசுந்தாள் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சி சிறப்புக்கு இருக்கிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் கே. சுஜாதா கந்தசாமி அவர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான செல்லக்குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம். பேர் என்ன? ஹாஷினியா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஹாஷினி பாப்பா? எங்க இருக்கு?
1: எங்க அம்மத்துல.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: உங்களுக்கு
0: என்ன சொல்லி தருவாங்க உங்க மிஸ்? ரைம் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொல்றீங்களா?
1: ஜானி ஜானி எஸ் பாப்பா, இத்தின் சுக்கர் நா பாப்பா, தெல்லின் நா பாப்பா.
0: நீங்க வழக்கான குட்டி பாப்பா வரீங்களே, அழக்க இந்த செப்பல் போட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: தாத்தா.
0: தாத்தா பேர் என்ன?
1: ரவி தாத்தா.
0: ரவி தாத்தா உங்களை எங்கெல்லாம் கூட்டு போவாங்க?
1: கடைக்கு கூட்டு போவாங்க.
0: ஓ, அங்க போய் என்ன வாங்கி தருவாங்க?
1: நிறைய
0: பொட்டு வச்சிருக்கீங்க, இந்த பொட்டெல்லாம் யாரு வச்சு விட்டா? ஆயா வச்சுட்டாங்களா? ஆயா பேர் என்ன?
1: சந்திரையா.
0: உங்க அப்பா பேர் என்ன?
1: அப்பா பேர் கோபி.
0: கோபி அப்பா என்ன வேலை பார்க்கறாரு?
1: பாடிக்கு போறாரு.
0: சரி, அம்மா பேர் என்ன?
1: சித்தரா தேவி.
0: உங்க வீட்டுல வேற யார் இருக்கா?
1: ஊசியையா.
0: ஓ, ஆயா இருக்காங்களா?
1: ஊசியையா.
0: ஓ, அப்படியா? சரி சரி. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டி.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: வீட்டு பொடி.
0: வாவ், உங்களுக்கு பிடிக்குமா? சரி சரி. உங்க மேம் உங்களுக்கு வேற என்ன சொல்லி தருவாங்க?
1: பன்னிரெண்டா
0: உங்களுக்கு தெரியுமா? எங்க எனக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க. அப்பப்போ மறந்து போச்சு. சரி சரி. நீங்க குட்டியூண்டு பாப்பாவா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் நீங்க போய் பாத்துருக்கீங்களா? டாக்டர் என்ன செய்வாங்க?
1: ஊசி போடுவாங்க.
0: ஆஹா, நீங்களும் ஊசி போடுவீங்களா? யாருக்கெல்லாம் ஊசி போடுவீங்க?
1: எங்க அம்மா.
0: அம்மாவுக்கு ஊசி போடுவீங்களா? எத்தனை, ஒரு ரெண்டு மூணு ஊசி போட்டுடலாமா?
1: அம்மா கழியில தண்ணி போடு.

0: வந்தாங்களே.
1: அப்படியா? நான் பார்க்கலையே தண்ணி பிடிக்க வந்தது. உங்க வீட்டுல தான் இருந்தீங்களா? சரி சரி, உங்க வீட்டுக்கு நீ கூட்டு போறீங்களா?
0: கூட்டு
1: போய் எனக்கு என்ன சாப்பிடுறதுக்கு வாங்கி தருவீங்க?
0: புரோட்டா
1: வாங்கி தருவீங்களா? சரி சரி, நான் வந்துடுறேன் உங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான்
10: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: கொடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக அதை தொடர்ந்து மிசிக்கும் வசந்த விடியல்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்.

0: விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின்போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் L.முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு SKM மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் September 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை

அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர்

அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருக்க ரிதுகோடை பண்பலை நெருப்புழி ஐந்தன் வசந்த விடியல். கனவுகள் வெற்றி பெற முயற்சி மட்டும் போதாது, முயற்சியுடன் கூடிய தன்னம்பிக்கையும் அவசியம். முயற்சியும் பயிற்சியும் கொண்ட வெற்றி பாதையில் பயணித்து வெற்றி கனியை சுவைக்கும் இனிய நாளாக இந்நாளும் அமையும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியிடந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தா வழங்கிய வசந்த விடியல்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: இனம் கொடை பண்பலை 100.5 பல்ஸ் வை தகவல்களோடு இசைக்கு இருக்கிறது சுகமான காலை. இசைக்கும் முறை இணைந்து இருப்போம் இசையோடு.

வணக்கம் நேயர்களே. பனிதோம் அதிகாலையில் இதயம் தொடும் ராகங்களோடு வண்ணமயமாக தொடங்குகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ்.

0: நம் கோடை பன்மலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு வரவிருக்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக.
1: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
7: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

0: நம் கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது. உஷா சன்ஃப்ளோராயில் அனில் பாஸ்தாவின் வானவில். இன்றைய வானவில்லின் தலைப்பு, பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம்.
1: கோடை பன்மலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அண்ணா வணக்கம்.
5: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள்.
4: என்ன அண்ணா எழுதி கொண்டிருக்கிறீர்கள்?
5: கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
4: கவிதை எழுதுகிறாரா? இவர் வேறு அடிக்கடி ஆர்வக் கோளாறில் எதையாவது ஒன்றை செய்ய துவங்கி விடுகிறார். இவருக்கு இவர் பெயரையே தவறில்லாமல் எழுத தெரியாது. இதில் கவிதை வேறு எழுதுகிறாரா? கவிதை எழுதுவதோடு நின்று விடுவாரா? பிறகு இதை நம்மிடம் படித்து காண்பிப்பார். நாம் அதை காது வலிக்க கேட்க வேண்டும், பிறகு மனது வலிக்க பொய்யாக பாராட்ட வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் எனக்கு இப்படி ஒரு சோதனையா?
5: என்ன அமைச்சரை உங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
4: ஒன்றுமில்லை மனா. சரிமனா, நீங்கள் என்ன திடீரென்று இன்று கவிதை எழுத அமர்ந்து கொண்டீர்கள்?
5: அமைச்சரே, இன்று June 24 கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம், அதற்காகத்தான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன்.
4: தவறு தவறு மன்னா.

0: மிகப்பெரிய தவறு. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளில் நீங்கள் கவி எழுதுகிறேன் என்ற பெயரில் இலக்கியத்தை கொலை செய்ய துணிந்து விட்டீர் அல்லவா? இது மிகப்பெரும் பிழை அல்லவா?
1: அமைச்சரே, என்ன சொல்லுகிறீர்கள்?
0: ஏன் மன்னா, கவியரசர் கண்ணதாசனும் கவிதை எழுதி நீங்களும் கவிதை எழுத வேண்டுமா? உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து விட்டுவிடுங்கள். அதுவே நீங்கள் தமிழுக்கும் அவருக்கும் செய்யும் மிகப்பெரிய நன்மை. வேண்டுமானால் இப்படி செய்யுங்கள், கவியரசரின் பிறந்த நாளில் அவரை பற்றிய செய்திகள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள், காது குளிர கேட்போம்.
1: அப்படியா சொல்லுகிறீர்கள்? சரி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்று படையில் கவியரசரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியதிலிருந்து சில வரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்களேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லுகிறார், கண்ணதாசனின் அனுபவங்கள் இருதுருவப்பட்டவை. காமமில்லாத காதல், காதலில்லாத காமம். கண்ணீரில் சாராயம், சாராயத்தின் கண்ணீர். அரசியலின் துரோகம், துரோகத்தின் அரசியல். கவியரசு பட்டம், கடன்கார வட்டம். சாகித்ய அகாடமி, ஜப்தி. ஒதுக்க முடியாத வறுமை, பதுக்க முடியாத பணம். தோளில் தூக்கிய ரசிகர்கள், தோற்கடித்த வாக்காளர்கள். புகழ்ச்சியின் சிகரம், இகழ்ச்சியின் பள்ளம் என்று ஒரே உடம்பில் பல்வேறு வாழ்க்கையை வாழ்ந்து கழித்த ஒரு கவிஞன். எந்த சித்தாந்தத்துக்கும் சிக்காமல் தன்னை வேதாந்தியாக்கிக் கொள்ள துடித்த கதைதான் கண்ணதாசன் கதை. அது திராவிடத்தில் தொடங்கி தேசியத்தில் அடங்கி தெய்வீகத்தில் முடிந்தது. தமிழ் கவிதை சமூகத்தில் யாரோடும் ஒப்பிட முடியாத தனி ஒரு தமிழ் கவிஞன் கண்ணதாசன். இலக்கிய வரலாற்றில் வேறெப்போதும் காணாத வித்தியாசம் அவர். அந்த வித்தியாசம்தான் அழகு. என்னை பொறுத்தவரையில் திரையுலகின் என் வீரிய விளைச்சலுக்கு பலர் பொறுப்பு, ஆனால் என் விதை நெல்லுக்கு கண்ணதாசனே பொறுப்பு என்று கவியரசரை பற்றி தமிழாற்று படையில் கவிப்பேரரசு சொல்லுகிறார். அமைச்சரை,
0: அருமை அருமை மன்னா. சில வரிகளுக்குள்ளேயே கவியரசரின் வாழ்க்கையே சொல்லி இருக்கிறாரே கவிப்பேரரசு அவர்கள். சரி மன்னா, நான் வருவதற்கு முன்பிருந்தே கவிதை எழுதி கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்ன எழுதியிருக்கிறீர்கள்? எங்கே, அதை கொடுங்கள்.
1: வேண்டாம் அமைச்சரை, வேண்டாம்.
0: பரவாயில்லை, கொடுங்கள் மன்னா. என்ன எழுதியிருக்கிறார் அப்படி? கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை கவிதை. என்னமண்ணா, கவிதை எழுதுகிறேன் என்ற பெயரில் கவிதை கவிதை என்றே ஒரு பக்கம் முழுக்க எழுதி வைத்திருக்கிறீர்கள்.
1: ஆமாம் அமைச்சரே, நான் கவிதை எழுதுகிறேன் என்றுதானே சொன்னேன், அதைத்தான் எழுதி வைத்திருக்கிறேன்.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: தென்றலோடு இணைந்து இசையும் தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூன் 24
0: 1907
2: பன்மொழி புலவர்
0: கா அப்பா துறையார் பிறந்த தினம் இன்று.
2: காரைக்குடியின் சிறு கூடல் பட்டியில் அவதரித்தவர்.
0: தனது கவிதைகள் பாடல்களால் தமிழையும் தமிழ் திரை உலகையும் அலங்கரி

0: எடுத்தவர்.
1: முத்தையா என்பது இவரது இயற்பெயர்.
0: நாராயணன் என்பது இவரை தத்தெடுத்தவர்கள் வைத்த பெயர்.
1: நடுநிலை பள்ளியோடு முடிந்தது படிப்பு.
0: தொடர்ந்து திருவெற்றியூரில் ஓர் தனியார் நிறுவனத்தில் கிடைத்தது வேலை வாய்ப்பு.
1: கவி பாடுவதிலும் கதைகள் எழுதுவதிலும் பாடல்கள் படைப்பதிலும் சிறு வயதிலிருந்தே ஆர்வம்.
0: திரையுலகில் நுழைந்து 5000 பாடல்களுக்கு மேல் படைத்து தமிழர்கள் உள்ளங்களில் ஆதிக்கம்.
1: சண்டமாருதம், திருமகள், திரைஒலி, முல்லை போன்ற 8 இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர்.
0: பின்னாட்களில் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்து சிறந்தவர்.
1: எண்ணற்ற நாடகங்களையும் புதினங்களையும் தமிழுக்கு தந்த மேதை.
0: அரசியலில் நுழைந்து திராவிட இயக்கத்தில் சில காலம் நடந்தது இவரது பாதை.
1: சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவியரசர்.
0: சாகா வரம் பெற்ற தமிழ் கவிதைகளை படைத்த கலையரசர்.
1: 1927
0: கவியரசு கண்ணதாசனின் பிறந்த தினம் இன்று.
2: நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.
0: கேரளத்தின் பாலக்காடு எலப்புள்ளியில் இவரது பிறப்பு.
1: பிற்காலத்தில் தமிழகத்தின் தலை சிறந்த இசை அமைப்பாளர்களில் ஒருவராக சிறப்பு.
0: மனையங்கத் சுப்பிரமணிய விஸ்வநாதன் என்பது இவரது இயற்பெயர்.
1: மெல்லிசை மன்னர் என்பது இசை உலகு தந்த பெயர்.
0: நீலகண்ட பாகவதரிடம் கர்நாடக இசை பயிற்சி.
1: தனது 13 வயதிலேயே நடத்தி காட்டினார் மேடை கச்சேரி.
0: MGRன் ஜெனோவா திரைப்படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகம்.
1: 1200 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசை அமைத்து உலக அளவில் தெரிமுகம்.
0: TK ராமமூர்த்தியுடன் இணைந்து 700 படங்களுக்கு மேல் இசை அமைத்தது அருமை.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் மெல்லிசை மன்னர் பட்டம் பெற்றது இவருக்கு கிடைத்த பெருமை.
0: தமிழ் தாய் வாழ்த்துக்கு மோகன ராகத்தில் இசை கோர்ப்பு செய்தவர்.
1: தமிழக அரசு, மத்திய அரசின் பல்வேறு விருதுகளை பெற்று உயர்ந்தவர்.
0: 1928
1: இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் பிறந்த தினம் இன்று.
3: சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா.
1: புகழ்பெற்ற கர்நாடக இசை கலைஞர்களுள் இவரும் ஒருவர்.
0: மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் எனும் இசை கலைஞரின் புதல்வர்.
1: தந்தையிடம் கற்றது இசை பயிற்சி.
0: மெலட்டூர் சாமா தீட்சிதரின் மாணவராக இருந்தது தொடர் முயற்சி.
1: அவர் பெயரோ மகாராஜபுரம் சந்தானம்.
0: இவரின் பாடல்களோ என்றும் மணக்கும் சந்தனம்.
1: முருகன் மீதும் காஞ்சி பெரியவர் மீதும் இயற்றியது எண்ணற்ற பாடல்கள்.
0: யாழ்ப்பாணத்தின் ராமநாதன் இசைக்கழகத்தில் பணிபுரிந்தது இசைத்துறைக்கு இவரின் பகிர்வுகள்.
1: திருமறை தேவஸ்தானம், காஞ்சி சங்கரமடம், பென்சில்வேனியாவின் வெங்கடாஜலபதி கோவில்களில் ஆஸ்தான வித்வானாக இருந்தார்.
0: மனதில் நிற்கும் பல்வேறு பாடல்களை தந்து இசை உலகில் சிறந்தார்.
1: 1992
0: பிரசித்தி பெற்ற கர்நாடக இசை கலைஞர்.
1: மகாராஜபுரம் சந்தானம் நினைவு தினம் இன்று.
4: நம் இந்திய தேசத்தின் 4வது குடியரசு தலைவர்.
1: முன்னர் வகித்த பதவியோ அகில இந்திய தொடர்வண்டி தொழிலாளர் பேரவை அதிபர்.
4: மக்களவை உறுப்பினராக முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதபத்னம் தொகுதியிலிருந்து.
1: அகில இந்திய தொழிற்சங்க தலைவராய் பணியாற்றினார் உழைப்பில் சிறந்து.
4: இவர் படைத்த நூலின் பெயர் தொழில் நிறுவனங்களின் உறவுகள்.
1: அதற்காக கண் துயிலாது முயற்சி செய்ததோ பல இரவுகள்.
4: நாட்டின் முதல் குடிமகனாய் இருந்து ஆற்றிய பணிகள் அருமை.
1: அதற்காக நமது நாடு வழங்கியது பாரத ரத்னா என்ற பெருமை.
4: 1980
1: நமது நாட்டின் 4வது குடியரசு தலைவர்.
4: VV கிரி நினைவு தினம் இன்று.
5: மருத்துவ சேவை எல்லா காலங்களிலும் மகத்தான சேவை.
6: மக்களின் நலனில் அக்கறை கொண்டு
5: இரவு பகல் பாராது
6: தன்னையும் தன் குடும்பத்தையும் தாண்டி
5: மக்களின் நலனுக்காக அயராது உழைக்கும்
6: மருத்துவர்கள் அனைவருக்கும்
5: அன்பு கலந்த மரியாதை செய்வோம்.
6: மருத்துவத்துறையை மனதார தேர்ந்தெடுத்து
5: மகத்தான சேவைகள் செய்து கொண்டிருக்கும்
6: அனைத்து இளம் மருத்துவர்களுக்கான நாள்
5: இன்று.
6: வளரட்டும் உங்கள் சேவை.
5: வாழ்த்துகிறோம் உங்கள் உறவாக. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
7: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Prithvi, Women's Innovator, your perfect partner.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்க.

0: மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் ஜே கே கே முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம் கவுன்சிலிங் கோட் 2758
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்
2: இணைந்து
1: வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்

காலை உங்களுக்கு உற்சாகமான தொடக்கத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அபிநயா. நன்றி நேயர்களே.

காலை உங்களுக்கு உற்சாகமான தொடக்கத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அபிநயா. நன்றி நேயர்களே.

0: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும்

0: காற்று. நிலவு.
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: இசை.
2: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
3: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
4: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
6: நிகழ்ச்சியில் இனி வரவிருக்கிறது மங்கன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. புதியதொரு நாள் புன்னகையுடன் நம் இதயங்களை ஸ்பரிசிக்கும் இனிய தருணம். அதில் மனமெங்கும் பொங்கும் ஆனந்தம், அலைக்கடலாய் பொங்கி வரும் மகிழ்ச்சி, அதை அன்பாய் கொண்டாடி மகிழ கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று பயணிக்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகிய சூழலில் கொட்டும் குற்றால அருவியின் எழில் கொஞ்சும் தருணங்கள். பல அருவிகளையும் அணைகளையும் கொண்டு இயற்கை எண்ணியின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கும் தென்காசி மாவட்ட நேயர்களின் அழகிய நிமிடங்களுடன் பயணிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய மனதோடு ராகம். அன்புறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் 24 24 24 அறிமுகங்களும், 24 24 29 மகளிரும் மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 331 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4542. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் அன்பு உறவு யாரேங்கிறது வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: மேடம், இந்த தென்காசி மாவட்டம் குருவிகுள வட்டம் ஐயநேரியிலிருந்து அன்புடன் செல்வப்பிரபு மேடம்.
0: அன்புடன் செல்வப்பிரபு, எல்லார்கிட்டயும் இதே மாதிரி அன்போட பேசுவீங்களா?
1: ஆமா மேடம்.
0: இல்ல, நான் வந்து என்னால பயங்கர கோபக்காரங்க, நான் கோவப்பட்டேன்னா ஊர் தாங்குமா இல்ல இந்த உலகம் தான் தாங்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்களா?
1: இல்ல மேடம், எனக்கு இல்ல மேடம், அதெல்லாம் தாண்டி இப்போ உலகத்துல நிறைய அனுபவங்கள் கத்துக்கிட்டாச்சு.
0: சரி, எல்லார்கிட்டயுமே அன்பா மட்டுமே பேசுவீங்க?
1: ஆமா மேடம்.
0: சரி சரி, சின்ன பிள்ளைங்க தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்போட கண்டிப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவீங்களா? என்ன பாப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாது, அடுத்த முறை கண்டிப்பா இதை பண்ணவே கூடாதுன்னு அன்பா சொல்லுவீங்களா?
1: அன்பாதான் மேடம் சொல்லுவேன்.
0: அன்பாதான் சொல்லுவீங்க, ஏன்னா அதட்டி சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க.
1: ஆமா மேடம்,
0: அதுவும் இருக்கு.
1: பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க. பையன், என் பையன் தேர்ட் இயர் முடிச்சிருக்காப்ல, மகா செகண்ட் இயர் போறாப்ல. மேடம், ஒரு ரெண்டு விவரம் மட்டும் சொல்லிக்கிட்டுமா மேடம்?
0: சொல்லுங்க.
1: இந்த நம்ம எப்பவும் நம்ம கொடைக்கானல் எப்பவும் மூலம் கிடைச்ச நன்மைகள்லாம் ஒரு ரெண்டா சொல்லிக்கிறேன் மேடம். இப்ப பிறந்த நாள் நிகழ்ச்சி வேற எல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, இந்த காலையில எட்டு மணிக்கு மேல வரும் நல்லதாக 4 நிமிடங்கள், அதுல இருந்து இந்த தயால குணங்கிறது என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். சகோதரர்களுக்குள்ள இந்த நெல்லு முடைய மாத்தி மாத்தி வைப்பாங்க கொண்டு போய், அதனாலதான் அந்த நிகழ்ச்சியில இருந்தா தயால குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்
0: மேடம். அந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம பண்பலையில எப்பயுமே வந்துட்டே இருக்குங்க, நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இன்னும் ஒரே ஒரு விவரத்தை மட்டும்
0: சொல்லுங்க.
1: என் குடும்பம், என் கைத்தொழில பத்தி நிறைய தடவை நான் சொல்லிருக்கேன் மேடம் ரேடியோல, போன தடவை கூட உங்ககிட்ட பேசியிருக்கேன்.
0: ஆமா,
1: என் கூட பிறந்த அண்ணன் தம்பி பேரை மட்டும் சொல்லிக்கிறேன் மேடம்.
0: சரி சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு அண்ணன், அவங்க பேரு செல்வகுமார்.
0: சரி.
1: என் தம்பி பாபு, அதுக்கு அடுத்த தம்பி வந்து யாக்கோபு, அதுக்கு அடுத்த தம்பி தானியல், அதுக்கு அடுத்த தம்பி சாமுவேல் மேடம். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சகோதரர் தினத்தன்னைக்கு நிகழ்ச்சி போனுச்சு மேடம் நம்ம நிகழ்ச்சி,
0: அதனால சகோதரர் தின வாழ்த்துக்களை இன்னைக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க.
1: இல்ல மேடம், அன்னைக்கே 6 பேத்துக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன் மேடம், மத்த 5 பேத்துக்கும்.
0: சரி.

0: அந்த அந்த வானவெளி நிகழ்ச்சி கேட்டு முடிச்ச உடனே அஞ்சு பேத்துக்கும் நிகழ்ச்சி நம்ம சகோதர தின வாழ்த்துக்கள் சொன்னேன் மேடம். அதுல இருந்து எங்களுக்குள்ள நிறைய நல்ல மாற்றங்கள் மேடம். எங்க அண்ணன் கூட ரெண்டு தடவை லாங்ல பைக்ல போயிட்டு வந்திருக்கேன்
1: மேடம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சில சமயங்கள்ல வந்து
0: அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கு நான் போன் பட்டம் கூட எடுக்க மாட்டாங்க. அந்த சகோதர தினர் வாழ்த்துக்கள் சொன்ன உடனே மேடம் எங்க அண்ணனுக்கே ஒரு பெரிய சந்தோஷம்.
1: அதுதான் அதுதான் நம்ம வளர வளர வந்து நம்ம உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விலகுதல் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே நம்ம விலகி விலகி போயிட்டே இருப்போம். நம்ம எவ்வளவு தூரம் வளர்றோமோ அதே அளவுக்கு அவங்களோட அந்த இடைவெளியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி டெய்லியும் பேசி அவங்களை தொலை பண்ணக்கூடாது. அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும். நன்றிங்க. உங்களுக்காக ஒரு பாடலும் வந்துட்டு இருக்கு. கொடை பண்பலை 100.5 இருந்து.
2: இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ணு நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிந்தா ராஜா?
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு ஆங்கில பேச்சு ஒன்று கேட்டுட்டு இருந்தேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. எப்படின்னா, மன வலிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, மன வலிமை இல்லாதவர்கள் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சைக்காலஜி இதிலெல்லாம் ஒரு ஆர்வம், என்ன ஏது அப்படின்னு ஒரு ஆர்வமாக தேடிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் மெசேஜ், அதர்ஸ் கான்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. இப்போது நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இப்போது இறக்கமாக இருக்கிற சுவாபம் இருக்கும் நம்மக்கிட்ட, இந்த இறக்கத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ரொம்ப இறக்கமாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவான், அந்த காலத்தில் தலையில் முழகம் அரைச்சிடுவான்ப்பா அப்படின்பா. இது சமூகத்தில் உண்டு. யார் ரொம்ப நல்லவங்களோ, இல்லை யார் ரொம்ப மென்மையானவங்களோ, இல்லை யார் ரொம்ப இரக்கமானவங்களோ, அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இரக்கமாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், ஆனால் அந்த லிமிட்டேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பகவான் புத்தர் சொல்கிறார், உனக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் நான் உனக்கு மருந்து கொடுக்க முடியும், இந்த மருந்தின் மூலம் நீ எப்படி நலம் பெறுவாய் என்று உனக்கு நான் ஒரு நம்பிக்கை ஊட்ட முடியும், ஆனால் அதற்காக உன்னோடு பக்கத்தில் வந்து என்னால் படுத்துக்கொள்ள முடியாது. ஐயோ அம்மா, நான் பக்கத்திலே இருந்தாருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. நான் உனக்கு மருந்தளிக்க முடியும், நம்பிக்கை அளிக்க முடியும், ஆனால் உன்னோடே வந்து பக்கத்தில் படுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. இது புத்தருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் இவ்வளவு நம்ம செய்யலாம், இவ்வளவு நம்ம செய்ய முடியாது. மன வலிமை உள்ளவர்கள் உங்களை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிடக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. Others can't take advantage of you. உங்களை ஒருவர் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு விடக்கூடாது. உங்கள் நல்ல குணத்தை கூட ஒரு சலுகையாக அவர்கள் எடுத்து கொண்டு விடக்கூடாது. இது ஃபஸ்ட் திங். நம்பர் 2, நோ டு சே நோ. KNOW, நோ, தெரிந்துகொள். டு சே நோ, NO, சாரி சார், நோ, இப்போ இதை கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை, என்னால் கொடுக்க முடியாது. இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லா காலகட்டத்திலையும் நான் அதுக்காக அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நோ, சில சந்தர்ப்பத்தில் இந்த நோ சொல்ல தெரியாததால் வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? நோ டு சே நோ. உடல் முதுமை இல்லை வேறு சிரமங்கள் வருதுக்கா, பிளெயினாக சொல்லணும். இழுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் கிரிட்டிசிசம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இதை ஆக்கப்பூர்வமாக எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், இதான் மன வலிமை உள்ளவர்கள். சார், உங்கள் பேச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் பேச்சில் சார் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு தான் நல்லாயிருக்கும், என்ன பண்ணினா இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். சாப்பிடும்போது துளி உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அப்புறம் யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். இப்போ

0: சில பேர் சொல்லும்போது என்ன சொல்ல வந்தார் நமக்கு தெரியாது. ஏகப்பட்ட வார்த்தையை போட்டிருப்பார். இவனை சமாதானம் பண்ணணும்னு, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க, இவன் என்ன சொல்ல வந்தானே நமக்கு தெரியாது. எனவே நண்பர்களே, நான் இது ஆகாது என்றும் சொல்லவில்லை, ஆகும் என்றும் சொல்லவில்லை, நடக்காது என்றும் சொல்லவில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, இப்படி 100 வார்த்தை போட்டால் நீ என்ன சொல்ல வர்ற? யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை நேராக சொல். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அமைதியாக சொல், சாரி சார், ஐ டிஃபர் வித் யூ, இது என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன குறைஞ்சி போச்சு? கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங், மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். இன்றைக்கி என்ன மாறி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மாற்றங்களுக்கு தயாராக இல்லாதவங்க காணாமல் போடுவாங்க. ஃபைண்ட் சொல்யூஷன். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி, உடம்பு சரியில்லாமல் போச்சே, உனக்கு இப்படி ஆகிப்போச்சே, இதெல்லாம் வேஸ்ட்டு. இறக்க இருக்கலாம், அழுக இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஏதாவது செயலில் ஈடுபடுறவனுக்கு தவறுங்கிறது வராத என்ன? தவறுகளை கடக்க தெரிந்தவர்கள் அதான் மன வலிமை உள்ளவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில இருந்து.
0: பேரை சொல்லலாம் பாத்தீங்களா? என்னங்க?
2: பிரபுராம் திவாகரன்.
0: பிரபுராம் திவாகரன். குற்றாலம் குழு குழுன்னு இருக்கும், கொடைக்கானல் மாதிரி
2: அப்படிதானே?
0: கொஞ்சம் மீடியமா இருக்கும், உங்க அளவுக்கு வராதுங்க அப்படின்னு கலாய்க்கிற மாதிரில இருக்கு. உண்மைதானா? சரி, குற்றாலம் நீங்க வந்து உங்களுக்கு இந்த வெளியூர்ல இருக்க நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா எங்க ஊருக்கு வாங்குங்க. குற்றாலத்தை போல ஊர் உண்டா? அதனால வாங்க. ஐந்து அருவி இருக்கு, அந்த அருவி இருக்கு, இந்த அருவி இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அந்த காலத்துல இருந்து பெரிய கல்லு, இந்த கல்லு எப்படி இப்படி, அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லிருக்கீங்களா? ஆயிரம் தான் கூகுள்ல பார்த்தாலும் ஒரு ஊருக்கு ஒரு கூகுள் மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்களா?
2: சொல்லிருங்க மேடம், என்ன தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிருங்க
0: மேடம். சூப்பருங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: தாண்டவம் படத்திலிருந்து ஒரு பாதி கதவு.
0: நானும் அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்க கொடை பண்பலையின் ஒரு பொழுது ஐந்துல இருந்து நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராகமாக இன்ப ராகம் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழை ஐந்தின் மனதோடு ராகம் இன்று தென்காசி மாவட்ட நேயர்களின் இனி பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில இருந்து ஆனந்த சௌமியா பேசுறேன்.
1: ஆனந்த சௌமியா, யாராச்சும் உங்களை பார்த்து ஆனந்தமா இருக்கீங்களா சௌமியா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? குளிச்சது போல இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பாடி இருக்காங்களா இல்லையா? அது எப்படி இல்லன்னு சொல்லலாம்? நீங்க உங்க ஊருக்குள்ள குற்றால அருவி இருக்கு,
2: நல்லா இருக்கும்
1: சொன்னாங்க. இப்படி பாடவே இல்லையா? உங்ககிட்ட பேசுறதே எங்களுக்கு குற்றாலத்துல குளிச்ச மாதிரி இல்ல இருக்கு. என்ன என்னங்க இவ்வளவு அழகா நாங்க சொல்றோம் குத்தாலத்துல குளிச்ச மாதிரி இருக்கு உங்கள்ட்ட பேசுறதுன்னா, நீங்க அப்படியா அப்படின்னு கேக்கணும் இல்லையா?
2: நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லையா? சரி, சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லி வைப்போங்க அப்படிங்கிறீங்களா?
2: அப்படிலாம்
1: இல்ல. அப்படிலாம் இல்லையா? சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
2: தீமா தீமா பாட்டு.
1: தீமா தீமா பாடல் கேக்கலாமா? கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்து இடத்துல உங்களுக்கு வந்துட்டே இருக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: இன்றைய மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்புறவு யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நாகலட்சுமி.
1: நலமா இருக்கீங்களா? நாங்களும் எல்லாரும் நலமா இருக்கோம். உங்க நீங்க பேசும் போதே நீங்க வந்து பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்க அப்படின்னு தெரியுது. அப்படியா?
4: கொஞ்சம்
1: கொஞ்சம். சரி, ஒரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்காக.

0: பாடுங்க, பாடுவேன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சோண்டு பாடுவேன் நீங்க, அந்த கொஞ்சத்தை எங்களுக்காக இப்ப
1: பாடுங்களேன்.
0: போதும், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. டமல் டுமல் ஏதோ பாத்திரம்லாம் விளக்கிட்டே பாடின மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருந்தது. என்ன பாடல் கேட்கலாம்?
1: நெடுஞ்சாலை. இப்ப நான் பாடுறேன்,
0: கேட்கலாம் பாடல்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: இன்ப ராகங்களோடு இனிசை பாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலின் 1.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: வணக்கம், நான் தென்காசி மாவட்டம் முடையாமலி ஊர்ல இருந்து சுதா பேசுறேன்.
2: சுதா, நீங்களும் நானும் பாட தயார் தாங்க. ஏன் நீங்க நாகலட்சுமி மட்டும் பாட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்த மாதிரி இருக்கே. அப்படியா? ஆமாவா?
5: சந்தோஷமாக உற்சாகமா இருக்கு.
2: சரி சரி சரி, என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க?
5: எனக்கு வந்து ஒரு ஊர்ல 2 ராஜாக்கள் பிறகுல இருந்து மலை காத்த சுத்தி வருவேன்.
2: அந்த பாடல் கொடுக்கலாம்.

0: நீங்கள் ஏதோ பாட்டெல்லாம் பாடுவீங்கன்னு நாங்கள் ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களே.
1: ஐயோ
0: அச்சோ,
1: பாட்டு
0: சரி அப்படி சொல்கிறீங்க, பாடுறத விட பாட்டை கேட்குறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. பரவாயில்ல சுதா, உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 100.5.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: வாழ்த்து சொல்லுங்கள்.
1: கோடை பந்தரை 100.5 இருக்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
2: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
1: சிறப்பு வாழ்த்து தேன்றல் உங்கள் கோடை பந்தலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை நொறுபொழியில் சைபால்
5: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10

10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்ஸின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்ஸின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்ஸின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டும் கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்றார், இது என்னான்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க,

0: நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டும் கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்றார். இது என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தலையசைத்து மலரும் புன்னகை மலர்கள் இசைக்கும்படி தலையசிக்கும் இன்ப ராகங்கள். அதில் புன்னகைக்கும் புது மலராக இன்ப ராகம் பாடி மகிழ்வுத்து சென்றது கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. இனி நம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நலமையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
7: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: இனிய வணக்கம் நேயர்களே, இன்றைய காலை பொழுதை மேலும் இனிமையாக்க, இன்றைய நாளை இன்னும் அழகாக்க, உங்கள் மனதிற்கு வண்ணம் தீட்ட வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில். இன்றைய வானவில்லின் தலைப்பு பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் கே. சுஜாதா கந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்கள்.
9: வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்றும் வழக்கம் போலவே வேளாண் வானவிலாக வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பசுந்தால் பயிர்கள், அதாவது நம்மளுடைய மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஊட்டமேற்றுறதுக்கு சில வகையான உரப்பயிர்கள்லாம் இருக்குது. அந்த பயிர்களை விதை நேர்த்தி செஞ்சு எப்படி விதைக்கிறது, அதிலிருந்து எதை எப்படி விதையை உற்பத்தி செய்கிறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை தரதுக்காக இன்றைய நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் இந்த தலைப்பில் பேச இருக்கிறாங்க நம்மளது சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு விருந்தினர், மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் சுஜாதா கந்தசாமி அவர்கள். ஏறத்தாழ 28 ஆண்டுகள் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவங்க. அது மட்டுமல்ல 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, அதில் 2 ஆங்கில புத்தகங்கள், 90-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய மேற்படிப்பு மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் இவங்களையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க சார்.
0: மகிழ்ச்சிங்கம்மா. பொதுவாக இந்த விதை உற்பத்தி அப்படின்னா நம்மளுடைய தானியங்கள், சிறுதானியங்கள், பயிர் வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள், இதுகளுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இந்த பசுந்தாள், அதாவது நம்மாழ்வாரையா என்ன சொல்கிறாரு சொல்லியிருக்காரு அப்படின்னா, 60 ஆண்டுகாலம் 70 ஆண்டுகாலம் நச்சுக்களை விதைச்சி ரசாயன உரங்களை போட்டு மண் வந்து சீர்கட்டு இருந்தாலும் கூட இந்த பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி நம்ம அதை மீட்டு எடுத்துட முடியும், ஒரு 60 நாளுக்குள்ளே மீட்டு எடுத்துட முடியும் அப்படின்றாரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த

0: பசுந்தாள் விதைகள் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுது, அந்த எந்த அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குங்க?
1: ஆக்சுவலா இந்த பசுந்தாள் உர பயிர்களை பத்தி விழிப்புணர்வு விவசாயிகிட்ட இல்ல. மெயினா வந்து இதுல மண் வளத்தை வந்து பாதுகாக்குது.
0: சரிங்க.
1: மண் வளத்தை பாதுகாக்குது. மேலும் இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கடந்த 20 வருடமா என்ன பண்றோம்னா, உணவு தானிய உற்பத்தி வந்து பல மடங்கா பெருகி இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உயர் விளைச்சல் ரகம் மற்றும் மேம்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறோம். அதே மாதிரி அதிக அளவு ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, மண்ணில் வந்து தன்மை வந்து பாதிக்கப்பட்டு சுற்றுப்புற சூழ்நிலையும் வந்து மாசுபடுகிறது. அதே மாதிரி உரங்களும் விலையும் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த விளை நிலங்களின் தன்மையை வந்து மேம்படுத்த இயற்கையுடன் கூடிய பசுந்தாள் உரமிடுதல் வந்து ஒரு எளிமையான முறையாகும். சோ இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் என்னென்ன அப்படின்னா, தனப்ப, தக்கப்புண்டு, மணிலா அகத்தி, சித்தகத்தி, கொளிஞ்சி மற்றும் நரிப்பயிறு ஆகும். சோ இந்த பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேபேசிய குடும்பத்தை சார்ந்தது.
0: சரிங்க.
1: இது வந்து வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை குறைகித்து வேர் அல்லது தண்டு பகுதியில வந்து முடிச்சுகளாக சேகரித்துக் கொள்ளும். அதே மாதிரி இந்த உரமிடுதல் வந்து நம்ம 2 வகை இருக்கு. அதாவது பசுந்தாள் பயிர்களை வந்து பயிரிட்டு பூக்கும் பருவத்திற்கு முன்னாடியே, அதாவது 30 நாள்ல வந்து நம்ம மடக்கி உழுது விடணும். அடுத்த முறை வந்து என்னன்னா, இந்த பசுந்தாள் உரப்பயிர்களான புங்கம், எருக்கு, வேம்பு, கிளரி சிடியா, கொடிப்பூவரசு போன்ற பசுந்தலைகளை பகுதிகளை மட்டும் நம்ம சேகரித்து அதை வந்து வயல்ல உழுது நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி 2 முறையா வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை பயன்படுத்தலாம்.
0: சிறப்புங்க, அருமையா சொன்னீங்க, ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. நமது விவசாய நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த பசுந்தாள் உரப்பயிர்கள்லாம் என்ன, அது எதுக்காக பயன்படுத்தணும், எப்படிலாம் பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மை, நம்ம மண்ணில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமது வழக்கமான எண்களான 24 24 24 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 அப்படிங்கிற எண்களில் நேர்கள் வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 தொலைபேசி எண்களுக்கு முன்பதாக கொடைக்கானலினுடைய தொலைபேசிகள் இணைப்பகை எண்ணான 4542 இணைத்து வர வேண்டும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு பசுந்தாள் உரப்பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து தொடர்ந்து பேசலாம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: அனில் பாஸ்தா
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
7: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: மேக வீதியில் ராகவர் ஒலம்பது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் முனைவர். நம்மளோடு இணைந்திருக்கிறார் நேயர் யார், வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கேட்குதுங்க யா, சொல்லுங்க யார், எங்கிருந்து? வணக்கங்க
10: ஐயா. வணக்கம் ஐயா, நான் கரூர் காளியா ஸ்ரீரங்க பேசுறேன்.
8: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
10: இது அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கியா. இது இந்த அவரியில வந்துங்கய்யா, ஒரு ஒரு ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ வாங்கி தெளிச்சு அது எவ்வளவு நாள்ல மடக்கி உழுது விட்டு எத்தனை நாள்ல பயிர் நடலாங்கதான் கேட்கலாம்யா. அப்புறம் ரெண்டாவது கொஞ்சி வேற நம்ம நாட்டுல இருக்கு, நாட்டு கொஞ்சி.
8: சரிங்க,
10: அதுவும் போட்டு முடிச்சு எத்தனை நாள்ல பயிர் நடலாம் கேக்கலாம் நீங்க.
8: சரிங்க, அம்மா சொல்றாங்க கேளுங்க.
10: நன்றி.
11: ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனா கொளிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 45 முதல் 50 நாள்ல பூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உழுது விட்டுறலாங்க, யூஸ் பண்ணலாங்க. கொளிஞ்சியில வந்து நிறைய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்குது. அதனால கொளிஞ்சிய வந்து நம்ம வந்து உழுகலாங்கல்லையா 40-45 நாளுக்கு அப்புறம் பூக்குறதுக்கு
8: முன்னாடி. அதாவது பசுந்தால் பயிர்களான சணப்பை, தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, அப்புறம் அகத்தி, புங்கன்,
11: மணிலா அகத்தி.
8: அகத்தில ரெண்டு வகை இருக்கோ? பசுந்தால் பயிர்கள் இருந்து எப்படி விதை உற்பத்தி செய்யறது, அதை எப்படி நம்ம விவசாயத்துக்கு முன்னாடி, அதாவது பயிர் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நம்ம அதை உரமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு விளக்கம் தருவதற்காக சிறப்பு அழைப்பாளர் முனைவர் சுஜாதா கந்தசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது தொடர்பான கேள்விகளை நேயர்கள் 24, 24, 26, 24, 24, 29 என்ற எண்களில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த பசுந்தால் பயிர்களை எல்லாம் எவ்வளோ நாளில் விதைச்சு மடக்கி விடுவோம்? ஏன்னா 30 நாள் அப்படின்னு சில பயிர்களை சொல்கிறோம், சிலது 45 நாள் அப்படின்றோம், சிலது 60 நாள் அப்படிங்கிறோம். இது எல்லாத்தையும் கலந்து விதைக்கணுமா, இல்லை ஒவ்வொரு பயிரையும் தனித்தனியாக விதைக்கணுமா?
11: இல்லைங்க, தனித்தனியா தான் விதைக்கணும். ஆக்சுவலா ஒவ்வொரு விதைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் இருக்கும். இப்ப சணப்பு அது வந்து 150 நாள் ஆகும். விதைக்கு விடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா 150 நாள் ஆகும்.
8: சரிங்க.
11: அதே மாதிரி தக்கப்பூண்டு வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் ஆகும். அதனால அதாவது விதைக்கு விடுறப்ப வந்து 100 நாள் ஆகும். ஆனா நம்ம வந்து உரப்பயிராக பயன்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த பூக்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உழுது விட்டுறணும். உழுது விட்டாதான் நம்ம அடுத்த பயிருக்கு நல்லா வந்து தலைச்சத்து, மணிச்சத்து அதெல்லாம் கிடைக்கும்.
8: எதனாலங்கம்மா அந்த பூக்கும் தருவாய்க்கு முன்பதாகவே உழ வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எதனாலங்க, என்ன காரணம்?
11: இல்ல அது பூத்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம விதைக்கு விதை ஃபார்ம் ஆயிரும்.
8: அதனுடைய சத்துக்கள் எல்லாமே விதைக்காக தயார் செஞ்சுக்கும்.
11: ஆமா, விதையா வந்து நம்ம எடுத்து அதை வந்து இப்ப வந்து நிறைய பசுந்தால் உரப்பயிர் விதைக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய வந்து கேக்குறாங்க. அதனால விவசாயிகள் வந்து பசுந்தால் உரப்பயிர்கள்ல விதை உற்பத்தி செய்து நம்ம வந்து லாபம் வந்து ஈட்டலாம். மெயினா பாத்தீங்கன்னா இதனுடைய குணாதிசயம்

என்ன அப்படின்னா குறுகிய கால பயிர் தான் இது. அதே மாதிரி அதிவேக வளர்ச்சி மற்றும் உயிர் ஊட்டச்சத்து வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் நிழல், நீர்த்தேக்கம், வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலையிலையும் நம்ம தாங்கி வளர்ற தன்மை வந்து இருக்கு. அதே மாதிரி தலைச்சத்தை நிலைப்படுத்தும் திறன் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அதிக விளை அதிக விதை முளைப்பு திறன் மற்றும் விதை உற்பத்தி திறன் வந்து அதிகமா இருக்கு. பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு. தக்க நேரத்துல வந்து ஊட்டச்சத்து வந்து வெளியிடும் பயிராக இருக்கு. அதே மாதிரி இந்த பசுந்தால் உரப்பயிருக்கு நம்ம விதை உற்பத்திக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தேர்வு வந்து பண்ணணும். இந்த இந்த பயிர்கள் வந்து எல்லா வகை மண்ணிலும் வளரக்கூடியது என்றாலும் நம்ம வந்து ஒரு நல்ல வடிகால் வசதியோட இருக்கிற மண்ணா செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கார அமிலத்தன்மை இல்லாத நிலமா வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து பயறு வகை குடும்பத்தை சார்ந்த பயிருங்கிறதுனால இந்த மண் மூலம் பரவும் வேறு அழுகல் நோய் இல்லாத நிலமா வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த தேர்வு செய்த நிலத்தை வந்து நன்கு உழுது நீர் தேங்கா வண்ணம் வந்து சமன் செய்து பாறுகள் அமைத்து நம்ம வந்து விதை உற்பத்தியை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து பயிர் விலகு தூரம் விடணும். பயிர் விலகு தூரம்ங்கிறது என்னன்னா நாம் பயிருட்டுள்ள விதை நிலத்திற்கும் அதே பயிரின் வேறு ரக நிலத்திற்கும் இடைப்பட்ட தூரமாகும். இது பயிர்களின் வந்து மகரந்த சேர்க்க, மகரந்த தூள்களின் எடை, காற்றில் மகரந்த தூள் எடுத்து செல்லும் தூரம் ஆகியவற்றை பொறுத்து பயிருக்கு பயிர் மாறுபடும். இவ்வாறு ஒரே பயிரின் இருவேறு ரகங்களை குறிப்பிட்ட தூரத்திற்கு அருகில் இல்லாதவாறு தனிமைப்படுத்தி நம்ம விதை உற்பத்தி செய்யும் போது மட்டுமே நம்ம வந்து விணத்து விதை இன தூய்மைக்கு வந்து நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும். இந்த பசுந்தால் உரப்பயிர்களில் பார்த்தீங்கன்னா சணப்பு மற்றும் அந்த மணிலா அகட்டி பயிர் வந்து அயல் மகரந்த சேர்க்கை உள்ள பயிர். ஆனால் சணப்பு வந்து பார்த்தீங்கன்னா சணப்பு தக்கப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தன் மகரந்த சேர்க்கை பயிராகும். அதனால அந்த விதை உற்பத்திக்கு நம்ம பண்ணுறப்ப இந்த சணப்பு பயிரில் வந்து ஆதார நிலை விதைக்கு 250 மீட்டரும் சான்று விதை உற்பத்திக்கு 100 மீட்டர் இடைவெளியும் நம்ம விடணும். அதாவது வேறு ரக நிலத்துல இருந்து நம்ம பயிரிட்டு இருக்கிற நிலத்திற்கு இந்த மாதிரி பயிர் விலகு தூரம் விடணும். தக்கை பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார நிலை விதை உற்பத்திக்கு 10 மீட்டர் இடைவெளியும் சான்று விதைக்கு 5 மீட்டர் இடைவெளியும் நம்ம பயிர் விலகு தூரம் விடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருவம். பருவம் முக்கியமாக வந்து நம்ம விதை உற்பத்திக்கு வந்து தக்க பருவத்தில் வந்து விதைத்தா மட்டுமே நம்ம வந்து அதிக மகசூலை வந்து பெற முடியும். அதனால விதை உற்பத்திக்கு வைகாசி மற்றும் கார்த்திகை பட்டங்கள் வந்து ஏற்றது. இது வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விதை பிடிப்பு வந்து அதிகமாவதுடன் நல்ல மகசூலும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம விதை தேர்வு வந்து பண்ணணும். இந்த விதை தேர்வு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு விதை சான்றுத்துறை, அரசு விதை பண்ணை, வேளாண் பல்கலைக்கழகம் இல்லைன்னா அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற விற்பனை மையங்களிலிருந்தே நம்ம வாங்கி பயன்படுத்தணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து சணப்பில் வந்து கோ1, ADT1 என்ற ரகமும், கொளிஞ்சியில் வந்து MD1 என்ற ரகமும், தக்கை பூண்டில் வந்து TRC1 என்ற ரகமும் வெளியிட வந்து பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதை அளவு அந்த சணப்பு பயிருக்கு வந்து நம்ம விதை உற்பத்திக்கு வந்து 20 கிலோ வந்து ஹெக்டருக்கு வந்து பயன்படுத்தணும். அதாவது சணப்புக்கும் தட்டை பூண்டுக்கும் 20 கிலோ வந்து விதை உற்பத்திக்கு ஹெக்டருக்கு வந்து பயன்படுத்தணும். மணிலா அகத்தி வந்து 8 கிலோவும், கொளிஞ்சி வந்து 10 கிலோவும், சித்தகத்தி வந்து 15 கிலோவும், நரிப்பயிர் வந்து 10 கிலோவும் நம்ம வந்து விதை அளவாக வந்து ஹெக்டேருக்கு வந்து பயன்படுத்தணும். அடுத்ததாக நம்ம வந்து விதை நேர்த்தி செய்கிறோம். ஸோ விதை நேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வந்து பெவிஸ்டின் வந்து என்ற பூஞ்சாணக்கொல்லி விதையை வந்து விதை நேர்த்தி வந்து செய்யணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா மண் மற்றும் விதை

0: சார்ந்த பூச்சி பூஞ்சான தாக்குதல் வந்து குறைந்து விளைச்சல் வந்து அதிகமாக காரணமா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹெக்டேருக்கு வந்து 5 பாக்கெட் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் கலவையை 1.5 லிட்டர் ஆற வைத்த அரிசி கஞ்சி அல்லது மைதா கஞ்சியோட நல்லா கலக்கி அரை மணி நேரம் வந்து நிழல்ல உலர்த்தி வந்து நம்ம வந்து பின்னர் வந்து விதைக்கலாம். ஆனால் மணிலா அகத்தி மற்றும் கொளிஞ்சியில பார்த்தீங்கன்னா விதை உரை வந்து கடினமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா 1 கிலோ விதைக்கு வந்து 100 மில்லி அடர்கண்டக அமிலத்தை கலந்து 10 நிமிடம் வச்சிருந்து பிறகு வந்து தண்ணியில் வந்து நிறையா டைமும் வந்து கழுவணும். ஒரு 5-6 முறை வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலனில் உலர்த்தி
1: தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சல் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
11: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
12: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: புஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.
7: மேகவீதியில் ராகவ் ஒருவரும் இது கொடைக்கானல் பண்பலையின் 1.5 வானவில் நிகழ்ச்சி இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் முனைவர் சுஜாதா கந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யாருங்கிருந்து?
8: வணக்கம் ஐயா,
7: சொல்லுங்க ஐயா.
8: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேரவணி மாவட்டம் பிரதங்குளம் அண்ணாலேருந்து எஸ் செல்வராஜ் ஐயா.
7: சொல்லுங்க ஐயா, செல்வராஜ் ஐயா.
8: அதாவதுயா, எங்க ஏரியா வந்து எப்படின்னா அணைக்கட்டு மூலமா தண்ணீர் வந்து மேலுக்கு வரும். அது வந்து ஒரு குக்கிராமம்
7: தான்.
8: முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு நாங்க வந்து இந்த கொழிஞ்சி இந்த மிளகா பூண்டு எல்லாம் வச்சு மடக்கி வச்சு ஏறால விழுதும். இப்ப அது மாதிரி பூண்டுகளே நான் பாக்க முடியல. இப்ப குப்பையும் அடிக்கிறது இல்ல, சும்மா கிராமத்துல எல்லாமே உழுதா இந்த டிராஃபிக் உழவு சட்டுன்னு அங்க இடம் இருக்காதுன்னு அவசரப்பட்டுக்கிட்டு உழுவுறது. குப்பையும் அடிக்கிறதுல ஒண்ணு அடிக்கிறதுல மண்ணே மக்கி போச்சு. அந்த பூண்டு

0: பருவத்தையும் நாங்க சொல்லிட்டு வர்றதுன்னு சொன்னா ஐயா அந்த அம்மாட்ட கேட்காங்க எப்படி எல்லாம் நாங்க அதுக்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த அந்த கொழுஞ்சி செடியும் அந்த மிளகா பூட்டி செடியும் உற்பத்தி ஆக்கி நாங்க உழுது மடங்கி நாங்க உரமா ஆக்கணும் அந்த நெல் போயிட்டு அது முன்னாடி நல்லா போய்
1: ரொம்ப கஷ்டப்படவெல்லாம் வேணாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த பசுந்தால் உர பயிர்களுக்கான விதை கிடைக்குது, அதை வாங்கி நீங்க விதைச்சு பண்ணலாம். அம்மா சொல்றாங்க கேளுங்க.
2: ஆமாங்கய்யா, எங்க துறையிலே வந்து பாத்தீங்கன்னா விதை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா வந்து சணப்பு தக்கப்பூண்டு இதுல வந்து விதை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து விதை தேவைப்பட்டுச்சுன்னா எங்க துறைய வந்து நீங்க அணுகலாம்.
1: மதுரையில இருக்கக்கூடிய கல்லூரியை தான் அணுகணுங்களா இல்ல அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கா?
2: இல்ல சார், எல்லா மாவட்டங்கள்லயுமே வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்குற அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் காலேஜஸ் எல்லா இதுலயுமே இப்ப வந்து கிரீன் மெனூர் சீட் ப்ரொடக்ட் பசுந்தாள் உரப்பயிர்கள்ல நிறைய விதை உற்பத்தி செய்யணும்னு எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே நீங்க எந்த இடத்துலயுமே விசாரிக்கலாம் இல்லன்னா நீங்க வந்து அந்த டிஎன்ஐ அக்ரிகார்ட்னு நம்ம நெட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து விதை இருப்பு விவரம் வந்து எந்தெந்த காலேஜஸ்ல எந்தெந்த ஆராய்ச்சி நிலையங்கள்ல விதை இருப்பு நிலவரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலயே நீங்க போய் பார்த்து இப்ப ஆன்லைன்ல நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் சார். ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு வந்து வந்துரும்.
1: சரிங்க.
2: அது அமௌண்ட் வந்து ஜிபே மூலமா பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். நாங்க வந்து அவங்க எங்க அனுப்பணும்னு இந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு நாங்க வந்து டெஸ்பாச் பண்ணிடுவாங்க சார். அவங்க வந்து எங்க கிட்ட வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்ல நாங்க வந்து அனுப்பிடுவோம்.
1: சரிங்க. இப்போ ஒவ்வொரு வட்டார அளவிலையும் வேளாண் துறை இருக்குது, அதுக்கப்புறம் தோட்டக்கலை துறை இருக்குது.
2: பல்கலைக்கழகம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்குற ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் கல்லூரி
1: அங்க மட்டும்தான் விதைகள் கிடைக்கும்.
2: துறை வந்து வேறங்க சார்.
1: இல்ல அவங்களுக்கு அவங்க கிட்டயும் கிடைக்குமானு கேக்குறேன். நீங்க வந்து அவங்களுக்கும் கொடுக்குறீங்களா?
2: அவங்களுமே வச்சிருக்காங்க. எங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க
1: சார். அவங்க கிட்ட வாங்குறது மானிய விலையில வாங்கலாம்?
2: இல்ல இல்ல, எங்களுக்கு அந்த ரேட்ல தான் போடுவாங்க. அவங்க துறையில இது வேளாண் துறையில இருந்து வாங்குறப்ப சப்சிடி ரேட்ல கொடுப்பாங்க.
1: சரிங்கம்மா. இதுக்கு பருவ காலம் எது இருக்குங்களா? இந்த பருவத்துல தான் விதைப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி?
2: ஆமா, ஆக்சுவலா எல்லா காலத்திலயும் பயிரிடலாம் சார். ஆனா விதை உற்பத்திக்கு வந்து நம்ம பண்றப்ப இந்த வைகாசி மற்றும் கார்த்திகை பட்டத்துல வந்து விதைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து விதை மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும் சார், லாபமும் அதிகமா இருக்கும்.
1: சரிங்கம்மா. உற்பத்தி செய்யறோம், அந்த உற்பத்தி செய்யறது
2: இப்ப இதுவரைக்கும் வந்து நம்ம நிலத்தேர்வு, பயிர் விலகு தூரம், பருவம், விதை அளவு, விதை நேர்த்தி எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பயிர் இடைவெளி.
1: சரிங்க.
2: இந்த சணப்பு, தக்கப்பூண்டு, மணிலாகத்தி, சிட்டகத்தி, சோ இதுக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு வருஷம் 45 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 20 சென்டிமீட்டரும் நம்ம இடைவெளி விடணும். கொழிஞ்சி மற்றும் நரிப்பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் 30 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டரும் நம்ம இடைவெளி விடணும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா உர நிர்வாகம். இப்ப நான் சொல்றது எல்லாமே பசுந்தாள் உரப்பயிர்கள்ல விதை உற்பத்தி பண்றதுக்கான உள்ள தொழில்நுட்பம். இப்ப இந்த உர நிர்வாகம் எப்படி பண்ணணும்னா கடைசி உழவின் போது ஒரு ஹெக்டேருக்கு வந்து 12.5 டன் தொழு உரம் வந்து இடணும்.
1: சரிங்க.
2: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரியா 45 கிலோவும் சூப்பர் பாஸ்பேட் 250 கிலோவும் பொட்டாஷ் வந்து 35 கிலோவும் நம்ம வந்து இட்டு நல்லபடியா நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைச்சோம் அப்படின்னா நம்ம விதை மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும்.
1: எவ்வளவு மேம் கிடைக்கும்? எவ்வளவுங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிடைக்குங்க மகசூல்?
2: ஒரு ஏக்கருக்கு அதாவது ஹெக்டேருக்கு வந்து 400 கிலோங்க சார். சணப்பு வந்து 400 கிலோவும் தக்கப்பூண்டு வந்து 500 to 600 கிலோவும் மணிலா அகத்தில வந்து 500 to 600 கிலோவும் கொழிஞ்சி மற்றும் நரிப்பயிரில வந்து 400 to 500 கிலோவும் சித்தகத்தில 400 to 600 கிலோ விதையும் ஹெக்டேருக்கு வந்து கிடைக்கும் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நீர் நிர்வாகம் வந்து எப்படி பண்ணணும்னா முதல் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறம் மூணாவது தண்ணி வந்து பாய்ச்சணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப வந்து நம்ம 1 வாரம் முதல் 10 நாளுக்கு இடைவெளி விட்டு நீர் வந்து விடலாம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூக்குற தருணம் அப்புறம் இந்த வினைகள் முதிர்ச்சி தருணத்துல வந்து நீர் பற்றாக்குறை வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து பொக்கு விதைகள் வந்து அதிகமாகிவிடும். ஸோ அந்த டைம்ல முக்கியமா வந்து நம்ம வந்து தண்ணி வந்து பாய்ச்சணும்.

0: அடுத்ததாக கலை நிர்வாகம், அதாவது விதைத்து நீர்ப்பாய்ச்சிய பின் வந்து நம்ம ஹெக்டேருக்கு 2.5 லிட்டர் பெண்டி மெத்தலினா வந்து அந்த களக்குழியை வந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்கணும். அப்படி தெளிக்காத டைம்ல நம்ம வந்து ஒரு 15 to 20 நாள்ல ஒரு கைக்களை வந்து நம்ம எடுக்கணும். அடுத்ததாக வந்து முக்கியமான விதை உற்பத்தியில வந்து உள்ள முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் வந்து கலவன் அகற்றுதல். கலவன் அகற்றுதல் என்ன அப்படின்னா, இப்போ விதைப்பயிர் வந்து எல்லா செடி மாதிரியும் ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து விதை பிடிப்பு வந்து அதிகமாகும், இன தூய்மையும் வந்து பாதுகாக்கலாம். ஆனா விதை உற்பத்தியின் போது விதை பயிரின் குணாதிசயங்களில் இருந்து மாறுபட்ட பயிர்கள், பிற ரக பயிர்கள் ஆகியவை இந்த விதை உற்பத்தி வயல்ல இருந்துச்சுன்னா அதையே நம்ம வந்து கலவன் என்று சொல்றோம். இப்ப இந்த கலவன் வந்து நம்ம விதை பயிரின் இன தூய்மையை வந்து பாதிக்குங்கிறதுனால நம்ம அந்த பயிர் வளர்ச்சியின் போது பூக்கும் பருவத்திற்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பூக்கும் பருவம், காய்பிடிப்பின் பருவம், அறுவடைக்கு முன்னாடி அந்த விதைப்பயிர்ல இருந்து பாத்தீங்கன்னா குட்டையான செடி, உயரமான செடி, மாறுபட்ட இளம் தண்டு, பூக்களின் நிறம், அதே மாதிரி முன்னறு பூக்கும் செடி, அதே மாதிரி காய்கள்ல வந்து வேறுபட்டு இருந்ததுன்னா நம்ம அதை எல்லாமே நீக்கணும். இதனால நம்ம என்ன பண்ணலாம், இன தூய்மையுடன் கூடிய விதைகளை வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதை சான்றளிப்பு. ஆக்சுவலா நம்ம வந்து உண்மை நிலை விதையை வந்து உற்பத்தி செய்யலாம், ஆனால் தமிழ்நாடு சான்றளிப்பு துறையினோட மேற்பார்வையில நம்ம வந்து சான்று விதைகளை உற்பத்தி செய்யும் போது விதை விநியோகம் வந்து சுலபமாவதுடன் நமக்கு வந்து அதிக லாபமும் கிடைக்கும். அதனால நீங்க விதை பயிரை வந்து விதை சான்றளிப்பு துறை மூலம் பதிவு செய்து ஆதார நிலை மற்றும் சான்று விதைகளை வந்து உற்பத்தி வந்து செய்யலாம். இப்போ வந்து அந்த விதை உற்பத்தி வயல்ல வந்து இந்த விதை சான்று அலுவலர் வந்து நமக்கு வந்து பார்வையிடுவாரு, அதான் 2 முறை பார்வையிடுவாரு, பயிர் வளர்ச்சி பருவம் மற்றும் அறுவடைக்கு முன்னாடி. இந்த விதை சான்று அலுவலர் வந்து கண்காணிக்கு போது கலவன் வந்து இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி கலவன் எவ்வளவு அதிகபட்சம் அனுமதிக்கப்படும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார நிலை விதைக்கு வந்து 0.5%, சான்று விதைக்கு வந்து 1% இருக்கணும். அதாவது 1000 செடிக்கு வந்து 5 கலவன் செடி வந்து இருக்கலாம், அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது, நம்ம அதெல்லாமே எடுத்துடணும். அதே மாதிரி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இலைவெளி உரம், அதாவது இலைவெளியாக நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்குறப்ப அது வந்து வேகமா எடுத்துக்கிறோம். அதனால நம்ம வந்து பூக்குற தருணத்துல வந்து இலைவெளி உரம் வந்து கொடுக்குறோம். இதனால என்ன ஆகும்னா விதை திடிப்பு வந்து அதிகமாகி மகசூல் வந்து நமக்கு அதிகரிக்கும். இந்த பசுந்தாள் உரப்பயிர்களில் மெயினா அந்த சணப்பு பயிரில் வந்து விதைத்த 40 to 60 நாட்களுக்குள்ள நம்ம வந்து 1% சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் என்ற கரைசலை வந்து, அதாவது 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த கைத்தளிப்பானில் 100 கிராம் இந்த பொட்டாஸ் சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸை நம்ம கலந்து நம்ம தெளிக்கலாம். காலையில இல்லைன்னா மாலை நேரத்துல வந்து தெளிக்கணும். அதே மாதிரி தக்கப்பூண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% அமோனியம் டைஅமோனியம் பாஸ்பேட் என்ற கரைசல வந்து பூக்குற தருணத்திலையும் அதுக்கு பின்னாடி வந்து 1 வாரம் கழிச்சும் நம்ம வந்து 2 முறை வந்து தெளிக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து நல்ல காய்பிடிப்பு வந்து அதிகமாகி மகசூல் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனா அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு தொழில்நுட்பம் வந்து,
1: நிச்சயமா பேசலாங்கம்மா, நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு, எப்படி எல்லாம் உற்பத்தி செய்யலாம்னு தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி.

0: சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: இசையங்கும் இசை பொங்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சியில் இன்றைய வானவில் பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் முனைவர் சுஜாதா கந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கங்க, யார் இங்க இருந்து?
9: ஐயா, தேனி மாவட்டம் ஆண்டிவட்டம் கருவட்டியில இருந்து அஜித் பேசுறேன். ஐயா,
8: அஜித் சொல்லுங்க. ஐயா,
9: ஐயா இருவருக்கும் காலை வணக்கம்.
8: வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: ஐயா, வணக்கம். வணக்கம். எனக்கு என்ன சொல்லுங்கன்னா, மண்புழு உரமும் இந்த பசுந்தாள் உரமும் எந்த வித்தியாசம், எது நன்மைகள் அஜித் கொடுக்கக்கூடியது?
8: சரிங்க, அந்த கேள்வி மட்டும்தான் இல்லைங்களா?
9: ஆமா ஐயா, ஆமா.
8: சரிங்க, சொல்றங்க, கேளுங்க.
10: ஐயா, மண்புழு உரத்தை வந்து நம்ம வந்து உரமா வாங்கி வந்து நம்ம போடுறோம். இது வந்து நம்ம வந்து செடிய வளர்த்து அதுக்கப்புறம் வந்து மடக்கி உழுகுறோம் ஐயா, அதுல அதுதான் வித்தியாசம். பட் மண்புழு உரத்தை விட இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள்ல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய வந்து தலைச்சத்து வந்து
8: அதிகமா
10: கிடைக்கும். ஏன்னா அந்த அதனுடைய தண்டு பகுதி, வேர் முடிச்சு பகுதிகள்ல அதிகமா வந்து வளிமண்டலத்துல உள்ள அந்த நைட்ரஜனை குறைச்சு அது சேமிச்சு வைக்கிறதுனால நமக்கு நிலத்துக்கு வந்து அதிகமான தலைச்சத்து கிடைக்கும். அடுத்த பயிர் நம்ம போடுறப்ப நம்ம தலைச்சத்தை வந்து குறைச்சே போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மணிச்சத்து, சாம்பல் சத்தும் அது இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள்ல இருக்குங்கய்யா.
8: சரிங்க, சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார்
11: பேசுறீங்க?
12: வணக்கம் சார், உங்க இனிமையான குரலை கேட்டு எத்தனை ஆண்டு ஆகிவிட்டது தெரியும் உங்களா ஐயா?
8: அப்படியா, யாருங்கம்மா பேசுறீங்க? சரி, நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேயர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆமாம், இப்போது இந்த பசுந்தாள் பயிர்களை வந்து விதை உற்பத்தி செய்கிறக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை பற்றி நிறையா சொன்னீங்க, பேசணும். நிறைய பயிர்கள் பண்ணுறோம், அதில் வந்து ஊடு பயிராக இதை பண்ணி அதுக்கப்புறமா விதை உற்பத்தி செய்ய முடியுமா? அதுக்கு அந்த கேள்வி ஒன்று. இன்னொன்று, இப்போ தென்னை, மல்பெரி இது மாதிரியான பயிர்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம உரம் போடுறதை காட்டிலும் இந்த பசுந்தாள் விதைகளை விதைச்சு 30 அல்லது 45 நாட்களில் மடக்கி உழவு செய்யும்போது அந்த பயிர்களுக்கு உரம் அதிகமாக எடுத்துக்க முடியுமா?
10: ஆமாங்க சார், இந்த மாதிரி ஊடு பயிரா வந்து பயிரிட்டு நம்ம வந்து உழுது வந்து பயன்படுத்தலாம். ஆனா விதை உற்பத்திக்கு நம்ம பண்றப்ப இந்த மாதிரி ஊடு பயிரா பயிரிட கூடாது சார். தனியாதான் வந்து தனி நிலத்துல வந்து நம்ம பயிரிடணும் விதை உற்பத்தி பண்றப்ப.
8: சரிங்க, விதை உற்பத்திக்கு ஊடு பயிரா செய்ய முடியாது, ஆனா உரத்துக்காக பயன்படுத்தும் போது செய்யலாம் இல்லைங்களா?
10: செய்யலாங்க.
8: இந்த பசுந்தாள் விதைகள் உற்பத்தி செஞ்சாச்சு, எவ்வளவு நாள் இருப்பு வச்சிருக்கலாம், அதனுடைய முளைப்பு திறன் பாதிக்காம இருக்கும், அதை ஏதாவது நம்ம விதையை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணுமா?
10: இருக்குங்க சார், நான் அந்த என்னுடைய தொழில்நுட்ப உரையில சொல்றேன் நான். அதுல ஆக்சுவலா வந்து நம்ம இது வந்து விதை பயிரை வந்து ஓரிரு வருஷம் வந்து நம்ம பாதுகாக்கலாம்.
8: சரிங்க.
10: அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா விதை சேமிப்புங்கிறது நம்ம அடுத்த பருவம் வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்ல விதைய வந்து சேமிச்சு வைக்கலாம்.
8: சரிங்கம்மா.
10: ஆக்சுவலா விதைய வந்து நம்ம வந்து

0: சேமிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 8% இறப்பதத்திற்கு நல்லா காய வச்சு அதுக்கு சேமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெவிஸ்டின் வந்து என்ற புஞ்சானக்கொல்லியை வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற விதத்துல வந்து கலந்து நம்ம வந்து சாக்கு பை இல்லைன்னா துணி பையிலயோ வந்து சேமித்து வைக்கலாம். அதே மாதிரி இந்த கடலோர பகுதிகள் மற்றும் நதிக்கர பகுதியில இருந்து நம்ம விதைகளை சேமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஈரக்காற்று புகாத பை அதாவது பாலித்தீன் பைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி வித கிடங்குகள்ல சேமித்து வைக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப வந்து பூச்சி பூஞ்சான தாக்குதல் வந்து இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாக்கு பைய வந்து நம்ம அடுக்கிறப்ப 6 முதல் 7 வரிசைக்கு மேல வந்து அடுக்க கூடாது. ஏன்னா அந்த பாறை வந்து மூட்டைகளை வந்து தாக்கி அதாவது இதய முளைப்பு திறன் வந்து பாதிக்கிறதுக்கு வந்து காரணமா அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விதை மூட்டைகளை வந்து தரையில இல்லைன்னா சுவற்றின் மீதோ சாய்த்தோ வந்து அடுக்க கூடாது. கீழே வந்து மரக்கட்டைய வந்து வச்சு அது மேல வந்து விதை மூட்டைகளை வந்து நம்ம அடுக்கணும். அதே மாதிரி விதைகளை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். பூச்சி பூஞ்சானம் இருக்குதான்னு பாக்கணும். அதே மாதிரி விதையை எடுத்து பரிசோதனை செய்து அதனுடைய முளைப்பு திறன் கம்மியா இருந்ததுன்னா உடனே நம்ம வந்து விநியோகம் செஞ்சிடணும். இதுதான் சார் விதை சேமிப்பு.
1: சிறப்புங்க மகா, ரொம்ப விரிவா விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து கொடைக்கானல் பண்பலை 100.5
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

கொடைக்கானல் பந்தலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய வானவில் பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பசுந்தால் விதைகளில் எப்படியெல்லாம் நம்ம உற்பத்தி செய்யலாம், இந்த மாதிரி லாபகரமாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு பல்வேறு

0: கொடைக்கானல் பந்தலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய வானவில் பசுந்தால் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பசுந்தால் விதைகளில் எப்படியெல்லாம் நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம், இந்த மாதிரி லாபகரமாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க சுஜாதா கந்தசாமி அவர்கள். ஆமாம், நீங்கள் வந்து இந்த விதை சேமிப்பு தொடர்பாக பேசுனீங்க. விதையை சேமிச்சாச்சு, உற்பத்தியும் செஞ்சாச்சு. சிறப்பு தொழில்நுட்பத்தை நிச்சயமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு பிறகு நிகழ்ச்சியில வந்து இணைப்பு கிடைக்காத நேயர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண் கொடுங்க. சொல்லுங்க.
1: 93451 9 3 0 484.
0: சரிங்க மேம், மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க.
1: 93451 10 484.
0: சரி, இந்த எண்கள்
1: தொடர்பு கொள்ளலாம்.
0: சரி, 10 மணிக்கு பிறகு இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, சிறப்பு தொழில்நுட்பம் என்ன நல்லா இருக்கு?
1: சிறப்பு தொழில்நுட்பம்ங்கிறது மணிலா அகத்திலையும் அக்கப்பூண்டுலையும் செய்யணும்.
0: சரிங்க.
1: இந்த தொழில்நுட்பம்ங்கிறது வந்து நுண் தில்லுதல், அதாவது தக்கை பூண்டுல பார்த்தீங்கன்னா விதைத்த பிறகு 40 to 45 நாள்ல வந்து நுனி கிள்ளி விடணும். அதே மாதிரி இந்த மணிலா அகத்தியில வந்து இந்த மணிலா அகத்தியில வந்து பாத்தீங்கன்னா நடவு செய்த 60வது நாள்ல வந்து நுனி கிள்ளி விடணும். இந்த நுனி கிள்ளுவதனால என்ன ஆகும்னா நிறைய வந்து பாடு, அதாவது விதை மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும். அதனுடைய குரோத்த வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து விதை உற்பத்தி வந்து அதிகமா கிடைக்கும். அதனால இந்த மணிலாகத்திலையும் தக்கை பூண்டுலையும் கண்டிப்பா இந்த நுனிக்கிள்ளுதல் தொழில்நுட்பம் வந்து பண்ணணும் சார். அடுத்ததாக பயிர் பாதுகாப்பு. பயிர் பாதுகாப்பு பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமானது வந்து பூத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா காய்த்துளைப்பான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த காய்த்துளைப்பானை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஃப்ளோர் பயிரி பாஸ் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 மில்லி என்ற அளவில் கலந்து நம்ம தெளிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி மற்றும் வேரழுகள் நோய் இருந்ததுன்னா 1 சத பெருசின் கரைசலை வந்து நம்ம கலந்து அந்த வேர் பகுதியில் வந்து நம்ம ஊட்டுறணும். ஸோ இந்த 2 இதுதான் வந்து முக்கியமான பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதை அறுவடை. விதை அறுவடை வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த விதைகள் முதிர்ச்சி பருவத்துல வந்து நம்ம செய்யணும். இந்த சணப்பு மற்றும் சணப்புல வந்து பாத்தீங்கன்னா 150 நாள்ல விதை உற்பத்திக்கு தயாராகும். அக்கப்புண்டுல 100 நாளும் மணிலா அகத்தில வந்து 100 நாளும் கொழுஞ்சி நரிப்பயிர்ல வந்து 150 நாளும் சித்தகத்தில வந்து 130 நாளும் விதை உற்பத்திக்கு வந்து தயாராகும். இதே இதை நம்ம வந்து பசுந்தாள் உற்பத்திக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சணப்பை வந்து 45 to 50 நாள்ல வந்து உழுது விட்டுறணும். அதே மாதிரி தக்கப்பூண்ட 50 நாள்லையும் மணிலா அகத்திய 50 நாள்லையும் கொழிஞ்சி நரிப்பயிரை வந்து 45 to 50 நாள்லையும் சித்தகட்டிய வந்து 45 to 50 நாள்லையும் வந்து நம்ம வந்து விதையில அதாவது நிலத்துல வந்து நல்லா உழுது விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதைய வந்து பிரித்தெடுக்கிறது. விதையை பிரித்தெடுக்கிறது வந்து செடியை வந்து நல்லா அறுவடை செஞ்சு களத்துல காய போட்டுட்டு அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வளையக்கூடிய மூங்கில் குச்சியை கொண்டு வந்து அடித்து விதையை வந்து சுத்தம் செய்து 8 to 9% ஈரப்பதத்திற்கு கொண்டு வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்கலாம்.
0: சிறப்புங்க, சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. 9 மணி முதல் கிட்டத்தட்ட 58 நிமிடம் ரொம்ப விரிவான விளக்கமான பதில்களை, அதனுடைய தொழில்நுட்பங்களை அருமையாக நேயர்களுக்காக சொன்னீங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கம்மா. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சொல்லுங்கம்மா.
1: இல்லை, இந்த இதில் இந்த பசுந்தாள் உரப்பயிர் நிலங்களில் வந்து
0: நன்றி. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பசுந்தால் பயிர்களின் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொண்டோம். இயற்கை வழியிலும் அறிவியல் துணையிலும் விவசாய வளர்ச்சியை உருவாக்குவோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது நம் கோடை.

0: பண்பலை 100.5 இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருந்தார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் பேராசிரியர் முனைவர் சுஜாதா கந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா அவர்கள். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ், கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எம் நந்தினி. வரவிருக்கிறது திரையுலக கலைப்பயணம். மும்பை செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து கலை பயணம்.
1: கலை பயணம், கலை
0: பயணம், கலை. இந்த உலகத்துல ரொம்ப அழகான அற்புதமான விஷயம், மனிதனுடைய உணர்வுகளையும் சரி மனிதனுடைய உள்ளங்களையும் சரி ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவது, பிறருக்கு கடத்துவது ஆகச்சிறந்த ஒரு ஊடகமாக மனிதன் முதன் முதலாக கை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்க.

0: அது ஏதேனும் ஒரு கலையாகத்தான் இருக்கிறது. கலையின் வாயிலாகத்தான் உணர்வுகளையும் உள்ளங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய நுட்பத்தை மனிதன் கண்டறிந்தான். அதற்கு பிறகுதான் மொழியானது இங்கு உருவாகியிருக்கிறது. அப்படி பல்வேறு விதமான கலைகள் இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. அதில் சில கலைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, வாழ்க்கையின் பயணமாகவே மாற்றி வைத்திருக்கக்கூடிய பல கலைஞர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுதான் இது. உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம். ஒவ்வொரு கலையிலும் ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யம் இருக்கத்தான் செய்கின்றது. அதிலும் குறிப்பாக திரைக்கலை பயணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னும் சொல்லவே வேண்டாம். எண்ணற்ற திருப்பங்கள், எண்ணற்ற கதாபாத்திரங்கள், எண்ணற்ற எடிட்டிங்கள், எண்ணற்ற வாய்ப்புகள், எண்ணற்ற மறுக்கப்பட்ட வடுக்கள் என்று எல்லாமும் ஒரு திரைப்படத்திற்கு எப்படி இருக்குமோ அதே போல கலைஞர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றன. சரி, ஒரு கலைஞன் ஒரு கலையை எப்படி கைப்பற்றுகிறார், அதை எப்படி தனக்குள் வளர்த்தெடுக்கிறார், அதன் வாயிலாக தான் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று விளைகிறார், அந்த கலை அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வளர்த்து வந்திருக்கிறதா, இவையெல்லாம் பேசக்கூடிய நிகழ்வுதான் இந்த கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அப்படி யாரை சந்திக்கவிருக்கின்றோம் அப்படின்னு நாம பார்க்க போறோம். திரைப்பட கலைக்கு அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடக கலை தான். அதுவும் நாடக கலைக்கும் இன்னும் முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிற விஷயம்தான். நாட்டுப்புற கலை தான் அடுத்த பரிணாம வளர்ச்சி. கிராமத்தில அங்கங்க இருந்த அந்த கலைகள் தான் அடுத்த கட்ட வளர்ச்சியாக மேடை ஏறி நாடகமாக மாறுகின்றன. அங்கிருந்து முத்தமிழ் பிறந்தெடுத்து அடுத்ததாக திரைப்படம், திரைக்கலை அப்படிங்கிறது வளர்ந்து வந்திருக்கிறது. இரண்டிலுமே பங்கு பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அது இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பு தானே. அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஆம் நண்பர்களே, திரைப்பட நடிகர் மற்றும் நாட்டுப்புற கலைஞரான திரு சித்திரசேனன் அவர்களைத்தான் இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம சந்திக்கவிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு சித்திரசேனன் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல.
1: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி சார்.
0: பொதுவாக திரைப்பட நடிகர் அப்படின்னாவே மனசுக்கிட்ட அவங்ககிட்ட பேசுறோம்னாவே ஒரு மாதிரி மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். நீங்க நாட்டுப்புற கலைஞர்னு வேற இருக்கிறீங்க. ரெண்டு நிகழ்ச்சி பண்ண வேண்டிய 3 நிகழ்ச்சிக்கு மேல பண்ணணும் மாட்டிருக்கு உங்ககிட்ட. இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த கால அளவுக்குள்ள என்னால முடிந்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல அழகியலை நான் வெளிப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன்.
1: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார்.
0: சார், சித்திரசேனன் ரொம்ப அழகான விசித்திரமான பெயராகவும் இருக்கிறது. என்ன சார் அந்த பேருடைய பொருள்?
1: இந்த பேர் எனக்கு வச்சது வந்து எங்க தாத்தா வந்து பாட்டுக்கார மொக்கையன் பேரு. அவர் ஒரு கூத்து கலைஞர். அந்த காலத்துல வந்து ஹரிச்சந்திரமாயன கண்டம், சத்யவான் சாவித்திரி அப்படின்னு நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்காரு. அவர்தான் எனக்கு இந்த பேர் வச்சாரு, சித்திரசேனன். இந்த பேருக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்திரம் என்றால் ஓவியம், சேனன் என்றால் தளபதி, அரசன் ஒரு மீனிங்ல வருது. ஆர்ட் ஆஃப் கிங், கிங் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். தவிர்த்து சிவபுராணத்துல சித்திரசேனன் ஒரு கேரக்டர் இருக்காங்க. சிவன் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சித்திரசேனனுக்கு இருக்கு. அதே போல பல்லவ மன்னன் வந்து நம்ம காஞ்சிபுரம் பகுதி இந்த பக்கம் ஆண்ட போது அந்த பகுதியில சித்திரசேனன் ஒரு குறுநில மன்னன் வாழ்ந்திருக்கான். தன்னுடைய நண்பன் தூய்மச்சேனனுக்காக உயிரையும் கொடுத்தவன்றது ஒரு வரலாறு. அவ்வளவுதாங்க. இது வந்து குறிப்பா அந்த பேருக்கு நான் ஏன் அந்த பேர் எனக்கு வச்சாங்கன்னா, நான் சித்திர மாதம் பிறந்தேன்.
0: மாமன்னர்கள் தொட்டு சித்திர மாசம் தொட்டு இத்தனை விஷயத்தையும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பேரா வச்சிருக்காங்கன்னா உங்க தாத்தா எவ்வளவு பெரிய அந்த கலைநயம் மிக்கவர், அதை பற்றியான புரிதல் அறிவோடு இருந்திருப்பார் நினைக்கும் போது நான் அவரை கண்டு உண்மையிலுமே வியக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: மகிழ்ச்சி சார். அவர் ஒரு ஆக சிறந்த கூத்து கலைஞர் பிளஸ் வந்து பாடகர் சார். அந்த காலத்துல அந்த காண்டா விளக்கு ஏற்றி அந்த காலத்துல கூத்து நடத்துவாங்க. அவர் பாட ஆரம்பிச்சாருன்னா பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கேட்குமா, அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு தொண்டைக்கு சொந்தக்காரர்.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: பாட்டுக்கார மொக்கைன்னு பேரு
0: சார். நம்ம பிறந்தது வளர்ந்தது நம்மளுடைய படிப்பு
1: சார், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து உசலம்பட்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டாமங்கலம் பஞ்சாயத்தில் உள்ள நாகலாபுரம்னு ஒரு குக்கிராமம், மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் உள்ள உசலம்பட்டி.
0: சரி சரி சரி.
1: ஆமா ஆமா. அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில 12 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் வந்து கொடைக்கானல்ல செயின்ட் பீட்டர் ஸ்கூல் பாம்பரபுரத்துல இருக்கு, அங்க வந்து ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டா வேலை பார்த்தேன். அங்க முடிச்சுட்டு நேரா அங்கிருந்து சென்னை லயோலா கல்லூரிக்கு நான் படிக்க வந்துட்டேங்க ஐயா. அங்கிருந்து வந்து நான் தமிழ் இலக்கியம் படித்த ஒரு பிஏ பிஎட் முடித்த தமிழ் ஆசிரியராக இன்னைக்கு நான் இருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க, சில மீட்டர் தூரத்துல தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அழகான பெயர் காரணத்தோடு அற்புதமான கலைப்பயணத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவரோடு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த ஏன்னா ஏற்கனவே தாத்தா கூத்து கலைஞர் அப்படிங்கறதுனால அவர் கூட இணக்கமாக போற வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்பட்டிருக்கும். முதல் மேடை அனுபவம் அப்படிங்கிறதோ அல்லது முதல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததோ அப்படிங்கிறது என்ன?
8: அதாவதுங்க, எனக்கு எங்க தாத்தா, நான் ரொம்ப சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன் ஒரு கூத்து. ஆனா அவரை நேரடியா நான் பார்த்தது இல்ல. அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா நடந்த பிறகு அவர் வந்து கொஞ்சம் கைகால் செயல இருந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஆனாலும் அவர் கூத்துல வந்து பாடக்கூடிய பாடல்களை அப்படியே ஹம்மிங் பண்ணுவாரு. அதை நான் கேட்டு கேட்டு அதை வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் என்ன படுக்க வைக்க, எனக்கு தூங்க வைக்கிற போதே எனக்கு நிறைய சுசிலா பாட்டு, DMS பாட்டா பாடிதான் எங்க அப்பா அம்மா தூங்க வைப்பாங்க. நான் பால் குடிச்சு வளர்ந்தனும் இல்லையா, நிறைய பாட்டு குடிச்சு வளர்ந்தேங்கய்யா. ஆமா, அது போல நான் எனக்கு முதல் மேடை அனுபவம் எதுன்னு கேட்டா, நான் 2வது படிக்கிற போது மாணவர் சங்கம் சொல்லிட்டு அந்த ஆரம்ப பள்ளியில இருந்துங்க. அப்ப வந்து நான் வந்து மேடை ஏறி முதல் பாட்டு என்ன அடிமுனி

அப்படின்னு ஒரு பாட்டுங்கய்ய. இது இது முதல் ரெண்டாவது படிக்கிற போது மேடை ஏறிய முதல் அனுபவம் இதுதான் வந்து எனக்கு. அதே போல ஒற்றுமையின் நாடகத்தை பத்தி ஒண்ணு நாடகமும் அந்த வயசுல நடிச்சேன். அப்ப கிடைச்ச ஒரு கைதட்டு பாருங்களேன், அது போல ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு ஆஸ்கர் அவார்டு எனக்கு அப்ப எனக்கு தோணலை. அது அவ்வளவு பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது எனக்கு. இது போல இன்னும் பாராட்டுகளையும் கைதட்டுகளையும் வாங்க வேணும்னு நான் வந்து கொஞ்சம்

0: இந்த கலையில வந்து நல்லா பாடணும், நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே சுயமா தயார் பண்ணிக்கிட்டேன்.
1: அற்புதம் சார். நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குரல் இருக்கிறது, பாட ஆரம்பிச்ச உடனே அப்படியே உள்ளுக்குள்ள பாக்கணும், யார் யாது எங்கயோ ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சுட்டாங்கயா, பாட்டு போடுறாங்கயா அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது உங்க குரல்ல. அற்புதமான குரல் வளம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: இப்போ இந்த மாதிரியான நிறைய வாய்ப்பு, முதல் மேடை அனுபவம் சிறு வயதுல இருந்து அப்படி இருந்ததுன்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்க சென்னைக்கு படிக்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை பயணம் சித்திரசனன் சாருக்கு திரைப்படம் அப்படிங்கிறதுக்குள்ள எப்படி நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது?
0: ஐயா, திரைப்படம்ன்ற அதுக்குள்ள எனக்கு வந்து இந்த வாய்ப்பு ஏற்பட முதல் நுழைவாயிலா இருந்தது வந்து என்னன்னா, மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கருமாத்தூர்ன்ற ஒரு பகுதியில இசைகள் கலைக்குழு, அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மூலமாக கலை இரவு நடக்கும். அங்க வந்து திசைகள் கலைக்குழு ஒரு வீதி நாடக கலைக்குழு. நான் 12வது முடிச்சுட்டு அந்த கலைக்குழு வந்து என்ன வந்து தேடி வந்து நீ பாடுற நடிக்கிற என் கலைக்குழுக்கு வாப்பான்னு கூப்பிட்டு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய ரோசமுகலன் ஒரு நாடக ஆளுமை, ஒரு பாட்டு எழுதக்கூடிய பாடக்கூடிய ஒரு ஆளுமை அவர் வந்து. அவர் வந்து எனக்கு வந்து எப்படி பாட்டு எழுதுறது, எப்படி கதை எழுதுறது, எப்படி நடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாருங்க. இன்னும் ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு ஜனரஞ்சகமான மேடைகளை நான் முதல் முதல்ல ஏறினது தாமியக்கச கலையரவு மேடைகள்ல தான். அப்ப வந்து ஏறி முதல் முதல் பாடின பாட்டு கருசக்கா.

0: எப்படி அவர் எழுதின பாட்டு
1: சார்? என்ன சார்
0: ஐயா,
1: இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு
0: வச்சிருக்கேன் கையில. ஆமா ஆமா,
1: ஆகா ஆகா ஆகா, இசையோட கேட்கும் போது அந்த குரல்ல இருக்க பாப்பா.
0: அது இன்ஸ்ட்ருமெண்டோட நான் வாட்சாங்க, நான் பாட்டுனா நாங்க வாட்சிக்கிட்டு தாங்க என் பாடு, அதுதான் எனக்கு பழக்கம்.
1: ஏன்னா
0: இசை இல்லாம ஒரு பாட்டை கேட்கறது வந்து உப்பு இல்லாம சோறு சாப்பிடுற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, இசையோட நான் கொடுத்துருவேன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் sumangalasteel.in.

0: பண்பலை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் கோ.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
2: எனக்கு முதல் முதலாக ஒரு திரையாளுமை நான் சந்திச்ச முதல் ஆளுமை வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் என்னை பாராட்டினாங்க. நான் உயரத்துல கொஞ்சம் குட்டை கட்டை டே குட்ட பையல உன்னெல்லாம் சினிமா கூட்டு போனா என்ன தோக்கடிச்சிருடா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாடான்னு என்னை பார்த்து கிண்டலா பேசினாங்க இயக்குனர் இமயம் அவர்கள். இன்னைக்கு அந்த ஆளுமை வந்து இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் சொன்னாரு, நீ சென்னைக்கு வாடா, நீங்க இருக்காதரா அப்படின்னு எனக்கு ஒரு சொன்னாங்க. அப்ப எல்லாம் சென்னை என்பது ஏதோ கடல் கடந்து ஒரு தேசத்துல இருக்குன்னு நினைச்ச ஒரு காலகட்டம் அந்த கிராமத்தெல்லாம் இருக்கிற போது. அதுக்கப்புறம் நான் வந்து இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் கூத்துப்பட்டையில ஜெயராவ்னு ஒருத்தருங்க, அவர் எனக்கு வந்து ஒரு முறைப்படியா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா என்னை உருவாக்குனாங்க. அப்படி நாடகங்கள் நிறைய இன்டர்நேஷனல் டிராமா ஃபெஸ்டிவல்லாம் போய் டெல்லியில கலந்துகிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்தோம் ஒரு 7-8 ஸ்டேட்ல பண்ணி. அந்த நாடகங்களை பார்த்த இன்னைக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய குட்நைட் பட ஹீரோ ஜெய்பீம் படத்தில் நடித்தவர், குடும்பஸ்தன் படத்தில் நடித்த ஹீரோ, என்னுடைய அன்பு தம்பி, என்னை சித்தப்பான்ற அன்புடன் சித்தப்புன்னு அழைப்பார் மணிகண்டன், அவர் தான் வந்து சித்தப்பு நீங்க நல்லா பாடுறீங்க நல்லா நடிக்கிறீங்க, நடிக்க போற ஒரு படத்துல எனக்கு வந்து நீங்க அதில் நடிச்சு கொடுக்கணும் ஒரு படத்துல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு, என்னன்னா அவரே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாங்க. படம் பேரு வந்து நர எழுதும் சுயசரிதம். அந்த படத்துல வந்து எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கல, பட் கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு பாட்டு வேணும் சித்தப்பு, ஒரு மனிதனுடைய ஆற்றாமைய, அதாவது வேலை செஞ்சு ஓய்வடைந்த பிறகு அவனுடைய ஆற்றாமை இருக்கும் பாத்தீங்களா, எந்த வேலைக்கும் போக முடியல, வீட்டிலேயே முடங்கி கிடக்கும், அவங்க எல்லா வீட்டு வேலைகளும் அவரை ஏத்துவாங்க, அப்போ அவருக்குள்ள ஒரு வழி உணர்வு வரும் இல்லையா, ஒரு ஆற்றாமை, அதை வந்து எனக்கு ஒப்பாறையில சொல்லணும் அப்படின்னாரு. நானே எழுதி நானே பீன் போட்டு பாடினேன். அது என்னன்னா நடிகர் டெல்லி கணேஷ் தான் அதில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஒப்பாரி என்னன்னா எங்க அம்மாட்ட கத்துக்கிட்ட ஒப்பாரியை நான் அந்த ட்யூன் அங்க போட்டு பாட்டு எழுதி பாடினேன். அந்த பாட்டுல ஒரு 2 லைன்
3: நிச்சயமா.

0: அப்படி ஒரு ஒப்பாரி வகையில போகும்
1: சார்.
0: அது ஒரு 6 நிமிஷம் வந்தது அந்த பாடல்.
1: நிஜமா சொல்றேன், இன்ன 4 லைன் நீங்க பாடினா கூட ஒப்பாரி பாட்டை கேட்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமானது, அற்புதமா இருக்கு. ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல, ஏன்னா இது போன்ற குரல் வளமும் இது போன்ற பாடல்களும் இப்பொழுதெல்லாம் கேட்பது அரிதினும் அரிதாகி விட்டது. அதனால
0: ரொம்ப
1: அதனுடைய அழகு வெளிப்படுகிறது அந்த குரல்கள்ல கேட்கும் போது, ரொம்ப மகிழ்ச்சி.
0: அதாங்க எனக்கு அவர் தாங்க முதல்ல அதுல பாட வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதே மணிகண்டன் நடித்த ஏழை என்ற திரைப்படம், லலிதா சமீம் இயக்குனர் அவர்கள் அவங்க டைரக்ஷன் பண்ணாங்க. இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள் அப்பாவாகவும் மணிகண்டன் அவர்கள் மகனாகவும் நடித்த அந்த படம் பழனி மஞ்சநாயக்கம்பட்டிலிருந்து ஷூட்டிங் போச்சு. அங்க வந்துதான் நானு இந்த நம்ம தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இறந்த வீட்டுல கூத்து கட்டுவாங்க ராசா வேஷம் அப்படின்னு, ராசா வேஷம் கோமாளி அப்படின்னு. நான் ராஜா வேஷக்காரனா அதில் நடிச்சேன். அப்போ வந்து எனக்கு மணிகண்டன் சொன்னாங்க, இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்களே ஒரு பாட்டு எழுதி பாடினாமே சித்தப்பு அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சமுத்திரகனி என் முன்னாடி டெத்தாய் கிடக்குறாரு, அவர் முன்னாடி நான் வேஷம் கட்டி ஆடுறேன். அப்ப நானே எழுதி அந்த படத்துல ஒரு பாட்டு பாடினேன். அந்த லைன் உங்களுக்காக இப்போ 2 லைன்
1: நாலு லைனா பாடுங்க.
0: சரிங்க பாடிடுறேன். கூடு விட்டு

0: சார்
1: அப்படி பாடியிருந்தேன்.
0: ஆகா, என்ன சார், அதாவது சில குரலர்கள் சில பாடல்கள் கேட்கும் போதுதான் அது சந்தோஷத்தை யார் வேணா அள்ளி கொடுத்துட முடியும், ஆனா சில குரலர்களுக்கு கூடிய சில பாடலை கேட்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள், வருத்தங்கள், நம்மளுடைய உறவுகள் மீதான அந்த இதெல்லாம் அப்படியே வெளிப்படும். அது போன்று அற்புதமான ஒரு பாடலாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பரம்பலை 100.5 கலைப்பயணம்.

0: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நாம பேசிட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்று தினம் நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திர சேனன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, நாட்டுப்புற கலைகள் இருக்கிறீங்க, திரைப்படத்துல நிறைய நடிச்சிருக்கிறீங்க. இதையெல்லாம் கடந்து இப்ப நீங்க பாடின பாடல்கள்ல பார்க்கும் போது வார்த்தைகள், எதுகை, மோனை, சந்தனயம், இதெல்லாம் ரொம்ப அழகா கணக்கச்சிதமா இருக்கிறது. ஆக சிறந்த கவிஞராகவும் தெரியுறீங்களே.
1: ஐயா, நான் கவிதை எழுதுவீங்க, கொஞ்சம் பாட்டு எழுதுறேன். ஆமா ஆமா,
0: தமிழாசிரியர் என்ற உடனே அந்த கவிதை மீது ஈர்ப்பு, பாடல் மீது ஈர்ப்பு வந்து விடுதோ?
1: அது வந்துருது. இலக்கியங்கள், இலக்கணங்கள் ரெண்டும் சேர்ந்ததுதானே தமிழ். அது அதுக்குள்ளதானே எல்லாமே இருக்கு. நாவல், இலக்கியம், சிறுகதை, கவிதை எல்லாமே அதுக்குள்ளதானே இருக்கு. அப்படின்ற போது அது வந்தது. நான் படிக்க வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய ஆசான் ரோஸ்முகலன் அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர். அவர் வந்து கருப்பு ரோஜான்னு ஒரு நூல் எழுதினாரு. அவர் எழுதின பாடல்கள் நிறைய இருக்குங்க. அந்த பாடல்கள் வைரமுத்து அவர்கள் வெளியிட்டாங்க. அப்ப வந்து நான் அந்த படைப்புலகளை கொஞ்சம் பயணிச்சதுனால எனக்கு இந்த தமிழ் இலக்கியம் படிக்கிற போது இன்னும் ரொம்ப நெருக்கமா இருந்தது இந்த படைப்புகள் எல்லாம்.
0: உண்மையாகவே ஒரு மாணவனுக்கு சிறந்த ஆசிரியர் கிடைப்பதை விட ஒரு ஆசிரியருக்கு சிறந்த மாணவன் கிடைப்பது என்பதுதான் கலையினுடைய ஆத்மார்த்தமான அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. அப்படி உங்களுடைய ஆசானுக்கு நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரைப்படத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, இசை அமைக்கிறீங்க.

0: அதே மட்டும் இல்லாம பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் இருக்கிறீங்க. இதற்கு இடையில பலகுரல் வித்தகராகவும் நீங்க விளங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டோம். எப்படி மிமிக்கிறீ எல்லாம்?
1: மிமிக்கிரி அது எதுனாங்கய்யா? அதாவது மனித சமுதாயம் வளர்வதற்கு அடிப்படையே இந்த போல செய்தல் பண்புன்னு மு வரதராசனார் மொழி வரலாறு நூல் எழுதியிருக்காங்க. என்னன்னா போல செய்தல் பண்புனா அது போல சாப்பிடுவது, அது போல உடையுடுத்துவது, அது போல நடிக்கணும், அவங்க போல நம்ம பேசணும். அந்த போல போலதான் சில பேர் மிமிக்கிரி பண்றதை பார்த்து எனக்கு அவங்க போல பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசையின் வெளிப்பாடு நான் முயற்சி பண்ணனே கொஞ்சம் வந்தது. ஆமா ஆமா ஆமா. அது அது சில திரைப்பட நடிகர்கள் மாதிரியும் பேசுவேன், அது அல்லாமல் சில குரல்கள்லயும் பாடுவேன். ஆமா, இப்ப ஒரு புது பாட்டை எடுத்து பழைய பாடல்கள் பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையாவும் பாடுவேன். ஆமா ஆமா. சரிங்க, இப்போ நேயர்களுக்காக இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்நியன் படத்துல காதல் யானை வருகிறன்றமோ, முத்த தந்தத்தில் முட்டு வன்றமோ, அப்பல இதயங்கள் பத்திரமோ, ரேம்பாக்குறமோ அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. இந்த பாட்டை நாகூர் ஹனிபா அவர்களும் டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்களும் பாடியிருந்தா எப்படி இருக்கும்?
0: காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கு, பாடுங்க.
1: ஆமா ஆமா. இப்ப முதல்ல ராகுர் ஹனிபா பாடுறாருங்க.

0: இது நான் ஒரு கணிப்பா. இப்போ வந்து டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் இதை வந்து பாடுறாங்க.
1: ஐயா சத்தியமா மெய் மறந்து இருக்கிறேன், எனக்கு என்னமோ நான் ஒரு கணிப்பு ஐயாவே பாடின மாதிரியும் அந்த சஸ்டெயின் பண்ணி பாடுறதெல்லாம் பார்க்கும்போது, நான் காலையில ஐயா பா இஸ்லாம சகோதர பாடு அந்த பாட்டெல்லாம் பாடும்போது இருக்கு, நான் அப்படியே ஐயா தான் உட்காந்து பாடுவாரோ, இவர் டேப் ரெக்கார்டர் போட்டு வச்சிருக்கிறாரோங்கிற மாதிரி கற்பனையில போயிட்டேன். ரொம்ப அற்புதம். டிஎம்எஸ் வேற இருக்காரு,
0: அவர் பாடுறாருங்க. அவர் எப்படி பாடுவார்னா,

0: நன்றிங்கய்யா.
1: ஐயா
0: ஐயா
1: சத்தியமா சொல்றேன், இனிமேல் இந்த பாட்டை கேட்டா எனக்கு டிஎம்எஸ் வருவாரோ சிவாஜி வருவாரோ தெரியாது. ஆனா நீங்க பாடின இந்த டெம்போன்ற சாங்கோட இது மிமிக் இருக்கு பாருங்க, சத்தியமா மறக்க முடியாது. எங்க என்னங்க அப்படியே அவரே மாதிரி குரல் இருக்கு, அந்த கலகலகலன்னு இருக்கிற மாதிரி, அதுவும் எங்க டியூன் மாறிவாரோன்னு நினைக்கும் போதெல்லாம் அப்படி இருக்கு. சார் எப்படி சார் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க?
0: இல்லைங்க, சுய ஆர்வம் தாங்கய்யா. சுய ஆர்வம் இருந்தால் எதுவும் சாத்தியம்தான். என்ன பொறுத்தளவு நம்ம இந்த சுய ஆர்வம் என்பது, நான் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கற போதும் சரி, நாட்டுப்புற நடனங்கள்

0: பாடல் கத்துக் கொடுப்பேன், நடிப்பு கத்துக் கொடுப்பேன். அப்போ நான் பசங்கிட்ட சொல்லுவேன், இது கத்துக்கிற எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அது உன்னுடைய சுயார்வத்தை பொறுத்துப்பா, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நான் கத்துக் கொடுக்குற நான் குரு இல்ல தம்பி, உனக்குள்ள ஒரு சுயார்வம்னு ஒண்ணு இருக்கு, அது அனுமதிச்சா நிச்சயம் கத்துக்கலாம். அதே போலதான் இந்த கலைகளை நான் வந்து சுயமா நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் நான் கத்துக்கிறதுக்கு எனக்குள்ள இருக்கிற சுயார்வம் தான் காரணம். ஆர்வம் தான், வேற ஒண்ணு இல்லை.
1: அற்புதம் சார், அற்புதம் சார். ஏன்னா அந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது என்னவோ இவரும் ஒரு ஒரு விதமான கலைஞர், தன்னுடைய கலையை வெளிப்படுத்தக்கூடியவர், அதை பற்றி நடக்கக்கூடியவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேளையில எங்களுடைய எல்லோருடைய எண்ணங்களையும் மொத்தமாக புரட்டி போட்டிருக்கக்கூடியதாக உங்களுடைய திறமை இருக்கிறது. அந்த திறமைக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அனைவர்கள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமி கண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்று தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக திரை வாழ்க்கை என்பது என்னதான் நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வாதாரம் என்று பார்க்கக்கூடிய வேலைகளில நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. கலைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, கலையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொதுமக்களினுடைய பொறுப்புணர்வும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால திரைப்படத்துல தொடர்ந்து பயணித்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தையும் பொருளாதார அளவுல கொண்டு செலுத்த முடியும். அப்புறம் என்னென்ன பட வாய்ப்புகள் அமைஞ்சது, எந்தெந்த படத்துல நீங்க அடுத்ததாக நடிக்கிறது வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு?
0: அந்த அந்த ஏழை என்ற படத்துக்கு பிறகுங்கய்யா,
1: சரிங்க,
0: ஒரு நடிகர் மம்முட்டி அவர்களின் நண்பராக நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. அவர் லிஜோ ஜோஸ் பெல்லிசேர்னு ஒரு ஆகச்சிறந்த ஒரு இயக்குனர் கேரளாவில். அவர் வந்து மம்முட்டியோட நண்பராக நடிக்கிறதுக்கு என்னைய சூஸ் பண்ணாங்க. மண்டையன் ஒரு கேரக்டர் அதுல பண்ணுங்க. அதுல மம்முட்டி சாரும் நானும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ஒரு மந்தையில நின்று நான் வந்து நான் பாடுவேன், அவரு வந்து டான்ஸ் ஆடுவாரு. அங்க அவருக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் அங்க உருவாச்சு எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்னன்னா அங்க ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னா, ஒரு டீ பிரேக்ல நானும் உட்காந்து நானும் மம்முட்டி சாரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப வந்து என் வாய் ஆடினவன் காலும் பாடினவன் வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வாய் சும்மா இருக்காம ஒரு பாட்டு முணுமுணுத்தது. அப்போ மம்முட்டி சார் கேட்டாரு, டேய் மண்டையா என்ன பாடுற, பாட்டுலாம் பாடுவேன். பாடுவேன் சார் அப்படின்னு. என்ன பாட்டு பாடுவேன்? நாட்டுப்புற பாட்டு பாடுவேன், சினிமா பாட்டு பாடுவேன், வேற தெலுங்கு பாடுவேன், கன்னடம் பாடுவேன், மலையாளம் பாடுவேன் அப்படின்னு. ஹிந்தி எல்லாம் பாடுவேன் சார், ஹிந்தி பாட்டும். அப்படியே மலையாளம் பாடுவியா? எனக்கு ஒரு மலையாள பாட்டு பாடுந்தாங்க. அப்போ ஒரு மலையாள பாட்டு வந்து இளையராஜா சார் அவர்கள் கம்போஸ் பண்ண ஒரு மலையாள பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு, அதை பாடினேன் அவரு முன்னாடி. அது என்ன பாட்டுனா,

நீந்தும் சாகரம் உணருமீகானம் உருகுமென்னுள்ளம். இந்த பாட்டை நான் முழுசா பாடினேன். பாடி முடிக்கிற போது இயக்குனரும் தேனி ஈஸ்வர் கேமராமேனும் பக்கத்துல வந்து நின்னு வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் இயக்குனர் சொல்றாரு, சார் ஞானம் எந்த செய்யும் புல்லு அரிச்சு அப்படின்னாரு. உடனே அந்த ஸ்பாட்ல சீனை மாத்தினாங்க. என்னன்னா, சித்திர இந்த சீன்ல நீ பாடுற அப்படி சார் டான்ஸ் ஆடுற அப்படின்னு சீனை மாத்திட்டாங்க. சீனை மாத்தின உடனே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நானு அவர் டீ சாப்பிட்டு இருப்பாரு. இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவரும் நானும் நடிச்ச இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நிறைய வியூஸ் போட்டிருப்போம், ட்ரெண்டிங்கா இருக்கும் அந்த டயத்துல. அப்ப அவரு முன்னாடி நான் பாடின பாட்டு என்னன்னா,

0: அசையினத்த மக என்ன நினைச்சு நித்தோம் நித்தோம் செவந்த செவந்த செவந்த நெத்தியில செவ காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே போட்டாகத்தான் நெத்தியில என்ன எடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு
1: சார். இன்னும் நாள் வரை சேர்த்து பாடிக்கலாமே சார், நல்லா இருக்கு சார்.
0: பாட்டுங்களா?
1: பாடுங்களேன்.
0: பாடுங்களா?
1: பாடுங்களேன்.
0: ஆடும் கொசுவத்துல என் மனசை ஆட விட்டா வாக்காளு தண்ணிய போல என் மன

என்னங்க சார் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் பாட்டு நீளமா இருந்திருக்கலாமே. நல்லா இருக்கு சார், பாடி முடிச்சிருங்களே, கேட்டு எங்களை எங்களோட மனக்குறை தீர்த்து வச்சிருங்களேன்.

0: சார்,
1: ஐயா
0: ஸ்டுடியோல உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கு இந்த ஆட்டம் ஆடணும்னு தோணுது. மம்முட்டி சார் எல்லாம் கிரவுண்ட்ல உள்ள நின்று பட்டைய கிளப்புறாளு, அப்புறம் அவருக்கு ஆட தோணாதா, மெய் மறக்க தோணாதா?
2: அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களோடுதான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார், எனக்கு மிக முக்கியமா இன்னும் சில கேள்விகள் கேட்க தோன்றிருக்கிறது. அடுத்ததாக இப்படி பட வாய்ப்புகள்லாம் அந்த மலையாள படத்திற்கு பிறகு?
1: அந்த மலையாள படத்துக்கு பிறகு வந்து அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து எனக்கு சுமோன் ஒரு பட வாய்ப்பு கிடைச்சதுங்க. ஒரு நம்ம மிர்ச்சி சிவா அவங்க நடிச்சிருந்தாங்க ஹீரோவா. யோகி பாபோட ஒரு காமெடி வில்லனா நடிக்க கூடிய ஒரு வாய்ப்பு, அதுலயும் பறை இசைச்சுக்கிட்டு அவர் கூட வருவேன், சில காம்படிஷன்லாம் அதுக்குள்ள பண்ணுவோம், அது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஒரு திரைப்படம், அட்டகதி தினேஷ் அவர்கள் நாயகனாக நடிச்ச ஒரு படம். அதுல வந்து எனக்கு வந்து அதியநாதிரை, இயக்குனர் அதியநாதிரை அவர்கள் வந்து ஒரு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அது படத்துல ஒரு முக்கியமான பாட்டு, எனக்கு குறிப்பா ஹை பிச் உள்ள ஒரு பாடகர்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய நண்பர் என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவருக்கு ஹை பிச் எப்படி எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி காமிங்க அப்படின்னாங்க. நான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடி காமிச்சேன், அந்த உருண்டமலை ஓரத்துல, உருண்டமலை ஓரத்துல, உருண்டமலை ஓரத்துல உளுந்து காய போட்டி

அப்படின்னு வரும். இந்த லைன் இந்த ஹை பிச்சை பார்த்துட்டு இந்த பாட்டுக்கு இந்த பிச்சு தான் தேவை, நீங்க பாடுங்க சார் சொல்லிட்டாங்க. சோ அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, அது நேயருக்காக உங்களுக்காகவும் அந்த இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு திரைப்படத்தில் பாடிய அந்த பாடல் அம்மா ஏல.

அப்படியே வருங்கய்யா அந்த பாட்டு வந்து. அவரு இந்த பாட்டை வந்து கூட சேர்ந்து ஒரு நம்ம அறிவு கூட சேர்ந்து ஒரு சில லைன்கள்லாம் பாடியிருந்தாங்க. என்ஜாய் என்ஜாமி பாடின அறிவு அவர்கள் இது ஆனந்த உடன் விருதுக்கு நாமினேட் ஆச்சு. அதுல வந்து ஓட்டிங் முறையில இரண்டாவது இடத்துல வந்து முதல் இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்தது. மறுபார்

0: வீடு அந்த பாட்டு தெரியா
1: நல்லா இருக்கு இந்த வருஷன் கூட. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகான ஒரு கலைப்பயணத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அது மிகப்பெரிய நல்வாய்ப்பாக நீங்க கைப்பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மூலமாக நாகச்சிறந்த கலைகள் வெளிப்படணும் அப்படின்னு நாங்களும் இந்த நேரத்துல உங்ககிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பன்மொழி 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீர் கட்டி இருக்க பேஷண்ட்டுக்கு நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன் ஒரு 21 நாளைக்கு ஒரு மாத்திரை இருக்கும். அந்த அட்டையை நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாத்திரையை நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, எவ்வளவு நாள் இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இந்த மாத்திரையை பயன்படுத்தும் போது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா. நாலாவது, இந்த மாத்திரையை பயன்படுத்தினா நீர்க்கட்டி குறையுமா. இந்த 4 கேள்விதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க டாக்டரை பார்க்க போறது உங்களுடைய PCOD-யோட ஃபைனல் ஸ்டெப். அதில் கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸுமே அதோட ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கலாமே தவிர அதுதான் பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது. நம்ம வாக்கிங், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், வெயிட் சாப்பாடு, ஃபுட்டு, இந்த 3 மேனேஜ்மெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இல்லாத மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். அதனால 6 மாதம் மாத்திரை போட்டுட்டு உடனே எனக்கு எல்லாம் சரியாயிடணும், PCOD சரியாயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே மொதல் தப்பு. அப்படி இருந்துமே ஓரளவுக்கு ஏன் வந்து இந்த 21 நாள் மாத்திரையே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, PCOD-னால வரக்கூடிய 2 சைட் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பீரியட்ஸ் மாசம் மாசம் வராது. பீரியட்ஸ் மாசம் மாசம் வரலைன்னா வாட்டர் பாடியில் லாக் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் உங்களுடைய பாடி ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். எண்டோமெட்ரியம் திக்கராகிட்டே போயிட்டே இருக்கும். எண்டோமெட்ரியம் திக்காயிட்டே போகும்போது ப்ளீடிங் ஆனால் ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேஷியா கிரியேட் ஆனால் அதுவே கர்ப்பப்பையோட மிகப்பெரிய ப்ராப்ளங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிரும். அதை குறைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த 21 நாள் மாத்திரை கொடுக்கப்படுது. அந்த மாத்திரை உங்கள் பீரியட்ஸை மாசம் மாசம் கொண்டு வரதுக்கான மாத்திரையே தவிர உங்கள் நீர்க்கட்டியை குறைக்கிறது மாத்திரை கண்டிப்பா கிடையாது. ரெண்டாவது, இந்த மாத்திரையை பயன்படுத்தும் போது இன்னொரு யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடியோட ஆண்ட்ரஜன் லெவல், அதாவது ஆண்களுக்கான ஹார்மோன் நீர்க்கட்டி இருக்க பேஷண்ட்டுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்ப அந்த ஆண்களுக்கான ஹார்மோனை பாடியில குறைக்கிறதுக்கு உள்ள மாத்திரை தான் இந்த ஓரல் கான்டசெப்டிவ் பில். ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகமா இருக்கும் போது அதிகமா பிம்பிள்ஸ் வரும், தலைமுடி ஃபால் ஆகும், அங்கங்க ஹேர் க்ரோத் ஆகும். இதெல்லாம் குறைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னு சொன்னா, ஆன்டி ஆண்ட்ரஜன், அந்த ஆண் ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டா அதை அழிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ள OCP எடுத்து போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரல் கான்டசெப்டிவ் பில்ஸை ஒரு டாக்டர்கிட்ட வாங்குவாங்க 21 நாள் மாத்திரையை, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இவங்களே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி மாத்திரை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா 21 நாள் மாத்திரையும் நீர்க்கட்டிக்கு வேலை செய்யவே செய்யாது. அதில் ஆன்டி ஆண்ட்ரஜன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த ஓரல் கான்டசெப்டிவ் பில்ஸ் தான் நீர்க்கட்டிக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்டாக அமையும். அதனால் இந்த மாதிரி மாத்திரைகளை பயன்படுத்தும் போது ப்ராப்பரான டாக்டர் கன்சல்டேஷனோட போடணும். அதிக நாள் உங்கள் டாக்டரே இதை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இந்த 6 மாதம் கேப் போடுறாங்க இந்த மாத்திரைகள் அப்படின்னு இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்க பாடி வெயிட்டை மேனேஜ் பண்ணி, நீங்க எக்ஸசைஸ் பண்ணி, டயட் மேனேஜ் பண்ணி, இதெல்லாம் நீங்க பண்ணி உங்க நீர்க்கட்டிகளை குறைச்சிங்கன்னா 6 மாதம் கழிச்சு உங்க பீரியட்ஸ் அதுவாகவே சரியாக வாய்ப்பு இருக்கும், உங்க பாடி அதுவாகவே ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் மாத்திரையை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் 6 மாதம் ஒழுங்காக போகும். மாத்திரையை நிறுத்தி அடுத்த கொஞ்ச நாள்லயே மறுபடியும் உங்களுக்கு நீர்க்கட்டி அதிகமாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் ரிவர்ட் ஆகிடும். இது மிஸ்டேக் டாக்டர் மேலே இல்லை, நீங்கள் அதுக்கான எந்த எஃபர்ட்டும் எடுக்காதனால தான் இருக்கு. அதனால மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்றமான்னு யோசிச்சுட்டு மாத்திரை எடுங்க, இன்னும் பெட்டரான எஃபெக்ட் இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக

0: நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
2: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. வாழ்க்கையில அழகான கலையை பற்றி கொண்டு வாழ்வினுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற இசைக்கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களுடனான இந்த நேர்காணலானது மீண்டும் அடுத்த ஒரு பகுதியாக அடுத்த வாரமும் தொடரவிருக்கிறது. அந்த பகுதியில் இன்னும் பல சுவை மிகுந்த கேள்விகளுக்கான பதில்களாக அவர் வார்த்தைகளாலும் இசைகளாலும் தந்திருக்கின்றார். அந்த பகுதியை கேட்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணி வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் நன்றி, வணக்கம் நேர்களே.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 100.5 இன்று பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கிறார்கள் நாமக்கல் தவஸ்ரீ மற்றும் நாமக்கல் கவீஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஏடிசி ராஜு அவர்கள். 100.5 இனி சிறப்பு தேடி வரும் பண்பலை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. அழகிய பேரழகிய கொஞ்சம் தமிழ் போல் இடைவிடாமல் இசைக்கும் இன்பத்தமிழ் பண்பலையின் அகவை தினத்தை முன்னிட்டு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று வளமர இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து. அன்பு உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.

பிள்ளை 100.5 அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல பௌசியாவுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப அழகா சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாங்க. நன்றிங்க பௌசியா. சரிங்கம்மா, இது வந்து தொலை தொலை 100.5 உதய விழா கேக்குறீங்களா அந்த பக்கம்? அப்பாடா எல்லாம் அமைதியா இருக்க பார்த்தா பயமாவே இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, சரி சரி. தமிழ்நாட்டினுடைய

0: 24 மாவட்டங்களின் குறுக்கும் நெடுக்குமாக காற்றலை வழியே அழகாக அளந்து கொண்டு சிறப்பு நேரலையில நம்ம பல்வேறு விதமான மாவட்ட நேர்களை ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மிக புகழ் வாய்ந்த விருதுநகர் மாவட்டம் புதுக்கோட்டையில இருக்கிற பாத்தீங்களா, நமக்கு ஒரே கோட்டை கோட்டையா இருக்கும், பயமே போச்சுங்க. இப்ப இது புரியுது புரியுது, சரி அப்பாடா எங்க சரியா இருக்கீங்களான்னு பாத்தேன். கேட்டுக்கங்க, அதனால அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு உழவர் சந்தை பக்கத்துல, அதுல உழவர் சந்தைக்கு உள்ளங்க மறந்துடாதீங்க, கேட்டு வர திறந்துருக்கு, இன்னும் தாராளமா வரலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா. ஆமா, எதுவும் எங்க தர்பூசணி பழத்தை போய் ரொம்ப நேரமா போட்டோ எடுக்கிறீங்க, என்ன
1: விஷயம்? ஆமா,
0: இங்க பாருங்க எல்லாரும் இது புடிச்சுக்கங்க. ஆமா, அருப்புக்கோட்டை மாவட்டம் ரொம்ப வித்தியாசமா என்ன செய்யறாங்கன்னா, எல்லா இடத்துலயும் கேக் வெட்டினாங்க, நாங்க கெடா வெட்டலாம் நினைச்சோம், ஆனாலும் முடியல, அதனால வந்து தர்பூசணி பழத்தை வச்சு வெட்ட போறோம். அதுக்காக தர்பூசணி பழத்தை வெட்டுவாங்க, சரி பரவாயில்ல பரவாயில்ல, சரி சரி சரி சரி சரி, எல்லாரும் கூட எஃப்எம்க்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க.
2: ஹாப்பி பர்த்டே
0: தர்பூசணி பழத்தை நான் யாரையாவது ஆளை கூட்டணும் வெட்டிக்கிறேன், நீங்க மெதுவாவே பண்ணுங்க. சரி, நம்ம இப்ப சந்திச்சிருவோம். ஆமாங்க, சரி இப்ப நம்ம சந்திச்சிருவோம் ஒரு நேரங்களாகவும். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். வணக்கம், நான் பரிச்சயமான மூத்த நேயர் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டை
0: குற்றாலலிங்கம். எப்படி இருக்கீங்க குற்றாலலிங்கம் ஐயா?
3: ரொம்ப அருமையா இருக்கேன். ஒரு வாரமா இதே வேலை எனக்கு போன் பண்ற அட்டன் பண்ற வேலை
0: நேரங்களுக்கு.
3: ஆமா, என்னால முடிஞ்சதா செஞ்சு வச்சிருக்கேன், ஓரளவு நல்லபடியா இருக்கும்னு நம்புவோம்.
0: நம்புவோம். சொல்லுவோம்,
3: நேயர்களை தேடி வரும் நாம் இருக்கும் இடம் நாடி வரும் இந்த இனிய கோடை பண்பலைக்கு உதய விழா வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நேயர்களை தேடி வரும் இடம் நாடி வரும் இந்த இனிய கோடை பண்பலைக்கு உதய விழா வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். வாழியவே வாழியவே பல்லாண்டு, வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் அன்போடு. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்த வாரம் புதன்கிழமை நமது பண்பலைக்கு பிறந்த நாளாகும். அதனை கொண்டாடும் இனிய வேளையிலே ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்தே மாவட்டம் தோறும் நேயர்களிடம் நேயர்களின் இருப்பிடம் தேடி வந்து சந்திப்பதும் நேயர்களை பண்பலைக்கு அழைத்து அறிவிப்பாளரின் அருகே உள்ள ஆசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பதும் கோடை பண்பலையின் தனி சிறப்பு. எல்லா நேயர்களையும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது உண்மையை எந்த பண்பலையும் செஞ்சது கிடையாது. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். கை சென்று இல்லாட்டி அவர் தர்பூசணி மூலம் தரமாட்டாரு. சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையான ஏற்பாடு செஞ்சு
3: எனக்கு. நான் ஒரு பாடலை விரும்பி கேட்கிறேன், அந்த பாடல் இருக்கான்னு தேடி பிடிங்க.
0: தியாகராஜ பாகவதர் பாட்டு எல்லாம்
3: கேட்கக்கூடாது. எங்க ஊர் பேர்ல இன்னொரு பாட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாது.
0: என்ன பாடுங்க?
3: மனம் ஒரு குரங்கு படத்துல இருந்து
0: அரசு
3: கோட்டை மச்சா ஆசை என் மேல் வச்சா, இந்த பாடல் இருக்கான்னு தேடி பிடிங்க. நிகழ்ச்சி
0: முடிவுக்குள்ள கேட்டுருவோம் கேட்டுருவோம். இப்ப நம்ம வரிசை நேரம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம சந்திச்சிருவோம். கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர்சாமி.
0: அழகர்சாமி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
4: நான் டெய்லி வேலை பாக்குறேன் சார்.
0: அப்படியா?
4: ஆமா சார்,
0: ரேடியோ தவிர எதுவும் பாக்குறது இல்ல.
4: ஆமா,
0: அப்படித்தானே? கேக்குறது இல்ல
4: கோடை.
0: எனக்கு கொம்பு முளைச்சிருக்கு நினைச்சிருப்பாரு, அது இல்லன்னு பயந்துட்டாரு போல இருக்கு. சந்திப்போம் ஒரு பாடலை தொடர்ந்து.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: சிரிக்காத, அங்க உன் பாட்டு வேற ஒரு தாண்டிட்டு
7: இருக்காண்டா. தள்ளுடா தள்ளுடா தள்ளுடா தானே அங்க பாத்தியா?

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலையில இன்னைக்கு வந்து எங்க இருக்கோம்? மாத்தி சொன்னீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஒண்ணு இல்லைங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உழவர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற உழவர் சந்தையில கேட்டு திறந்த வருஷத்துல உள்ள வந்து மக்கள் எவ்வளவு இடத்த போச்சு வச்சிருக்காங்க. நல்லவேளை நீங்க சந்தை இல்ல இருந்தாலும் நம்மளே இங்க சந்தை மாதிரிதான் நிக்கிறோம் இல்ல. சரி, இப்ப ஒரு நேரம் சந்திச்சு எங்க வந்திருக்கீங்கயா?
3: அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனில இருந்து ராமமூர்த்தி வந்திருக்கேன்.
2: ரொம்ப தூரத்துல 2 கிலோ
3: தொலைவுல இருக்கு.
2: அப்படிங்களா? 2 ஹெலிகாப்டர்?

0: வீட்டுல வந்தீங்களா?
1: அறிவியல்
0: வியை போட்டு மலை கற்ற என்னை இல்லந்தோறும் அனுப்பினால் பண்பலை உன்னை,
1: சரிங்க,
0: உன் புகழ்பாடு பணித்தால் என்னை, அகவை 27 உன் புகழ் தாண்டியது விண்ணை, உன் இசைப்பணி ஆளட்டும் என்றும் இந்த பூவுலகின் மண்ணை, வாசுபவன் அருப்புகோடை நெசவாளர் காணி ராமமூர்த்தி.
1: கவிதை மூணு நாள் மனப்படம் பண்ணிருப்பாரு. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
2: அருப்புக்கோட்டை நகரத்துக்கு வருகை இருந்திருக்கும் கோடை பண்பலையின் 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். அருப்புக்கோட்டையின் சிறப்பு என்றால்,
1: சரிங்க,
2: இரண்டு சிவன் கோயில் உண்டு,
1: சரி,
2: இரண்டு ரத விதிகள் உண்டு, இந்தியாவுக்குள் எந்த நேரத்துக்கும் இல்லாத
1: சரி
2: பெரிய சிறப்பு, இரண்டு சிவன் கோயிலும் இரண்டு ரத விதிகளும் கொண்ட அருப்புக்கோட்டை பெரும் சிறப்பு பெற்ற உன்னதமான புகழ்பெற்ற நகரம்.
1: சரி, வேற என்ன தொழில் சார்ந்த சிறப்பு?
2: தொழில் நெசவு தொழிலும்,
1: நெசவுதான்,
2: நெசவு தொழில் உழவர் சார்ந்த, உழவர் சார்ந்த பிரதான மார்க்கெட்டுகள்.
1: நல்லது, உங்க பேர் சொல்லிருங்க.
2: தெற்கு தெரு எஸ் சிவகுமார், அருப்புக்கோட்டை நகரம்.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்க. ஆமா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், கோடை பண்பலைக்கு மிக்க மிக்க நன்றி எங்க அருப்புக்கோட்டைக்கு தேடி வந்ததுக்கு. என்னோட பேர் மீனாராணி, மணிநகரத்துல இருந்து வந்திருக்கேன்.
1: சரிம்மா,
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு.
1: சரி, நல்லது. இங்க உங்க பண்பலை உங்களை தேடி இப்படி மாவட்ட மாவட்டமா சுத்திக்கிட்டு இருக்குமே, சாப்பாடு தண்ணி இல்லாம என்ன நினைக்கிறீங்க?
3: இல்ல, மாவட்ட தூரம் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கேன், எனக்கு லைன் கிடைச்சது இல்ல. இன்னைக்கு நேரடியா வந்து பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப
1: சந்தோஷம்.
3: மணிநகரம், புது புதிய பேருந்து நிலையம் அருகில்,
1: மணிநகரம் வித்தியாசம்.
3: இது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்.
1: ரொம்ப பக்கம்
3: கடை திறக்கணும், கடை திறக்கிறது இல்லாம கோடை பண்ணலை பேசியே ஆகணுங்கிறதுக்காக இங்க வந்து பேசி
1: வியாபாரத்தை அப்புறம் பாத்துக்கலாங்க.
3: பேசுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அவ்வளவுதாங்க, நன்றிங்கம்மா, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்,
4: எனது பெயர் ஆர்த்தி, கிருஷ்ணன் கோவில்.
1: சரிங்க, வந்திருக்கீங்களே?
4: ஆமா, நான் HR ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேனுபேக்சரிங் கம்பெனில. சோ இப்போ வந்து நான் லைஃபையும் ரேடியோவையும் நான் கனெக்ட் பண்ணி பேச போறேன். சோ லைஃப் வந்து லாட் லைக் ரேடியோ தான்.
1: ஒரு 3 நாள்
4: கிடையாது, 2 நிமிஷம்
1: தான்.
4: சம்டைம்ஸ் வந்து சிக்னல் கிடைக்காது, சம்டைம் வந்து சிக்னல் கொஞ்சம் கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம ரொம்ப பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா சேட்டி உண்டா இருந்தா நம்மளுடைய லைஃப் வந்து எல்லா பீப்புளோடையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மளுடைய லைஃப் ஜேர்னி வந்து அங்க ஷேர் பண்ணலாம். சோ நான் வந்து நியூலி மேரிடு. சோ நான் எப்படி இதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, என்னோட எவ்ரி ஜேர்னி வந்து பியூட்டிஃபுல்லா என்னோட ஹஸ்பண்டோட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 1 மந்த் ஆகுது நான் மேரேஜ் பண்ணி. சோ இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல எப்படி ஒவ்வொரு பீப்புள்ஸும் வந்து கனெக்ட் பண்றாங்களோ, அவங்களோட எமோஷன்ஸ் ஹாப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்களோ, அந்த மாதிரி எவ்ரி மொமெண்ட் என்னோட ஹஸ்பண்டோட நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வித் கோடை FM. சோ அவங்களுக்காக வந்து உன்னோடு வாழ்வது ஆனந்தமே அந்த சாங்க நான் டெடிகேட்
1: பண்றேன்.
4: நான் விஷஸ் சொல்றேன் டு கோடை FM. தேங்க் யூ,
1: நல்லதுங்க, நன்றிங்க.
4: வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: அருமங்க, அப்படியே நல்லதுங்க.

0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா.
1: சிவகாசி அமுதா. தர்பூசணி பழம் வெட்டலாமே அப்படின்னு. தர்பூசணி பத்திய ஒரு சின்னதா நாலு வரி. தரணியிலே தனக்கென்று தனியாக தரத்துடன் தடம் பதித்த தவமான தவமே தர்பூசணி பழமே. பச்சை நிலை பட்டாடை உடுத்திய வண்ண கோடுகள் உந்தன் நிறமே. உன்னை உணவாக உண்ணும் போது உதட்டோடு உறவாட உந்தன் நிறம்தான் உதட்டு சாயமும். சுத்தரிக்கும் சூரியனையும் சுடுசொல் சொல்பவர்களை சுகமாக்கும் உன் தந்திரம் என்ன, மந்திரம் என்ன? சரீரத்தின் வெப்பம் தணிக்க சகதியில் சளைக்காமல் முளைத்து வந்தாயே சரித்திரத்தின் நாயகனே நீ. தரணி சார்ந்து தந்த உருண்டை வடிவமாய் தாகம் தரிக்க வந்த தர்பூசணி பழமே. பாறையில் பலரும் உன்னை பாராட்ட பாய்ந்து செல்லாமல் பழியுடன் இருக்கும் பண்பான பவளமே. கதிரவனின் கத்திரியில் கலங்கி நிற்போரை குழுக்குழுவன குளிர்ச்சி மலையில் மனதை மயங்க வைத்தாயே. கோடியில் வாழும் கோடான கோடி மக்களுக்கு குளிர்ச்சியாக ஒருபுறம் நீ இருக்க, மறுபுறம் கோடை பண்பலை 100.5 இருக்க, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேடி வரும் பண்பலை நன்றி நன்றி. பாம்பரை பாட சொன்ன பைந்தமிழுக்கு பண்பலை 100.5.
0: விருதுநகர்
2: மாவட்டம் செம்பட்டில இருந்து சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார்.
0: சரிங்க, எங்க இருந்து வர்றீங்க?
2: செம்பட்டி சார்.
0: எவ்வளவு தூரம் அது?
2: ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும் சார்.
0: அங்க இருந்து பைக்ல வந்தீங்களா?
2: பைக்ல வந்தது, காலையில என்னதுல வந்தேன்.
0: சரி,
2: கொஞ்சம் லேட் ஆகி போச்சு.
0: லேட் பண்ணி கண்டு பண்பலையில பேசுறது உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க?
2: எங்களுக்கு நல்ல அனுபவம் சார். அதான் சார் பொழுதுபோக்கு. காலையில 6 மணிக்கு எஃப்எம் ஆன் பண்ணிடுவேன்.
0: சாயங்காலம்
2: 8 மணிக்கு 10 மணிக்கு கூட, நைட்டு 10 மணிக்கு கூட எஃப்எம் கட்டு தோட்டத்தோட பாத்துட்டு இருக்க.
0: பெரிய 20 உதய உள்ள ஆண்டுல உங்களை எல்லாம் சந்திச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: ரொம்ப மக்கள் மகிழ்ச்சி. தேடி வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார்.
0: சரி, நீங்க வந்துருங்க,
2: நீ கண்டிப்பா வந்துருவோம் சார்.
0: நல்ல
2: மாவட்டத்துக்கு போனா கூட நாங்க வந்துருவோம் சார்.
0: நல்லது, நன்றி. என்ன பாடல் கேட்கலாமா?
3: பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து.
0: ஒரே நிமிஷம், அப்படியா? சரி, கேட்டுருவோம். சொல்லுங்க.
2: கடல்ல இருக்கிறது அல, எங்க பம்பல எப்பவுமே எதிரொலிக்கும்.
0: பல அலையா? என்னங்க அடான இருந்தாலும் கவிதை முயற்சி முடிக்கீங்க. பரவாயில்ல, சூப்பர், நன்றிங்க. பாடல் கேட்டுலாமா? நன்றிங்கம்மா.
2: வாங்க.

0: கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
2: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை 27 உதய விழாவை முன்னிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு தர்பூசி பணம் கிடைக்காது போல. ஆளாளுக்கு நீங்களே சாப்பிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, தனியா தப்பா வச்சிருக்காங்க.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் எம் நவநீதன் சார், நான் அருப்புக்கோட்டை தான்.
0: சரிம்மா,
1: எனக்கு உதயநிதி வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை தேடி வந்து பண்பலையில பாக்கணும்னு நினைச்சதே எங்களுக்கு கோடி புண்ணியம் சார். இன்னைக்கு எனக்கு வயன் கிடைக்கிறதுனால உங்க நேரடியே இன்னைக்கு வரணும்னு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அதோட நான் வேக வேகமா ஓடியாந்தேன்
0: பாத்தீங்களா,
1: உங்களை பாக்கணுமே அப்படிங்கறதுக்காகவே.
0: அதான் அருப்புக்கோட்டை போறது போல திருநெல்வேலி போனீங்களா?
1: நான் பண்ணுனே தூத்துக்குடியில
2: ரொம்ப வேதனைப்பட்டேன் சார்.
3: நல்வாழ்த்துக்கள். என் பேரு பரமேஸ்வரி, எங்க வீட்டுக்காரு மருமணி, எங்க மூத்த பொண்ணு பேரு திவ்ய தர்ஷினி, 4வது வருஷம் இன்ஜினியர் படிச்சிட்டு இருக்காங்க. 2வது பொண்ணு பேரு ரம்யா, 12வது வகுப்பு படிக்கிறாங்க. எங்க ஊருக்கு நாளை நின்னு மீனாட்சி அம்மா திருக்கல்யாணம் இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அலைவரிசை என்பது வெறும் எண் அல்ல, அலைப்பாயும் மனசுக்கு அது ஒரு முகவரி. காலை தொடங்கும் காஃபியோடு நீ, களைப்பு முடியும் போது கதையோடு நீ. ஆர்ஜேக்களின் சிரிப்பில் ஒரு ரகசியம் உண்டு. தன் வழி வழியை மறந்து பிறர் வழியை ஆற்றும் கலை. பாட்டுக்கு நடுவில் வரும் மௌனத்தில் ஒரு உண்மை உண்டு. சொல்லாமலே புரிந்து கொள்ள ஒரு சொந்தம் இருக்கு என்று. படைக்கானல் முகில் போல கலந்து போகிறாய், கையில் பிடிக்க முடியாது, ஆனால் மனத்தை நனைக்க தருவ தவறுவதில்லை. கோடை எஃப்எம் நீ வெறும் வானொலி அல்ல, வாழ்க்கை ஓட்டத்தில் கிடைக்கும் அது ஒரு அழகான நிறுத்தம்.
0: ராதாகிருஷ்ணன்
3: அவர்களுக்கும்
0: கஜேந்திரன்
3: அவர்களுக்கும் மிக்க மிக்க
0: நன்றிங்கம்மா.
4: வணக்கம், எங்க ஊருக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
0: பேர் சொல்லிருங்க.
4: என்னுடைய பெயர் பூமா, நான் ஒரு தமிழ் ஆசிரியர்.
0: என்னுடைய
4: பெயர், என் தம்பி பெயர்.
0: இந்த கவிதையை பார்த்தீர்களா?
4: கவனிக்கல. என்னுடைய மகன் பேரு ரத்ன ராகவேந்திரன். என்னுடைய வீட்டுக்கார பேரு பாலமுருகன். நாங்க எஃப்எம்ல பேசணும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா முடியவே இல்லை. எப்படியோ இந்த வட்டம் வந்து அவங்க சொன்னாங்க, கணேசன் அவர் சொன்னாரு, வந்துட்டோம், எஃப்எம்ல பேசிட்டோம். அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். கோடை எஃப்எம் வந்து ஒரு சிநேகிதி மாதிரி எங்களுக்கு, உற்ற துணை. அது வாயால சொல்றேன்னு மட்டும் இல்ல, அனுபவிச்சாதான் அவங்க உங்களுக்கு தெரியும். எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்காரங்க இவங்களையும் சேர்த்து 10 மணி 9:30 மணில இருந்து இங்க காத்திருக்கோம் இதுல பேசணுங்கிறதுக்காக.
0: எனக்கு தெரிஞ்சு எழுத்து வீட்டுக்காரங்களும் இப்படி கட்டி புடிச்சு சொல்ற ஒரே ஆளு நீங்க. பல பேர் பக்கத்து வீடு எழுத்து வீட்டுல கண்ட கூட்டே வச்சிருப்போம். அந்த தண்ணியை இங்க வருது, இந்த குப்பையை அங்க போச்சு. அருப்பு கோட்டை பெண்கள் ஒட்டுமே இருக்காங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பேசிடுவோமா? வணக்கம்மா, பக்கத்து
5: வீட்டுக்காரங்க
0: சொல்லுங்கம்மா.
5: பெரியப்பள்ளிம்பட்டில குடியிருக்கோம். நல்லா இருக்கும் அந்த நிகழ்ச்சி எல்லாம்.
0: பாட்டு
5: கேக்கறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப விரும்புவோம். எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: 27வது ஆண்டு உதயவிலை வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தேன். பக்கத்துல சண்டை போட்டுருவாங்க சொல்லுங்க.
5: ரொம்ப சந்தோஷம் எங்க ஊருக்கு வந்தது.
0: நல்லது, நன்றிமா. அடுத்த பேசுறீங்க. வாங்க, வணக்கம். வாங்க வாங்க வாங்க வாங்க
5: நடக்க முடியாது வரல, ஆனா இது கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அங்க அதனால ஒரே நாங்க வாழ்த்துக்க

0: என்னுடைய
1: உதவிகள வாழ்த்துக்கள்.
0: சரிங்க.
1: மகன் பாக்கியராஜ், மகள் தாரணி பத்ரா,
0: புத்துணர்வு
2: புரிதலுடைய இனிய காலை வணக்கம். அருப்புக்கோட்டை, என் பேர் இந்திரா, கணவர் பேர் பரமேஸ்வரன், டிரைவரா இருக்காரு. ஒண்ணு வந்து இன்ஜினியரிங் பைனல் இயர் படிக்கிறாங்க. அவங்க 27 ஆண்டுக்கு ஒரு கவிதை சொல்றாங்க, சொல்றேன். ஜூலை 1 விடியும் வேலை, ஜிங்கில் பாடும் இனிய காலை, நெஞ்சம் தொடும் குரலாய் வந்து நேயர் மனதில் நிலவாய் நின்று, மலையின் மடியில் பிறந்த குரல், மக்களின் இதயத்தில் பதிந்த உரல், கொடைக்கானல் வேக செந்தல் கோடி மனங்களை இணைத்தாய் இன்று, கோடி மனங்களை இணைத்தாய் இன்று. அருப்புக்கோட்டை நெசவின் நூல், அன்பை நெய்யும் கலைஞர், உன் அலைவரிசை இசை சரி உறவின் பாசம் நெய்திடும் நாள், அருப்புக்கோட்டை உழைப்பின் மண், கோடை பண்பலை இசையின் கண், இருந்தும் சேரும் இந்த நன்னாள், தமிழின் பெருமை பேசு பொன்னார், வானவில் போல நிகழ்ச்சி தந்து வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாய் வந்து, வானவில் போல நிகழ்ச்சி தந்து வாழ்க்கையை முழுவதும் மகிழ்ச்சியாய் வந்து, இளமை பேசும் உன் இனிய ஹோசை, தமிழின் அன்பு பேசும் இதய வாசை, 26 ஆண்டுகள் ஒழித்த பயணம், 26 ஆண்டுகள் ஒழித்த பயணம், 1000 நினைவுகள் மலர்ந்த தருணம், இன்னும் பல ஆண்டுகள் உயர உயர பறந்து இனிய தமிழோசை உலகம் முழுவதும் பறந்து, அருப்புக்கோட்டையின் அன்பும் கொடைக்கானலின் தெண்டலும் சேர்ந்து, கோடை பண்பலை 100.5 இனிய உதய நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். இதுதான் நிகழ்ச்சியை நீங்க நிறைய வைக்கணும். கோடை பண்பலை இயக்குநருக்கு ஒரு வேண்டுகோள்.
0: இல்ல இல்ல, நான் இங்க நேரலை பண்ணதே வந்தனா, இல்ல ஏதாவது பள்ளிக்கூடத்துல வந்து மாட்டிக்கிட்டாலும் ஒரு குழப்பமா இருக்கு. வணக்கம்.
2: பந்தல்குடியில இருந்து வரேன் சார்.
0: எவ்வளவு தூரமா?
2: 13 கிலோமீட்டர் சார்.
0: சரி, பரவாயில்ல. சாப்பிட்டீங்க? சாப்பிடலையா?
2: சாப்பிட்டாச்சு.
0: நானும் சாப்பிடலாமா? சாப்பிட்டுக்கிடுவோம்.
2: ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். 27 உதய விழா வாழ்த்துக்கள். என் பேர் முத்துமாரி, வீட்டுக்கார் பேர் கார்த்திக் குமார். எல்லா நிகழ்ச்சியுமே வந்து நான் நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஊற்றமா நிகழ்ச்சி இருக்கும். பழைய பாடல்கள், இது பேசு திருக்குறள் எல்லாமே டான் பிரிட்டா ரொம்ப
0: பேசுறேன்.
2: பாட்டி வந்து சொல்லிவிட்டாங்க, நீங்க பேசுங்க கேக்கணும் அப்படின்னு. சித்தி
0: கேட்டுக்கிட்டு
2: இருக்காங்க. அங்க வந்து கண் பார்வையற்றவங்க, அவங்களுக்குதான் பொழுதுபோக்கே. எப்படியாச்சும் போய்
0: பேசுறது
2: கேட்டதை சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க பேர் வந்து அண்ணன் மௌனிகா, அண்ணன் சுபானிகா, வயசானவங்க அத்தை இருக்காங்க சரஸ்வதி, அந்த பாட்டி பேர் சித்தி பேர் வந்து பரமேஸ்வரி.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
3: உங்க ஊருக்கு திருவிழா, மீனாட்சம்மா, சனிக்கிழமை மீனாட்சம்மா திருக்கல்யாணம், அதனால பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 11 மணி 42 நிமிஷம் ஆயிருச்சுங்க. கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில உழவர் சந்திக்கு உள்ளதா இருக்கலாம். நேரம் வந்துகிட்டே இருக்காங்க, கூட்டம் அதிகமா கூட்டிச்சு நினைக்கிறேன். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியில செல்வகுமார் பேசுறேன் சார்.
0: எங்க இருந்து தூத்துக்குடியில வந்தீங்க?
1: தூத்துக்குடி பக்கத்துல மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியில பக்கத்துல செல்வகுமார் சார்.
0: எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் வந்தீங்க?
1: 30 கிலோமீட்டர் சார்.
0: பரவாயில்ல, அரை மணி வந்துட்டீங்க.
1: ஒரு மணி ஆச்சு சார்.
0: சொல்ல வாங்க, சொல்லி.
1: சரி சார், கோடை எப்பவும் நன்றி சார். பாரதிராஜாவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அவர் வந்து ஸ்டுடியோக்குள்ள இருந்த சினிமா வந்து மக்கள் வாழ்ற ஏரியா கொண்டாந்து, அது போல இப்ப சோத்துக்குள்ள இருக்கிற வானொலி நிலையத்தை நிகழ்ச்சி நடத்திட்டு கூட மக்கள் வாழ்ற இடத்துக்கு கொண்டாந்துருக்காரு. ஒரே உலக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது கதிரவன் அருப்புக்கோட்டை.
0: எல்லாருமே பல காலமா எப்பவும் கேட்டுருக்கீங்க.
1: எங்க வீட்டுக்காரங்க பேரு மீனாட்சி, மகன் பேரு கேமலா தான், மருமன் பேரு விக்னேஷ், சின்ன மகன் பேரு கோயிலா. 27 உதய விழா காணும் கோடை பந்தலைக்கு அருமையான அன்பு கலந்த தந்தை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரிங்க, நல்லது. நன்றி அம்மா, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: அருப்புக்கோட்டை அலவர திருவிழா இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு?
2: என் பேர் கலாவதி.
0: சரிங்க, சரிங்க.
2: ரேடியோ கேட்டு உழவர் சந்தைக்கு பக்கத்துல வந்திருக்கேன்னு சொல்லவும் அப்படியே
0: ஓடியாந்துட்டேன்.
2: ஒரு ஆர்வம்,
0: ஆர்வத்துல
2: எனக்கு பேசுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: அப்பாத்து பேசுறாங்க, நிறைய சொல்லலாம் இருந்தாலும் தெரியும்.
2: நான் நூல் சுத்துறேன்.
0: அப்படிங்களா?
2: ஆமா, ரேடியோ இந்த நேரம் கேட்கும். எனக்கு 1 மணிக்கு நெஞ்சில் அடைஞ்ச விட எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இந்த மாதிரி நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னா தங்கள் அன்புடைய நிகழ்ச்சியில எழுதி விடுங்க. சரிங்களா?
2: என் மகன் பேரு கோபி, டிரைவர் வேலை இருக்கும்.
0: சரி, நல்லது.
2: என் மருமக மகாலட்சுமி.
0: சரிங்கம்மா.
2: சேர்த்தி திவ்யச்சரி ஒண்ணு, அது
0: அந்த பல பேர் மறந்து போச்சு.
2: எனக்கு பிடிச்ச, நான் ரொம்ப நாளா பண்பலையை தான் விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பண்பலை ஒரு பல்கலைக்கழகம், அனைவரும் வாழ வைக்கும் பண்பலையும் கோடாடி கூட வாழ்ந்து வளமுடன்.
0: நன்றிமா, நன்றிமா. வேற யார் பேசுறீங்க? அந்த அம்மா பேசுறாங்க. வாங்க அம்மா, நீங்க பேசுறீங்க.
2: அற்புகாடு கள்ளி.
0: என்ன
3: வேலை
0: பாக்குறீங்க?
3: வாழ்த்துக்கள்.

0: நாங்க பல மாவட்டத்தை தாண்டி பல கிராமத்தை தாண்டி வந்திருக்கோம்,
1: உங்களை அங்க இருந்து பாக்க
0: முடியாது.
2: நன்றிங்க.
3: எனது மகள் சாந்தினிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என் துணையாருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் கேட்டுக்கொள்கிறோம். கோடை பண்பலை நிகழ்ச்சிக்கு ஒரு சிறு நல்ல பொழுதுபோக்கு கூட நல்ல நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நாங்க கத்துக்கிறோம். இப்ப கூட நான் வேலைதான் பாத்துட்டு இருந்தேன், என் துணைவியார் தான் இந்த மாதிரி உழவர் சந்தையில கோடை பண்பலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா நீங்க போய் கலந்துக்கணும் சொன்னாங்க. அதை கூட டக்குனு ஓடி வந்தாங்க, அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு கோடை பண்பலைக்கு மிக மிக நன்றி தெரிவிக்கிறோம். அங்கு பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும்
0: என்னுடைய
4: பேரு சுந்தர்ராஜன், சுந்தர் போட்டோ ஸ்டுடியோ வச்சு இங்க அருப்புக்கோடையில வச்சு நடத்திட்டு
0: இருக்கேன்.
4: நேரலை நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக நான் வந்திருக்கேன். மிக மிக நன்றி.
0: நல்லது, நன்றிங்க. ரொம்ப நேரமா போட்டோ எடுத்து இருக்கு, எல்லாரும் போட்டோ எடுத்து வச்சிருங்க, போறப்ப கழுவி கொடுத்துருங்க. வணக்கம்.
5: அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் ஆர் கணேசன், கோடை பண்பலை வானொலிக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா நல் வாழ்த்துக்களை நமது அருப்புக்கோட்டை நேயர் நெஞ்சங்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு பாட்டு வந்து பாத்துறீங்கன்னா பொட்டு வச்ச தங்க கோடம், அந்த பாட்டு வந்து கோடை பண்பலைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான
0: பாட்டு. அம்மாவை சந்திச்சிடலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: சத்யா
0: சரியா,
6: தம்பி பேரு பாலசாரதி.
0: சரிங்க.
6: நாங்க ஜீனி வாரம் பாத்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க.
6: பொரியல பயிர் போட்டுருக்கேன், எனக்கு பார்வை கிடையாது.
0: சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அதனால
6: வாழ்த்துக்கள்.
0: இருபத்தி உதய விழாவில உங்களெல்லாம் சந்திக்க வந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் மாரிமுத்து, மனைவி பேர் ராஜலட்சுமி. 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள். இந்த திடீர்னு விளம்பரம் பார்த்தேன், உடனே
0: விளம்பரம் கேட்டோன்னு
7: ஓடியாட்டீங்க.
0: விட்டக்கூடாது.
7: ரொம்ப நாள ஆரம்ப நாள்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கடிதம் எழுதுறது இல்ல, நேரில கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரில பாத்து ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க,
7: மீண்டும் மீண்டும் வளர வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர்.
8: நேயர்கள் மனம் நிறைந்த கோடை பண்பலைக்கு எனக்கு பணிவான வணக்கம். அருப்புக்கோட்டை விஜயராஜன் பழைய சார்ல கடை வச்சிருக்கேன்.
0: அவர்தான் விஜயராஜ் ஐயா வச்சிருக்கேன். அந்த உடனே சொன்னாங்களே,
8: ரொம்ப நல்லது.
0: சரி சரி ஐயா வணக்கம், நன்றி ஐயா.
9: வணக்கம். கோடை பொம்பளை நேர்களுக்கு என்னுடைய 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். நான் அருப்புக்கோட்டை அரிசங்கொல்துறை ராஜீவ்காந்தி பேசுகிறேன். நான் விசயத்திரி செய்தி வருகிறேன். கோடை பொம்பளை நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் கடிதம் வழி விழுந்தாலும் 1 வருஷமா ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. என் பாட்டு வருகிறது, சந்தோஷம். நன்றி,
0: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுடைய அன்பும் உங்களுடைய பேர் அன்பும் மகிழ்ச்சியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. நன்றிங்க, நன்றிங்க.
8: வெள்ளக்கோட்டை பலவேசம் பேசுகிறேன். கோடை பண்பலைக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களும் அனைத்து ஊழியர்களுக்கும் மிக்க நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: காத்திருந்து
10: வணக்கம் சார. நான் அரசு அதிகாரி, எங்க ராமசாமி, அருப்புக்கோட்டை.
0: என்ன பணியில இருந்தீங்க?
10: நான் ட்ரெஷரி ஆபிசரா.
0: சரிங்க. பண்பலை கேக்குறது உங்களுக்கு என்ன பயனுடையதாக இருக்கிறது?
10: எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கு.
0: என்ன ரொம்ப விரும்பி
10: நல்லா பொழுது போகுது சார்.
0: இந்த அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு.
10: பிறகு.
0: சரிங்க, சரிங்க. சந்திச்சிடம்.
10: என்னுடைய ஒய்ஃப் பேரு மாரியம்மாள்.
0: சரிங்க. பாருங்க, பாருங்க, பக்கத்துலக்கு பாயசம் கேட்கிறாரு.
10: மக ரமாதேவி.
0: சரிங்க.
10: பையன் வந்து ரமேஷ் சாமா.
0: சரிங்க, நல்லதுங்க.
10: நன்றி
0: சார். நன்றி,
10: நன்றி.
0: 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்களை குறிக்கொள்ள அருப்பாடு சரவணகுமார். ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டி சைக்கிள் வந்தீங்களா? சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டீங்களா?
7: பெட்ரோல் போடல, ஓட்டலாம், ஓட்ட வேண்டிய.
0: சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டு லைசன்ஸ் வாங்கி ஓட்டி வந்திருக்காரு வேகமாக.
7: ஆமா.
0: கோடை பொம்பளை 100.5ல பொட்டு வச்ச தங்க கூட பாட கேப்பமா?
7: நன்றி,
0: கேட்டு

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு 27 உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில உழவர் சந்தைக்கு உள்ளதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு அக்கா அருப்புக்கோட்டை மறந்துடாதீங்க அப்படின்றாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம்.
4: நமஸ்காரம்.
5: கோடை பண்பலையின்
4: போறப்ப கிடைக்குமா கொண்டு வந்து ஸ்வீட் காரம்.
5: கோடை பண்பலை முதுவரும் நேயர்.
4: சரிங்கய்யா.
5: அருப்புக்கோட்டை மாதாங்குயில் பெட்டி மலையரசு பாண்டியன்.
4: சொல்லுங்க மலையரசு பாண்டியன்.
5: வானொலியே சுவாசம் என்று வாழ்ந்து வரும் 66 அறநிலையத்துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறேன். வானொலி தான் என்னுடைய உயிர், எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு தெரியும். அருப்புக்கோட்டை மாதாங்குடிப்பட்டி மலையரசு பாண்டியன். ஒரு மாணவி எழுதிய கவிதை 2 படிச்சிடறேன். காலையில் காப்பியோடு கைகோர்க்கும் குழலி, காற்றும் வழியெல்லாம் காற்றோடு கலந்தாயினி, மாலை காற்றின் சில்லிப்பை மடியேந்தி வந்தாயினி, மனசுக்குள் இசை வைத்து மலையானாயினி, செய்தி சொல்லி சிரிக்க வைத்து சிந்தனையை தூண்டிவிட்டு பாட்டுக்கு பாசத்தை பக்குவமாய் கோர்த்தாய், கேட்டோரின் தோழனாய் கோடை எப்பம் ஆனாய், அலைவரிசை அல்ல நீ அன்பின் வரிசை, அழுப்புத்திற்கு மருந்து நீ, எங்களின் அரிசி நீ, கொடைக்கான முகிலாக பொருளோடு வருவாய், கோடை எப்பம் என்றும் எங்கள் தேசத்தின் நாம் துடிப்பாய். எழுதியவர் திவ்ய தர்சினி, எஞ்சியை படித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கோடை பண்பலைக்கு
4: நிகழ்ச்சி முடிச்சு போறப்ப அடிப்பீங்களா? குரலை கேட்டு ஆள் கொஞ்சம் 15 வயசுல இருப்பாரு. புரியுது புரியுது.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
6: அருப்புக்கோட்டை வஞ்சி வேந்தன் நெசவு தொழில் பண்றேன் சார்.
4: சரிங்கய்யா, வேற மட்டும் சொல்லிக்கிறேன், அங்க இருந்து 4 தள்ளி விட்டு
6: வந்தீங்களே. சொல்லியாச்சு, வேற ஒண்ணு சார் சொல்லுவோம்.
4: நல்லது, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேசிக்கலாம் ஐயா. வணக்கம்.
7: அருப்புக்கோட்டை மாரிமுத்து, அப்பா பேர் செல்வராசி.
4: சரிங்க,
7: பேர்
4: என்ன வேலை பாக்குறீங்க?
7: திசைத்தறி ஓட்டுறோம்.
4: நல்லது, நன்றிங்க, நன்றி, நன்றி,
7: வாழ்த்துக்கள்.
4: நன்றி. வாங்கம்மா.
8: மாரிசேரி பாலவனத்தம்,
4: வீட்டுக்காரர் 27 உதய விழாவில் உங்களை சந்திச்சு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: அதான் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டை ஆர்கோட்டாலிங்கம்.
4: ஏன்னா
9: ஆரம்பத்துல ஆரம்பிச்சுக்கிற நிறைவு நன்றி சொல்றது நான் தானே வரணும். அதுக்காக மீண்டும் அந்த 4 பாடலை பாடிக்கிறேனே.
10: நேயர்களை தேடி

0: வரும், நாம் இருக்கும் இடம் நாடி வரும். இந்த இனிய கோடை பண்பலைக்கு உதய விழா வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நன்றி நன்றி
1: அற்புக்கோட்டை. நன்றிங்க. ஆமா வணக்கம்.
2: வணக்கம். அற்புக்கோட்டை முஸ்லீம் ஏரியால இருந்து வரேன். கம்மீது கண்ணி கோடை எஃப்எம் ரொம்ப பிடிக்கும். 27வது ஆண்டு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நீங்க வந்தே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: நல்லதுமா நல்லதுமா. நன்றிங்கம்மா நன்றிங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியம்மா. அப்ப கையெல்லாம் கொடுக்குறாங்கப்பா.
2: பொன்னுமணியில இருந்து ஒரு பாட்டு
1: போடுங்க. ஒரு பாட்டு என்ன பாட்டு? நெஞ்சுக்குள்ள படத்தமாலே இருக்கு. சரி நல்லதுங்கம்மா. நன்றி சந்தோஷம் மகிழ்ச்சிமா. பொன்னுமணி படத்துல அந்த பாடலை கேட்போம். இன்னொரு நாலஞ்சு பேரை சந்திச்சிருவோம் சரிங்களா? ஆமா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: தனலட்சுமி என் பேரு. வீட்டுல ராமச்சந்திரன். இங்க தலைவணி கதை வேலை பாக்குறேன். வசந்தன் கேக்க இருக்கேன்.

0: மக்கள் மனதில் நீயா இடம் பெற்ற கோடை பண்பலை 100.5 எங்களுடைய அருப்புக்கோட்டை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க,
0: நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்களுக்கு விரும்பின பாட்டு ஒரு பாட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள் தான் சார். 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார்.
1: சரி, நல்லது நல்லது. நன்றிங்க.
0: கோடை
2: அருப்புக்கோட்டை பாலசுப்ரமணியம் நன்றிங்க.
1: வேற யாரும் பேசுறீங்களா?
3: என் பேரு மீனா, அருப்புக்கோட்டையில இருந்து தேவையான இருக்கிறோம். கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஆமா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, வேற யாரும்
4: மீண்டும் கோடை பண்பலை வாழ்த்துக்கள் கோர சொல்லுங்க.
1: சரி, ஆமா, வணக்கம்.
0: வாழ்த்துக்களுக்கு மேலும் மேலும் வளர ஒரு பாட்டு. அந்த
1: பாட்டு
0: மேலும் மேலும்
1: வளர்த்து. சரி, உங்க எல்லாரையும் சந்தித்த மகிழ்வில கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில உழவர் சந்தையில 10 தடவை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. சரி, பரவாயில்ல.
5: மீண்டும் வாழ்த்துக்கள்.
1: சரி, இப்ப எல்லாரும் போருங்க போருங்க போருங்க போருங்க போருங்க போருங்க போருங்க போருங்க போருங்க. சரி சரி, அவரு சரி. கடைசியா எல்லாரும் மொத்தமா ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். சொல்லுங்க.
5: 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். அருப்புக்கோட்டை மக்களின் சார்பாக உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
1: மைக் என்ன கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் நன்றியை போயிட்டு வர்றோம். நன்றிங்க, நன்றிங்க.
6: நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி

0: கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: உறவுகளின் அன்பின் சாரலாக இசைத்து மகிழ்ந்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இனினும் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இசைக்கும் வரை இணைந்து இருப்போம் இசையோடு.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு மகிழ மகளிர் நேரம். இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. பிறப்பில் அதிசயம், பூமியின் பொக்கிஷம், பண்பின் உயர்ந்த வடிவம், பாசத்தில் நனையும் அன்பின் அடையாளம். மலராய் மலர்ந்து மனதில் அன்பை விதைத்து துணிவால் உலகை வெல்பவள். விழிகளில் கனவுகள், இதழ்களில் புன்னகை, குடும்பத்தின் விளக்காய் ஒளி தந்து சமுதாயத்தின் சிறகாய் நாளும் சிறகடிக்கும் பெண்களின் பங்களிப்பில் இது மகளிர் நேரம். இன்னைக்கு மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு தங்களோட நடிப்பு திறனை வெளிப்படுத்த நிறைய சகோதரிகள் தயாராக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். பாடுறது, ஆடுறது, நல்லா பேசுறது, நகைச்சுவையாக பேசுறது, இன்னும் சொல்லணும் அப்படின்னா கவிதை எழுதுறது, புத்தகம் எழுதுவது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடிப்பு திறமை அப்படின்றது ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. அதை வந்து ஒருத்தவங்கள மாதிரியே அப்படியே நடிக்கிறது அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த வசனங்களெல்லாம் வந்து அந்த உணர்வு பூர்வமாக சொல்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு நல்ல வாய்ப்பை கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக தர காத்திருக்கு. நாங்களும் நடிப்போம் அப்படின்னு காத்திருக்க அன்பு சகோதரிகள் வரலாம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் சுவையான நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சகோதரிகள்லாம் வேலையெல்லாம் படப்படன்னு முடிச்சுட்டு இணைப்புக்காக காத்திருப்பீங்க. இணைப்புக்காக முயற்சி செஞ்சு மொபைலும் கையுமா அப்படியே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அடுப்பில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அடுப்பை அணைச்சி வச்சுட்டு பண்பலையில் வந்து பேசுங்க. அடுப்புலையே வச்சுட்டு தீயெல்லாம் விட்டுட்டு என்னங்க அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எங்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. சரி வாங்க நடிக்கலாம். முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: என்ன
0: பேர் சொன்னீங்க? தூத்துக்குடினாலே உங்க பேரும் முத்துதான். சரிங்க. இன்னும் கோவில் பட்டியில பெயர் போனது இந்த கடலை மிட்டாய்.
2: கடலை மிட்டாய், ஆமா.
0: என்னங்க சாப்பிட்டிருக்கீங்களா?
2: நிறைய
0: செய்வீங்களா வீட்டுல?
3: நீ ஒரு வேளை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நீ
0: எப்படி இதெல்லாம் வீட்டில் அடிக்கடி சொல்ற டைலாகா இருக்கும் போல இருக்கே. சொல்லுங்க.
2: கேவலம் 3000 ரூபா வேலை பார்த்தே நாயா வேலை ஓடி ஆடி காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வீட்டில் இருந்துட்டு
0: அப்படி இல்லையே, அப்படி இல்ல. அதாவது நல்லா கவனிங்க, இது வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் சரிங்களா? கேட்டுட்டு சொல்லுங்க. சொல்லுங்க.
3: கேவலம் 3000 ரூபா சம்பளம் வாங்குற நானே நாயா அலைஞ்சு காயறி வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேளை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
0: சொல்லுங்க.
2: கேவலம் 3000 ரூபா சம்பளம் வாங்குற நானே நாயா அலைஞ்சு காயறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ நல்லா வீட்டுல கிடந்துட்டு 3 நேரம் மூக்கு புட்டா தின்னுபிட்டு நானா நீ என்கிட்ட இருக்க
0: அப்படின்னு நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க பாத்தீங்களா?

0: கோமா சொல்லணும், இதெல்லாம் ஆதங்கம் இல்லையா? அந்த மாதிரி
1: சந்தோஷமா இருந்தா
0: சந்தோஷமா நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா வீட்டுல கோவமா தான் இந்த வசனம் எல்லாம் கோவமா தான் சொல்லுவோம் இல்லையா? சரி கோவமா சொல்லுங்க பாப்போம்.
1: கோவமான ட்ரை பண்ணவா?
0: சொல்லுங்க.
1: கேவலம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற நானே நாயா அலைஞ்சு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ நல்லா வீட்டுல உட்காந்து மூக்கு மட்டும் தின்னு விட்டு நானா நீயா இருக்க நல்லா உனக்கு குசும்.
0: அட்டேங்கப்பா இன்னும் நிறைய வசனங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறீங்களே. ஆதங்கம் அப்படின்னும் போது தானா வருது இல்ல? நிஜம்தான், நினைச்சு பாக்குறீங்க. இந்த வெயில அலைஞ்சு திரிஞ்சு காய் வாங்கிட்டு வந்தா இந்த வசனம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். அவங்க ரொம்ப சிறப்பா அழகா நடிச்சீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்கம்மா முத்துமாரியம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க. எங்கிருந்து? ஜெய் ஜோதி அம்மா, எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமா நானே தான். சாப்பாடு எல்லாம் முடிச்சு? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சமைச்சீங்க? வெண்டைக்காய் குழம்பே வச்சிட்டீங்களா? போதுமா? ஆஹா, எலும்பு சம்பள ரசம். புளியே தேவையில்லை. மாம்பழம் இருக்கு, ஒண்ணுன்னா வருதே. மோர் இருக்கு, அப்பளம். அப்பளம் இருக்கா? சரிங்க, அப்பளம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியா? சரிங்க. பாத்தீங்களா அடுத்து சொல்ல சொல்ல ரெண்டே ரெண்டு தான் சொன்னீங்க. வெண்டைக்காய் புளி குழம்பும்
1: சாதமும்
0: வீட்டுல இருக்கு இல்லையா? சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சிங்க. இப்ப உங்களுக்கான வசனம் கேளுங்க.
2: இப்படி பரோட்டா கிட்ட இல்லாதது, இட்லி கிட்ட என்ன இருக்கு?
3: பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது.
0: ஆமா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட சொல்ற வசனம் இல்ல? சொல்லுங்க.
1: அப்படி பரோட்டால இல்லாத இட்லியில என்ன இருக்கு? பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது.
0: அப்படியா? அந்த இழுவை இன்னும் கொஞ்சம் இழுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னொரு வாட்டி கேளுங்களேன்.
2: இப்படி பரோட்டா கிட்ட இல்லாதது, இட்லி கிட்ட என்ன இருக்கு?
3: பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது.
1: இப்படி பரோட்டா கிட்ட இல்லாத இட்லியில என்ன இருக்கு? பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது.
0: அந்த பரோட்டா உடம்புக்கு கேடுன்றதே இழுத்து அப்படி ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா?
1: பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது.
0: அந்த இழுவையை தாங்க கேட்டோம். சரிங்கம்மா, ரொம்ப அழகா நடிச்சு காமிச்சிங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 12:45 ஆகுது. இன்னைக்கு மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தொலைபேசி பக்கமாகவே இருக்கிற சகோதரிகள்கிட்ட பேசியெல்லாம் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: என்ன
4: ஊரு?
5: மீஞ்சூர்.
4: சென்னை. எப்படிங்க இருக்கு சென்னை? அப்படியா, என்ன பண்றீங்க வெயிலுக்கு?
5: வீட்டுக்குள்ளேயே
4: இருக்கீங்க?
5: பாப்பா இருக்கு, பாப்பா பார்த்துட்டு.
4: சரிங்க. சென்னையில எப்படி கோடை பண்பலை நல்லா எடுக்குதுங்களா? மனசே வரல அப்படிதான் சொல்லணும் இல்லையா? சரிங்க. எந்த நிகழ்ச்சிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு திக்குமுக்கு வண்ண தெரிவை பிடிக்கும்.
4: நமக்கு

0: வாய்ப்பு கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா அழகா சொல்லியிருக்கலாமே அப்படின்லாம் தோணும் இல்லையா? சரிங்க, நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நிறைய நிகழ்ச்சிக்கு வாங்க, நம்ம பேசலாம் சரிங்களா பவித்ரா? சரிங்க. உங்க பாப்பாவுக்கு என்ன வயசு ஆகுது?
1: 12
0: ஏழு மாசம் ஆகுங்களா? சரிங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க? யாழினி. சரிங்க, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கான வசனம் கேளுங்க.
2: இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சு விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருகருன்னு முடி.
0: கேளுங்க.
2: இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சு விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருகருன்னு முடி.
0: முட்டையோட மகிமைய இப்ப நீங்க சொல்லணும்.
3: இந்த முட்டையோட அருமை உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பா கூட உங்களை மாதிரிதான் முட்டையிலும் இருந்தாரு. இப்ப இந்த வாட்டு முட்டைய தேய்ச்சி முடி கருகருன்னு கைகளுக்கு இருக்கு.
0: அப்படியா? இந்த முட்டைய வாத்து முட்டைய உடச்சு கரகரன்ல தேய்ப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டீங்களே. கரகர
3: இன்னும்
0: ஒரு வாட்டி கேளுங்க.
2: இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சு விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருகருன்னு முடி.
3: இந்த முட்டையோட மகிமை உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பாவும் உங்களை மாதிரி முட்டையன்தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய எடுத்து கரகரன்னு தேய்ச்சு விட்டாரு. இப்போ கை கால்ஸ்ல முடியாதான் இருக்காரு.
0: இதே திக்கு முக்கு மாதிரிதான் இருக்கு இல்லையா? சரிங்க. அந்த அவங்க ஒரு சந்தோஷமா ஒரு இதுவா சொல்லுவாங்க, அப்படி ஜாலியா சந்தோஷமா அழகா இழுத்து நல்லா சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லி பாக்குறீங்களா? ஒரு வாட்டி கேட்டுக்கங்க, கேட்டுட்டு சொல்லுங்க.
2: இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சு விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருகருன்னு முடி.
3: இந்த முட்டையோட மகிமை உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பாவும் உங்களை மாதிரி முட்டையிலதான் இருந்தாரு. வாத்து முட்டை எடுத்து கரகரன்னு தேய்ச்சி இப்ப கை காலத்துல கரகரன்னு முடியிருக்கு.
0: ஏதோ ஓரளவுக்கு வந்து சொல்லிட்டீங்க. அந்த இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு அழகா இழுத்து சொல்லுவாங்க. வரமாட்டேங்குது இல்ல, சில நேரங்கள் வந்து சில வசனம்லாம் வரமாட்டேன்னு சொல்லும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்க பவித்ரா, ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றிங்க. நேரம் 12:19 வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளை நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்கம்மா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் இப்பதான் சமையல் செய்ய போறேங்க மதியத்துக்கு.
0: இப்பதான் செய்ய போறீங்களா? வெங்காயம் உரிச்சு வைக்கணும், எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்
4: தானே?
0: யோசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமே. என்ன சமைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம், என்ன குழம்பு?
4: சாயங்காலம் என்ன பண்ணலாம்
0: ஆனா இந்த குழம்பு வைக்கிற பாடு இருக்கே அப்பப்பா,
4: வேலை செய்யறது கூட பேசலீங்க மேடம். என்ன செய்யறது,
0: என்ன செய்ய? நிஜம்தாங்க, அதுக்கு என்ன பேர் வைக்கலான்றது ஒரு பேர் இருக்கும் பாருங்க. புளி குழம்பா, சாம்பாரா, காய் குழம்பா,
4: நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாங்க.
0: அதான் பேர் நம்ம வச்சுக்கலாம் என்ன வேணாலும்.
4: சரிங்க மேடம்.
0: சரிங்க, சிறப்புங்கம்மா. இப்ப உங்களுக்கான வசனம் கேக்குறீங்களா?
5: உனக்கு வெக்கமா இல்ல? மாடா வைக்கிற ஒரு பிரியாணி வாங்கி உங்க ஆயாக்கு தர முடியாது? எதுக்கு இப்படி அசிங்கப்படுற?
0: ஒரே சாப்பாடா தான் இருக்கு, முட்டை, பிரியாணி, பரோட்டா, பசி நேரத்துல.
4: இன்னும்
0: ஒரு வாட்டி கேளுங்க.
5: உனக்கு வெக்கமா இல்ல? மாடா வைக்கிற ஒரு பிரியாணி வாங்கி உங்க ஆயாக்கு தர முடியாது? எதுக்கு இப்படி அசிங்கப்படுற?
0: ரொம்ப சின்ன வசனம்.
4: உங்களுக்கு வெக்கமா இல்ல? மாடா உழைக்கிறேன் ஒரு பிரியாணி வாங்கி உங்களுக்கு தர முடியாதா?

0: யாருக்கும்
1: ரொம்ப அசிங்கப்படுறேன்.
0: யாருக்கு யாருக்கு வாங்கி தரணும்ல இருக்கே
1: ஒரே எனக்கு
0: அப்படி இல்ல இல்ல அந்த வசனத்துல கேளுங்களேன், பிரியாணி யாருக்கு வாங்கி கொடுக்கணும் கேளுங்க.
2: உனக்கு வெக்கமா இல்ல மாடா வைக்கிற ஒரு பிரியாணி வாங்கி உங்க ஆயாக்கு தர முடியாது, எதுக்கு இப்படி அசிங்கப்படுற?
1: உனக்கு வெக்கமா இல்ல மாடா உழைக்கிற ஒரு பிரியாணி வாங்கி தர முடியாது, எதுக்கு இப்படி அசிங்கப்படுற?
0: பிரியாணியை வாங்கி ஆயாவுக்கு கொடுக்கணுங்க, ஆயா ஆயா வந்து கேட்டனாலதான் இந்த வசனமே வந்திருக்கு. ஒரு வாட்டி சொல்றீங்களா இல்ல விட்டுறலாமா? சொல்லுங்க சொல்லுங்க.
2: உனக்கு வெக்கமா இல்ல மாடா உழைக்கிற ஒரு பிரியாணி வாங்கி உங்க ஆயாக்கு தர முடியாது, எதுக்கு இப்படி அசிங்கப்படுற?
1: உனக்கு வெக்கமா இல்ல மாடா உழைக்கிற உங்க ஆயாவுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தர முடியாது, எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துற?
0: அட்டேங்கப்பா அண்ணுவோம் அனுபவம் மாதிரி பேசுறீங்க, இந்த பக்கத்துல யாராவது வந்தா திட்டுவோம் பாத்தீங்களா? அப்படியே அப்படியே இருந்தது, ரொம்ப அழகா நடிச்சீங்க, சிறப்புங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க.

0: கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
2: வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
3: வணக்கம் அன்பாதனைகளே. கரூர்லேருந்து ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, பல் வள்ளி பல் சொத்தை இருக்கு, மருத்துவர்கிட்ட போனப்போ பல்லை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எடுக்கலாமா டாக்டர்? அது எடுக்கிறனால எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? என்ன அருகில் உள்ளவங்களாம் பல்லை எடுக்க வேண்டாம், சர்க்கரை நோய்க்கு பல் எடுக்கக்கூடாது அப்படின்றது பக்கத்தில் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்ன டாக்டர் உங்களுடைய அறிவுரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து தொந்தரவுகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து மருத்துவ ஆலோசனை பேரில் பல் எடுக்கிறது எந்த தவறும் கிடையாது. பல் டாக்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து முதல் அவங்க வந்து பல் வலிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ பார்த்துட்டு ஒரு சில பல் வலிகளை வந்து அவங்க மருந்து மாத்திரைகளே அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பாக வந்து அது வந்து அந்த பல் வந்து வேர் வந்து சரியில்லாமல் இல்லை, பல் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பல் வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். எடுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு உடனே எடுக்க விட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சர்க்கரை. சர்க்கரை வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வந்து அந்த பல் எடுத்தாலும் அந்த இடங்கள் வந்து சில நேரங்களில் மறு வந்து அழுகி போய் புண்ணு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து சர்க்கரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சர்க்கரை இருக்குது அப்படின்னா நீங்களே வாலண்டியாக சொல்லிடுங்க, அவங்களே செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி சர்க்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்க்கரை நோய் மருத்துவர்கிட்ட போய் சர்க்கரை கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பொதுவாக சொல்கிறது. ஏன்னா இந்த பேஷண்ட்க்கு எந்த காரணத்திலும் பல் எடுக்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஆபத்தாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மருத்துவர்கள் சொல்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பல் வலி இருக்குது அப்படின்னா வந்து பல் டாக்டர் போனதுக்கப்புறம் வந்து பல்லுடைய தன்மையை பார்த்துட்டு டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு மருந்து மாத்திரை, ஒரு சிலருக்கு பல் எடுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்றது நீங்கள் வெறுபகத்துலேயும் சாப்பிட்டுட்டும் இல்லை வந்து கடந்த 3 மாதம் சராசரி ரிப்போர்ட்டும் சுகர் அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக அப்படி இருக்குன்னு உறுதிப்படுத்திக்கிங்க. அந்த உறுதிப்படுத்திட்டு உங்கள் மருத்துவட்டு போனீங்கன்னா உங்கள் மருத்துவர் என்ன பண்ணால் அவர் இன்னும் உறுதிப்படுத்துவார். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இருதய மாத்திரைகளும் சாப்பிட்டுட்ருப்பாங்க ஒரு சில பேர். அப்போ அந்த சில நேரங்களில் அந்த மருந்துகள் இருதய பிரச்சனையும் இருக்கலாம் சுகர் இருக்கவங்களுக்கு. அப்போ இருதயத்துடைய வந்து தொந்தரவுகளுக்குள்ள மருந்துகள் தான் ரத்த குழாய் வந்து அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு சில மாத்திரை இருக்கும். அந்த மருந்துகள் எடுக்கிறப்ப பல் எடுக்கிறப்ப கொஞ்சம் பக்குவமாகணும். அதுவும் மருத்துவ ஆலோசனை பேரில் தான் நீங்கள் வந்து பல் டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். அவங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர்லாம் செக் பண்ணி உங்களுக்கு சர்க்கரை அளவுலாம் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்து, ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிக பேருக்கு ப்ரெஷரும் கூட இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ரத்த கொதிப்பத ப்ரெஷரோட அளவுகள் அதுவும் உங்களுக்கு 130 கீழே இருக்குது, அதாவது 130/80 கீழே இருக்குது. சர்க்கரை அளவு உங்களுக்கு வந்து 100/110 தான் இருக்குது வெறுவத்தில், சாப்பிட்டதுக்கப்புறம் 180 கீழே தான் இருக்குது, HbA1c 7 கீழே இருக்குது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து பல் எடுக்கிறதுக்கு நாங்கள் சிபாரிசு பண்ணுவோம். அந்த டாக்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த பல்லுக்குள்ள அந்த கிருமிகள் வராமல் எல்லா முன்னெச்சரிக்கையும் எடுத்து தான் உங்களுக்கு பல் உள்ள பல்லை எடுப்பாங்க. அதனால் பல் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து சர்க்கரை நோய் வந்தவங்க பல் எடுக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு பல் தொந்தரவு இருக்குது, பல் அகற்றினாதான் தொந்தரவு சரியாகும் அப்படின்றது தான் உங்களுக்கு பல் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பல் அகற்ற அப்படின்னா வந்து அந்த வலி மட்டும் இல்லாமல் உள்ள சப்போஸ் ஒரு கிருமிகள் இருக்குது அப்படின்னா அது மற்ற இடங்களுக்கு போய் மூளை கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவோட ஆலோசனை பேசலையாமல் தான் நீங்கள் எடுக்கணும் ஒழிச்சு கண்டிப்பாக நீங்கள் போய் பல் எடுக்க தேவைன்னா மருத்துவ ஆலோசனை பேரில் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, பிபி கண்ட்ரோல்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
4: மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, MRI, CT, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
5: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை.

0: இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் மாதம் 24 பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றஞ்சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டு

நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கறத விவாதிச்சுட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிஇஓ இம்பர்சோனேஷன் ஸ்கேம், அதாவது ஒரு நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி போல, இல்லனா ஒரு அரசு நிறுவனங்கிற பட்சத்துல அதுல உள்ள ஹெட் ஆபீசர் தலைவர்கள் அவங்கள மாதிரியே மின்னஞ்சல் அனுப்பி அந்த நிறுவனத்தோட நம்பகமான தகவல்களையோ இல்லனா பணத்தையோ கேட்டு ஏமாத்துறது, அதுதான் வந்து சிஇஓ இம்பர்சனேஷன் ஸ்கேம் அப்படிங்கிறது. அதுல வந்து எப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவசரமா பணம் தேவைப்படுது, நான் இப்ப வந்து அந்த வாலெட் கொண்டு வரல, இல்லைன்னா என்னோட கூகுள் பேயோ பேடிஎம்மோ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மெயிலோ வாட்ஸ்அப்போ இல்ல ஏதாவது சோசியல் மீடியா அக்கௌண்ட் வழியா அதுல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்களோட மெயில் ஐடியோ அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டோ வந்து அந்த சிஇஓ அந்த தலைவரோட மின்னஞ்சல் முகவரி மாதிரியே வந்து சிமிலரா இருக்கும். சோ அதனால அவங்க வந்து இவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய அமைச்சிடுறாங்க.

பண்ணிட்டு நம்மளோட நிறுவனத்தோட நம்பகமான தகவல்களையோ இல்ல மானிட்டரி ரிக்வெஸ்ட்ங்கும் போது பணத்தையும் அனுப்புறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அவைலபிள் இல்லைன்னா அவங்க கூட ஒர்க் பண்ற பிஏ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் அந்த தகவல் உண்மைதானா அந்த ரெக்வஸ்ட் உண்மைதானான்ட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதே போல வந்து இந்த பிஷிங் மின்னஞ்சல்கள் வந்து அந்த மெயில் ஐடி ஒரிஜினல் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட மெயில் ஐடியோட ஒரு சில வார்த்தைகளோ ஒரு சில எழுத்து பிழைகள் தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கரெக்டா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே போல நம்மளோட நிதி மற்றும் நிறுவன கணக்குகளை வந்து டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க, இரண்டு அடுக்கு பாதுகாப்பு முறையை வந்து நம்ம செயல்படுத்திட்டோம்னா அது வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம். அதே போல ஊழியர்களுக்கு வந்து மூத்த நிர்வாகிகளிடமிருந்து வரும் சந்தேகமான மின்னஞ்சல்கள் அல்லது கோரிக்கைகளை வந்து அதை அடையாளம் கண்டு அந்த கன்சர்ன்ட் பர்சன்ஸ் கிட்ட போய் அதை செக் பண்ணிட்டு அனுப்புறதை என்ஷூர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மதிங்கிறவர் வந்து டெய்லி ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிட்டு இருப்பார் அவங்க கம்பெனி சிஇஓக்கு வாட்ஸ்அப்ல. அப்போ வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, வேற ஒரு நம்பர்ல இருந்து வருது, பட் அவங்களோட டிஸ்பிளே பிக்சர் வந்து இவங்க சிஇஓ

0: கசின்ஸ் கிட்ட போய் அதை செக் பண்ணிட்டு அனுப்புறதை என்ஷூர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மதிங்கிறவர் வந்து டெய்லி ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிட்டு இருப்பார் அவங்க கம்பெனி சிஇஓக்கு வாட்ஸ்அப்ல. அப்போ வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, வேற ஒரு நம்பர்ல இருந்து வருது. பட் வந்து அவங்களோட டிஸ்பிளே பிக்சர் வந்து இவங்க சிஇஓ பிக்சரோட மேட்ச் ஆகுது. அவங்க வந்து ஒரு அர்ஜென்டா ஒரு பிசினஸ் டீல் இருக்கு, என்னால வந்து பணம் அனுப்ப முடியல, அதனால பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல வந்து இருக்கு. ஸோ என்ன நம்ம சிஇஓ இப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு மதிங்கிறவர் வந்து அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வராங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் டிஸ்கஸ் பண்றாரு, இந்த மாதிரி என்னோட சிஇஓவே என்கிட்ட பண தேவைக்கு வந்து பணம் கேட்கறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ தம்பிக்கு வந்து டவுட் வருது, அதனால வந்து அவங்க கேட்கறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவருக்கு அந்த மாதிரி கேட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெசேஜ் வாங்கி பாக்குறாங்க. நல்ல சரி, இப்போ சிஇஓங்கிற பட்சத்தில் அவங்க பிஏஓ வேற யாராவது க்ளோஸ் அசோசியேட் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம், இந்த பிசினஸ் டீல் ஏதாவது இருக்கா, ஸோ இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிஇஓட பிஏ கிட்ட வந்து கேட்கிறார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சிஇஓ அந்த மாதிரி எதுவுமே ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எச்சரிக்கையா இருந்தனால நம்ம காப்பாற்ற போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து உணர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் எக்ஸாம்பிள்ஸே வந்து இருக்கு நம்மளுக்கு. லாஸ்ட் இயர் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட ப்ரொஃபைல் வச்சு அவங்களோட பிக்சர் வச்சுட்டு கலெக்டரேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, அதே போல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் மணி ரெக்வஸ்ட் அனுப்பி, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணும் போது அவங்களே இல்லை அப்படிங்கிற தெரிய வந்ததுல நிறைய பேர் வந்து பணம் ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த கேசஸ் பார்த்தோம்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து 10,000, 5,000 அந்த மாதிரி இருக்கிறனால, சரி அர்ஜென்ட் தானே அப்படிங்கறனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் ஆகுது. பட் இது பார்த்தனா அவங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்க ஒரு 500 பேர் × 10,000 அதுவே வந்து அமௌண்ட் எங்கேயோ போயிருது. அதனால வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இமீடியட்டா வந்து சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் நம்பர் 1930 இல்லனா cybercrime.gov.in அப்படிங்கிற போர்ட்டல்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அடுத்தவங்க இந்த மாதிரி பாதிக்கப்படாம இருக்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. கோடை FM.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கோடை பண்பலை 100.5 இனி பழம்பெரும் பாடல்களை கேட்கலாம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: காலத்தின் சுவடுகள் மாறினாலும் கவித்துவ வரிகளின் ஈரம் மாறுவதில்லை. தொலைந்து போன உங்கள் வசந்த கால நினைவுகளை தாலாட்ட வருகிறது கோடை பன்மரை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேய நெஞ்சங்கள் சிந்து பூம்பாறை சிந்து கண்ணன், மலர்விழி, பூங்கொடி மாணிக்கம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நல்லதொரு குடும்பம். படம் வெளிவந்த ஆண்டு 1979. பாடலுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா. பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன். பாடலை பாடியுள்ளார்கள் T.M. சௌந்தரராஜன், P. சுஷீலா.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள அன்பு நெஞ்சங்கள், ராமநாதபுரம் கனிமொழி, நந்தன், விஜயசாந்தி, பூர்ணிமா, சங்கர். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நீ ஒரு மகாராணி. படம் வெளிவந்த ஆண்டு 1976. பாடலுக்கு இசையமைத்துள்ளார் சங்கர் கணேஷ். பாடலை எழுதியுள்ளார் கவிஞர் வாலி. பாடியுள்ளார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுஷீலா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: தெவிட்டாத மெல்லிசை கீதங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேய நெஞ்சங்கள், திருப்பூர் முதலிப்பாளையம் சித்ரா, பழனிசாமி, சேகர், பிரபா. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் போலீஸ்காரன் மகள். படம் வெளிவந்த ஆண்டு 1962. பாடலுக்கு இசையமைத்துள்ளார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடியுள்ளார்கள் PP ஸ்ரீனிவாசன்.

0: சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: கீதங்களை தந்து செவிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேய நெஞ்சங்கள் ஆண்டிப்பட்டி ரத்தினம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், குகப்ரியா, திவ்ய தர்ஷினி. பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம் பாசமலர். படம் வெளியான ஆண்டு 1961. இசையமைத்துள்ளார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. எழுதியுள்ளார் கண்ணதாசன். பாடியுள்ளார்கள் TM சவுந்தரராஜன், P சுஷீலா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ருசியான சாப்பாடுன்னா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் கேஜேஆர் நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
1: குடை பண்பலை நூறுபுலை ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள அன்பு நெஞ்சங்கள் சேலம் கே ஆர் தோப்பூர் சுப்பிரமணி திலகா. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அடுத்த வீட்டு பெண். இசை பி ஆதி நாராயண ராவ். பாடல் வரிகள் தஞ்சையன் ராமையா தாஸ். பாடியுள்ளார்கள் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் திருச்சி லோகநாதன்.

சகத் கண்களும் கவி பாடுதே, சகத் கண்களும் கவி பாடுதே, சகத் கண்களும் கவி பாடுதே. மாமா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் ATC ராஜு அவர்கள்.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ஓலப்பாளையம், இந்திரா நகர், சுகந்தி, விஜயலட்சுமி, மதிவானன், விமல்ராஜ். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஊட்டி வரை உறவு. வெளியான ஆண்டு 1967. இசையமைத்துள்ளார் MS விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடியுள்ளார் P. சுஷீல்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம்.
2: ஒலிகள் மூலமாக நம்ம வைத்தியம் பண்ணுறது எப்படி, ஸ்பெஷலி கேன்சர் மான்ற மாதிரியான நோய்களுக்கு வேவ்ஸ் மூலமாக எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நான் ஒரு சுவாரஸ்யமாக நான் சொல்கிறேன். வேவ்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள். அந்த அலைகள் வந்துட்டு சவுண்டாக இருக்கலாம். இப்போ நம்ம எஃப்எம்மில் பேசுகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு எந்த வயரும் அட்டாச்சு இல்லாமல் உங்ககிட்ட வந்து சேருது. அதே மாதிரி லைட், இதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேவ்ஸ் மூலமாக இந்த லைட் ஒளி அப்படின்றது நமக்கு வந்து சேருது. இது இல்லாமல் நமக்கு கண்ணுக்கும் தெரியாத காதுக்கும் கேட்காத அலைகள் பல இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஒரு ரேவும் நம்ம அந்த நானோமீட்டர் லெவலில் அந்த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு நிர்ணயிக்கிறோம். நம்ம ஒரு ஒரு வேவையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தினால் அதை வந்துட்டு நம்ம கேன்சருக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கதிர்வீச்சு, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் நாங்கள் எப்படி பண்ணுறோம், பேஷண்ட் வந்து தொடவே மாட்டோம். எல்லோரும் பயந்துக்குவாங்க, ரேடியேஷன்னா வந்து தொட்டாலே ஷாக் அடிக்கும் அல்லது எரிஞ்சிரும், அப்படி வெந்து போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இருக்கிற ரேடியேஷன் மிஷின்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒன்றுமே தொடமாட்டாங்க. ஜஸ்ட் பேஷண்ட் ஒரு டேபிளில் படுத்தா போதும், அந்த மிஷினை பேஷண்ட்டை தொடாமலே ஒரு இன்விசிபிள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகளை வந்து வச்சு கரெக்டாக அந்த டியூமர் எங்கே இருக்கோ அதை போய் அடித்து அந்த கேன்சரை வந்துட்டு அழிக்கிறதுக்கு அது பயன்படும். இதுவே வந்துட்டு லைட், இப்போ நான் சொன்னது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரேஸ், அது மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எலக்ட்ரான்ஸ் லைட், ஸோ ஒளி லைட் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். இது வந்து ஏதோ ஹீட்டோ இல்லை ஒரு கரண்ட்டோ அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மைக்ரோவேவ் வச்சுருப்போம் வீட்டில், அந்த உணவை வந்துட்டு வெரி ஃபாஸ்ட்டாக அதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ்னு வேவ்ஸு, ஸ்பெஷல் வேவ்லென்த்தினுடைய வேவ்ஸ் அது. அந்த மைக்ரோவேவ் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்க்கு வந்துட்டு ஆப்ரேஷனே இல்லாமல் இரத்த குழாய் வழியாக போய் ஆன்ஜியோ அந்த மாதிரி வழிகளில் போய் அந்த டியூமருக்குள்ளே நாங்கள் வந்து அந்த மைக்ரோவேவ் கத்தீட்டர், அதாவது ஒரு டியூப் இருக்கும், அது மைக்ரோவேவ் ஜென்ரேட் பண்ணும், அதை போய் வச்சோம்னா அப்படியே நம்ம கத்தி வைக்காமையே அந்த நாங்கள் கேன்சரை நாங்கள் அழிக்கிறதுக்கு அந்த மைக்ரோவேவ் வந்து பயன்படுது. இது போல் பல விஷயங்களில் வந்துட்டு நம்ம கேன்சர் அழிக்கிறதுக்கான வேவ்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் சவுண்ட் வேவ்ஸ் வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு புற்றுநோய் மற்றும் மூளையில் இருக்கிற கஷ்டமான இடங்களில் இருக்கிற புற்றுநோயை வந்துட்டு அழிக்கிறதுக்கு நம்ம சவுண்ட் வேவ்ஸ், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சப்மரீன் மற்றும் கப்பல்லாம் அந்த கடலினுடைய

0: ஆழம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதை இடிக்காமல் போகிறதுக்கு உதவும்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டை வந்து அடிப்பாங்க, சோனார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோனார் அடித்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்னாக வந்து ரிசீவ் பண்ணுற போது எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சவுண்ட் வேவ்ஸ் வச்சு மூளையில் இருக்கிற ரொம்ப சின்ன இம்பார்ட்டன்ட் பகுதிகள், ஆப்ரேஷன் பண்ண முடியாத இடங்களில் சவுண்ட் வேவ்ஸ் போய் அழித்து அந்த கேன்சரை அடிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

தலை நெகிழ வைக்கும் மென்மையான இசையை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனே நெஞ்சங்கள். திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனி, மோதிலால், மகாலட்சுமி, சுஜிதா, தருண் சாய். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள். வெளியான ஆண்டு 1968. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடியுள்ளார் பி சுஷீலா.

Good.

மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் தேனி கொண்டமநாயக்கன்பட்டி, கணேசன், கலைச்செல்வி, சுகுமாரன், நந்தினி. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சுபதினம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியுள்ளார் சீர்காழி கோவிந்தராஜன். பாடல் வரிகள் கோபாலகிருஷ்ணன்.

சொல்லும் நேரம் 1:51.

நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டுள்ளனே என் நெஞ்சங்கள். சிவகாசி குழலன், மணி கிருஷ்ணவேணி சக்தீஸ்வரன். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சாரதா. படம் வெளியான ஆண்டு 1962. பாடலை பாடியுள்ளார்கள் பி.பி. ஸ்ரீனிவாசன், பி. சுஷீலா. இசையமைத்துள்ளார் கே.வி. மகாதேவன். பாடல் வரிகள் கண்ணதாசன்.

ஒலிக்கவரும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் விழுப்புரம் கோட்டக்குப்பம் வரக்கத்தெரு ராஜா முகமது பர்கானா பேகம் முகமது நாசில்

அப்பாஸ், ரஹ்மத் துனிஷா. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. படம் வெளியான ஆண்டு 1966. இசையமைத்துள்ளார் MS விஸ்வநாதன். பாடல் வரிகள் கொத்தமங்கலம் சுப்பு. பாடலை பாடியுள்ளார் P. சுஷீலா, TM சவுந்தரராஜன்.

0: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
1: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு. ஏன் சார் இத்தனை பரபரப்பு?

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனை கட்டி போட்டு சென்ற பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை காப்பாற்ற அங்கு வரும்போது தான் காலாமுகர்களின் சங்கமத்திலே அங்கே சென்று பார்த்துவிட்டு வருவதாக ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொல்ல, அந்த காலாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர் வரவில்லை என்ற விவரத்தையும் ஆழ்வார்க்கடியான் தெரிவிக்கிறான். இளவரசர் மதுராந்தகரைத்தானே எதிர்பார்த்தார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஆமாம், அது எப்படி உனக்கு தெரிஞ்சது?
0: மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும்.
1: ஏன் விஜயம் சொல்லுகிறேன்?
0: ஒரு முரட்டு குதிரையை அடக்கிய ஆள் அவரால் முடியவில்லையே. பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கி ஆள முடியும்? ஆழ்வார்க்கடியான் நகைத்துவிட்டு,
1: நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயே, அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா
0: என்று கேட்டான். வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும் திடீரென்று தீவர்த்தியைக் கண்டு அவருடைய குதிரை தரிகிட்டு ஓடியதையும் தான் அவரை சிறிது தூரம் தேடிப்போனதையும் கடைசியில் களத்துமேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான். பிறகு, ஐயோ பாவம், குதிரை அவரை எங்கே தள்ளிற்றோ என்னவோ, அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம், அதனால்தான் அவர் உங்கள் மகாசங்கத்துக்கு வரவில்லை, நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான்.
1: அழகுதான், அதை பற்றி நமக்கென்ன? நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம் வா. புறப்படு உடனே, பொழுது விடுவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல் வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா?
1: அப்படியெல்லாம் நேர்ந்திராது. அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார்.
0: முதன் மந்திரி அனிருத்ரா, அவருக்கு என்ன இதை பற்றி தெரியும்?
1: அது என்ன அப்படி கேட்கிறாய்? அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவும் நடக்க முடியாது.
0: ஓஹோ, கடம்பூர் மாளிகையில் நடந்த சதிக்கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமோ?
1: ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள். வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவர் ஒரு மரத்திடையில் நின்று பார்த்தோம் அல்லவா?
0: ஆம், பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர்.
1: நீ அதற்கு சீச்சி, அது என்ன வேலை என்றாய். நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய். சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன். முதன் மந்திரியின் கட்டளைப்படி
0: பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா?

0: உடல்ல சந்தேகிச்சேன். சிறை விலகினதும் அந்த ரகசியம் தெரிஞ்சது. நீ நல்ல அழுத்தக்காரன். நான் எவ்வளவோ பிரயத்தனம் செஞ்சும் நீ பல்லக்கிலிருந்து அதில் இருந்தது பழுவூர் ராணி அல்ல மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்து விட்டாயல்லவா?
1: நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையோ? இன்று சாயங்காலம் நீர் எங்கே போகப் போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்து விட்டீரே.
0: சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பாய். இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டாய்பார். இனிமேலாவது
1: காலாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமா?
0: தெரியாமலா என்னை அனுப்பினார்? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரோ தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே, அவனும் அனிருத்தரின் ஆளாகத்தான் இருந்திருப்பான். வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தரையிட்டு ஓடும்படி செய்திருப்பான். தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பார்கள். இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார். வா, நாமும் நம் வழியே போகலாம்.
1: வைஷ்ணவரே, நான் வர முடியாது.
0: இது என்ன, நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். நாம் உடனே வாயு வேக மனோவேகமாக போனால்தான்
1: ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே. அவர் மதுராந்தகரைப் போல ஸ்திரீ வேஷத்திலும் வரமாட்டார். இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார்.
0: நீ என்ன செய்யப் போகிறாய்?
1: உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை. வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது.
0: நான் ஒரு ஜோசியம் சொல்லுகிறேன். நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும்.
1: நீர் பொல்லாத வைஷ்ணவர். ஒரு நாள் உம்முடைய மண்டையை உடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கப் போகிறேன்.
0: இது உன்னால முடியாத காரியம் அப்பனே. ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன். அது போனால் போகட்டும். நீ குடந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய்? அந்த பெண் யார்?
1: கொடும்பாளூர் இளவரசி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள். பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள். உண்மையில் அந்த சித்த பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை. அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போயிற்று. திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள். கூட போன தாதிப்பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதியை மட்டும் கொண்டு போனார்கள். வைஷ்ணவரே, அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை.
0: அந்த பெண்ணை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை?
1: அது என்ன அப்படி சொல்லுகிறீர்? ஈழத்து பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா? பழையாறு இளைய பிராட்டியின் மனத்திற்குகந்த தோழி அல்லவா? இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பிரஸ்தாபம் இருந்ததல்லவா?
0: அப்பனே, பொன்னியின் செல்வர் தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே, அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை?
1: அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஊகம்தானே?
0: அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயோ?
1: வைஷ்ணவரே, என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாயிருந்தால் அதை மறந்துவிடும்.
0: சரி சரி, நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் வானதி தேவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இளைய பிராட்டிக்கு அவள் பேரில் உயிர் என்பதுதான் உனக்கு நன்றாக தெரியுமே.
1: அதனாலே தான் நானும் கவலைப்படுகிறேன். வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
0: இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது.
1: நாளைக்கு தெரிந்து என்ன பயன்? காலாமுகர்கள் அந்த கன்னிப்பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டால்?
0: வானதியை காலாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்? அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள்.
1: அது உண்மையானால்?
0: வானதியை காலாமுகர்கள் தூக்கி கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்?
1: அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள்.
0: அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. கொடும்பாளூர் வம்சத்தார் காலாமுகத்தைச் சேர்ந்தவர்கள். வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காலாமுகர்கள் ராஜோபதாரம் செய்வார்கள்.
1: ஓஹோ, இது எனக்கு தெரியாமல் போயிற்றே.
0: ஆகையால் தான் காலாமுகர்கள் மதுராந்தகத்தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள்.
1: இந்த மண்டை ஓட்டுச் சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிடப் போகிறது?
0: உனக்கு தெரியாது. இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காலாமுகத்தைச் சேர்ந்தவை. சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள். அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார். மதுராந்தகருக்கு காலாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார். அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போயிற்று.

0: நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா, அல்லது நான் கிளம்பட்டுமா?
1: வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்து கொண்டான். அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள்.
0: அதோ பார்
1: என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டிக்காட்டினான். முன் எப்போதையும் விட தூமகேதுவின் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். குளிர்ந்த வாடைக்காற்று வீசிற்று. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோகக் குரலில் அழுதது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வந்தியத்தேவன் பட்டத்து இளவரசரின் தோழன், தூதன், திருமலையப்பன் பேரரசின் முதன் மந்திரியோட சீடன், தகவலாளி. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அழுத்தக்காரன்னு குற்றம் சாட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு தரப்படுற பணிகள் அப்படி. ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் வந்தியத்தேவனிடம் ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பை பிரியாத நிழலைப் போல் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாக சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தரக்கூடாது. கண்டிப்பாக சொல்லிட்டார் அனிருத்தர். துணைக்கு திருமலையப்பனையும் அனுப்பி வச்சிட்டார். வந்தியத்தேவனிடம் ஒரு தயக்கத்தை பார்க்குறோம். தனித்தனியாக யாரையும் சமாளிச்சிடுவான். கடம்பூரில் நிலைமையே வேறு. ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமேன்னு ஆழ்வார்க்கடியான கேட்டுக்கிட்டான். பார்த்தீங்களா, இந்த நெடுங்கதையில் அச்சத்தை எழுப்புகிற இரவு நேர சூழ்நிலைகளில் அந்த வால் நட்சத்திரம் தனது இருப்பை நினைவுபடுத்திக்கிட்டு வருது இல்லையா? தூமகேத்து. இத்தொடருக்கு புகைக்கொடின்னு அர்த்தம். பல நூறு கோடி வருஷங்களுக்கு முன்னால் சூரிய குடும்பம் உருவான போது எஞ்சிய விண்வெளி பொருள். சூரிய குடும்பத்தின் எல்லைகளாக கருதப்படுற பகுதிகளிலிருந்து சூரியனின் ஈர்ப்பு விசையால் கவரப்படுது. ரொம்ப நெருக்கமாக வரும்போது வெப்பத்தால் உருகி வாயுக்கள் உருவாவதால் தலைப்பகுதி பளிச்சுன்னு தெரியுது. மையப்பகுதி ஒரு பந்து போலவும் வால் பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில் நீளமாக பிரிஞ்சும் இருக்கும். பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் கரந்துரை கோள்களில் ஒன்று தூமகேத்து. ஒரு கூடுதல் தகவல், வால் நட்சத்திரம் வேறு, விண்கற்கள் வேறு. இரும்பு, நிக்கல் இவற்றால் ஆன துகள்களை விண்கற்கள்னு சொல்கிறோம். பெரும்பாலும் செவ்வாய், வியாழன் இந்த ரெண்டு கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே இருப்பவை. பூமியின் வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போது உராய்வினால் எரிந்து ஒளிரும். பெரும்பாலும் எரிஞ்சு மறைஞ்சிடும். புறப்படு, போகலாம். வருகிறாயா, நான் கிளம்பட்டுமா? நீ ஆழ்வார்க்கடியான் கேட்டபோது வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்ததை பார்த்தோம். பல காரணங்களால் அவன் உற்சாகம் இழந்திருக்கான். குறிப்பாக வானத்தியின் கதி என்ன ஆச்சுதோன்னு தெரிஞ்சிக்காம திருமலையப்பனோட போக அவனுக்கு இஷ்டமில்லை. அடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போம்.

தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. உற்சாகமாய் விழா கொண்டாடும் உலகமாய் உழைப்பின் பலன் கைகூட மனங்களெல்லாம் மகிழ்ந்திருக்க பல நாள் கனவு இன்று நனவாகி காலங்கள் எல்லாம் பொன்னாகி வெற்றியின் வாசலாம் கோடை பந்தலை 100.5 அழைத்த போது வென்றார் வந்தார் பெருமையோடு. இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் மகிழ்வுடன் பங்கேற்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் தவஸ்ரீ மற்றும் நாமக்கல்

0: இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நம்ம கூட ரொம்ப சந்தோஷமாக பங்கெடுத்துக்கிறதுக்காக ரெண்டு குட்டி செல்லங்கள் வந்திருக்காங்க. அதாவது தவஸ்ரீ கவீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொன்னோட்டியே எல்லாரும் யாராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் குரலை கேட்டுவிட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் அக்கா, எனது பேர் கவீஸ்வரன், என் தங்கையின் பேர் தவஸ்ரீ அக்கா. நாங்கள் ரெண்டு பேருமே நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் படுகபாளையம் புதூர்லேருந்து வந்திருக்கோங்கக்கா.
0: எதுக்காக வந்திருக்கீங்க?
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோங்க.
0: அப்படியா, தங்கச்சிட்ட பேசலாமா? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம்க்கா, என் பேர் தவஸ்ரீக்கா.
0: என்ன படிக்கிறீங்க?
2: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: யார் கூட வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
2: எங்கள் ஃபேமிலியோடு வந்தேன்.
0: ஃபேமிலியோடு வந்துட்டிங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: 5%க்கா.
0: 5%? அப்படியா, 5 பேர் இல்லையா? சரி, எப்படி இருக்குது கொடைக்கானல்?
2: சூப்பராக இருக்குங்கக்கா.
0: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
2: இல்லைங்கக்கா,
0: இதுதான் முதல் முறை. வரும்போது எப்படி இருந்துச்சு? கீழே அடிவாரத்துலேருந்து மலை அடிவாரம் ஏறிப்பீங்கல்ல, அங்கேருந்து எப்படி இருந்துச்சு? தூங்கிட்டீங்களா?
2: இல்லைங்க.
0: இல்லை,
2: ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன்.
0: வீடியோ எடுத்துகிட்டு வந்தீங்களா? என்னென்னலாம்
2: பார்த்தீங்க அக்கா? காட்டில் நிறையா முயல் அதெல்லாம் பார்த்தேங்கக்கா.
0: ஆஹா, முயல் பார்த்தீங்களா? நாங்களே பார்த்தது இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்களா?
2: பார்த்தீங்க.
0: வேற என்ன பார்த்தீங்க?
2: குரங்கு பார்த்தேங்க.
0: ம், குரங்கு பார்த்தீங்க. வேற
2: வேற எதுவும் இல்லை.
0: அவ்வளோதானா?
2: ஆமாம்.
0: சரி கவிஸ்வரன், நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க?
1: நானும் இதே தாங்க.
0: இதே தானா? முயல் பார்த்தீங்களா?
1: முயல் பார்த்தேங்க.
0: நிஜமா தானா?
1: நிஜமா தாங்க.
0: எங்கள் கண்ணுக்கு தான் தெரியலையோ, நிறைய வாட்டி மலை இறங்கியிருக்கோம் ஏறி இருக்கோம், ஆனால் எங்கள் கண்ணில் தெரியவே இல்லையே.
1: கூடிய வரையில் பார்த்துடலாங்க.
0: அப்படியா, அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறீங்களா? சரிங்க, அப்போ இனிமேட்டு நான் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காரலாம்னு நினைக்கிறேன் பேருந்துலாம் போகும்போது, அப்போ தான் பார்க்க முடியும் இல்லையா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பண்பலைக்கு வந்தது?
1: மிக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க.
0: அப்படியா, நல்லா தமிழ் பேசுகிறீங்களே. எப்படி?
1: தமிழ் ஆசிரியர்கள் தாங்க.
0: ஆசிரியர்கள் தான் காரணம்.
1: ஆமாங்க,
0: அப்படிதான் சொல்லணுமா? அப்புறம் இளமை பேசுகிறதுலாம் நிறைய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துருக்கீங்க ரெண்டு பேருமே, அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: சரி, எந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்.
0: அதான் ரொம்ப ரிஸ்கே இல்லாமல் விளையாடுற விளையாட்டு இல்லை?
1: ஆமாங்க.
0: அதாவது நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்கள் இஸ்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி ரிஸ்க்குன்னு சொல்லலாம். சில நேரம் ரஸ்க்குன்னுலாம் சொல்கிறாங்களே, கேட்டிருக்கீங்களா நிகழ்ச்சி?
1: கேட்டிருக்கேங்க.
0: அப்படிலாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க, இப்படி விளையாடுறாங்களே அப்படின்லாம் தோணியிருக்குல்ல?
1: ஆமாங்க.
0: ஆமாவா? சரி, இப்போ எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து சிறப்பு விருந்தினரா இந்த வென்றார் வந்தாருக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க?
1: கோடை பண்பலை நடத்திய செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றதுக்காக வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைத்து
0: நீங்கள் வந்திருக்கீங்க கவீஸ்வரன். நீங்கள் வெற்றி
2: பெற்றீங்களா?
0: போட்டியா வச்சா மட்டும்தான் தமிழ் பேசுவீங்களா? எப்பவுமே பேசுவீங்க. தமிழ் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: பிடிச்சிருக்கு.
0: நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஆரம்பமா என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்களை எப்போதும் வழிகாட்டும் எங்கள் கடவுளான சிவபெருமானுக்காக, திருவண்ணாமலை படத்திலிருந்து எம்மை ஆளும் உலகை ஆளும் ஈசனே.
0: அதாவது ஆரம்பமே வந்து பக்தி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: சரிங்க, பாடல் கேட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்.
1: ஓகேங்கக்கா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2:41 ஆயிடுச்சு. இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில நம்மளோடு பேசிகிட்டு இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தைச் சார்ந்த தவஸ்ரீ மற்றும் கவீஸ்வரன். இவங்க ரெண்டு பேரும் செப்பக செந்தமிழ் நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசி பரிசு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கவே. அப்படியே யூனிஃபார்மாக வந்திருக்காங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு. அக்கா தங்கச்சியில் அப்படி பக்தி மயமாக துண்ணூர்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா?
8: இல்லைங்கக்கா.
7: இல்லையா? அடிவாரத்தில் பழனி பக்கம்லாம் வரலையா நீங்கள்? கோயில் பார்க்கல.
8: இல்லைங்கக்கா.
7: சரிங்க. நீங்கள் அடிவாரம் வரும்போதே நிறைய முயல் பார்த்தேன், குரங்கு பார்த்தேன் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா?
8: ஆமாங்க.
7: இப்போ அந்த பண்பலைக்குள்ளே நுழையும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? எஃப்எம்குள்ளே வந்துட்டு ஆஹா இதான் எஃப்எம்மா அப்படின்னு உள்ளே நுழையும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம்.
8: ஒரு ஆர்வமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக.
7: மகிழ்ச்சியாக இருந்துச்சா?
8: ஆமாங்க.
7: நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா?
8: பயங்கரமாக இருக்குங்க.
7: அதாவது ரேடியோ இப்படி இருக்கும், எஃப்எம்னா இப்படி தான் இருப்பாங்க, இங்கே பேசுகிற அறிவிப்பாளர்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு கற்பனையோடு வந்திருப்பீங்க.
8: ஆமாங்க.
7: அப்படி நுழையும் போது அந்த கற்பனை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
8: பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
7: பிரம்மாண்டமாக இருந்துச்சா? அப்படியா?
8: ஆமாங்க.
7: சரி, உள்ளே வந்து இந்த ஸ்டுடியோலாம் பார்க்குறீங்க, உட்காந்து பேசின அறிவிப்பாளர் மைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? மைக்லாம் பார்க்கும்போது
9: ரொம்ப சந்தோஷமா
7: சந்தோஷமா இருக்கா? எப்படா மைக்கு முன்னாடி பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கும்ல?
9: ஆமாங்க.
7: நீங்கள் ஃபோனில் தான் பேசியிருப்பீங்க இளமையை பேசுகிற நிகழ்ச்சியில்.

0: எல்லாம் வந்து ஃபோனில் பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்டிருப்பீங்கல்ல.
1: ஆமாம்,
0: அப்படி கேட்கும்போது இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து நிஜமாகவே பார்க்குறீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு?
1: நம்ம கனவுல தான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், இப்போ நிஜமாலுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குக்கா.
0: கனவா இல்லை நினைவா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிட்டீங்களா உங்களை?
1: இல்லைங்க
0: இல்லையா, கனவா நிஜமா? அது
1: நிஜம்தான்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். கவீஸ்வரன், நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
2: நான் 9வது வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி, எத்தனை வருஷமா பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
2: 2 வருஷமா கேட்குறேங்க.
0: சரி, இப்போ நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க?
2: மேக்ஸிமம் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேங்க.
0: எல்லாம் நாமக்கல் மாவட்டமே சொல்லிட்டீங்களா?
2: நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும்
0: சொல்லிட்டீங்க. அதாவது உங்களுக்கு அழைப்பு வந்து எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமாங்க.
0: அதனால இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்திட்டையா சொல்லியிருப்பீங்க அப்படி தானே?
2: ஆமாங்கக்கா, சொல்லியிருப்பாங்கக்கா.
0: அப்படியா? என்ன சொன்னாங்க உங்களோட நண்பர்கள்லாம்? கொடைக்கானல் போறீங்க, ரேடியோல பேச போறீங்க அப்படின்னு ஒட்டி அவங்க என்ன சொன்னாங்க?
2: உங்க அங்கேயா போறீங்க?
0: அங்கேயா போறீங்க? நீங்க தான் போறீங்களா?
2: ஜெயிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க.
0: சரி, அவங்களும் நாங்களும் அப்படி ஜெயிச்சு பண்பலையில பேசணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு ஐடியா
2: கேட்டாங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி செப்பு செந்தமிழ் போகலாம்னா நாம் தூய தமிழ்ல பேசி பழக்கணும், நாமளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு
0: சொன்னாங்க. சரிங்க, தேவஸ்ரீ நீங்க சொல்லுங்க, எத்தனை நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு வந்தீங்க?
1: அக்கா என்னோட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டேங்கா.
0: ஸ்கூலே சொல்லிட்டீங்க?
1: இல்லைங்கக்கா, எங்க கிளாஸ்ல
0: இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்காங்க
1: அக்கா? 30 பேர் இருக்காங்க.
0: 30 பேர் இருக்காங்க. 30 பேர்ட்டையும் சொல்லிட்டீங்க. கொடைக்கானல் போறோம் அப்படின்னு நண்பர்கள்ட்ட சொல்லிட்டீங்க, யாராவது சொல்லிருப்பாங்க எனக்கு கொடைக்கானல் இருந்து இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா?
1: சொல்லிருக்காங்க.
0: என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க?
1: சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க.
0: வாங்கிட்டீங்களா?
1: இல்லைங்கக்கா, 30 வாங்கிட்டு.
0: எவ்வளவு வாங்க போறீங்க? எத்தனை கிலோ வாங்க போறீங்க?
1: அக்கா
0: கிலோ வாங்கினாதான் 10 இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சரி, இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இப்ப என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க.
2: நமக்கு எவ்வளவு பெரிய உறவுகள் இருந்தாலும் நம்ம அம்மா மாதிரி எந்த உறவும் இல்லைங்க. அதனாலதான் வியாபாரி படத்துல இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பாடல் வேணுங்க.
0: அறிவிப்பாளர் மாதிரியே பேசுறீங்களே கவீஸ்வரன், வருங்காலத்துல அறிவிப்பாளராய் ஆயிருவீங்க போல இருக்கேன்.
2: ஆயிரலாம்.
0: ஆயிரலாமா? தருவீங்க எங்களுக்கு எல்லாம்
2: கண்டிப்பா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிங்க. அதாவது செப்புக சந்தமிழில் சிறப்பாக பேசுகிற நேயர்களை கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக கூட சொல்லலாம். அதே மாதிரி கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பாக நல்லா இருந்தது அப்படின்னு தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கருத்து தெரிவிக்கிற நேயர்களையும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம கூட பேசுகிறக்காக 2 குட்டி செல்லங்கள் ரொம்ப ஆர்வமாக, அதாவது செப்புக சந்தமிழில் சிறப்பாக பேசி அதில் வெற்றி பெற்று இந்த சின்ன வயசுலேயே தமிழ் மேலே ஆர்வம் கொண்டு இங்கே வந்திருக்காங்க. அந்த தமிழ் ஆர்வத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டோம் இல்லையா. நீங்கள் சொன்னீங்க எங்களோட ஆசிரியர்கள் அப்படின்னு. அவங்க மட்டும்தானா, ஆசிரியர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா?
7: இல்லைங்க, எல்லாருமே
6: எல்லாருமே நண்பர்களும் வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா எல்லாருமே உங்களை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதாவது நல்லா பேசுங்க நல்லா பங்கெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி.
7: ஆமாங்க.
6: சரி, இப்போ உங்க கூட வந்திருக்காங்க இல்லையா, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க?
7: அப்பா பேர் பிரபு, பிரபுக்கா. அம்மா பேர் சுமதி, தாத்தா பேர் சுப்பிரமணியம், ஆயா பேர் சுசீலா, அம்மா பேர் காவேரி.
6: சரிங்க, இப்ப அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு இருக்காங்க அப்படிதானே? எப்படி இருக்கு, உங்க தாத்தா உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, நீங்க பேசுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு.
8: ரொம்ப
6: சந்தோஷமா இருக்கா? எப்பவுமே வீட்டுல வந்து நீங்க இந்த கோடை பண்பலையில நிகழ்ச்சியில பேசும் போதும் அம்மா அப்பா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து அப்படியே தத்ரூபமாக முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது அறிவிப்பாளர்கிட்டையும் பேசுறது, மைக்கில் பேசுறது, அப்படியே பேசுறது இல்லையா. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது இல்ல.
8: ஆமாங்கக்கா.
6: சரிங்க, இப்போ கோடை பண்பலையில நிறைய நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்துருப்பீங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இளமை பேசுகிறதில் நீங்க பேசும்போது ஏ நானும் பேசணும்பா, எனக்கும் நம்பர் சொல்லுப்பா, கோடை பண்பலை நம்பர் அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்கீங்களா? நம்பர்லாம்
7: சொல்லியிருக்கோம்.
6: என்ன நம்பர் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன் சொல்லுங்க பாப்போம். கோடை பண்பலையின் நம்பர் சொல்லுங்க, எந்த எண்ணுக்கு கூப்பிட்டா இங்கே பேசலாம்?
7: 24 கடைசி
6: 24 தான். இன்னொரு நம்பர் 24 26 இன்னொன்று 26 26 29. இந்த மாதிரி நிறைய எண்கள் உண்டு. நீங்கள் இந்த எண்களை உங்கள் நண்பர்கள்ட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பங்கெடுத்து அவங்களும் உங்களை மாதிரி இங்கே வந்து நிகழ்ச்சியை வந்து இன்னும் சிறப்பு செய்வாங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். தேவஸ்ரீ, என்னென்ன உதவிலாம் செய்வீங்க அம்மா அப்பாவுக்கு?
8: அக்கா, நான் விலை கழுவி தருவேன்.
6: பாத்திரம்லாம் கழுவுவீங்களா? இந்த சின்ன வயசுலேவா கழுவ தெரியுமா உங்களுக்கு? சரி, வேற என்ன செய்வீங்க?
8: வீடு கூட்டுவீங்க,
6: வீடு பெருக்குவீங்க. அப்புறம்
8: அம்மா கீரையெல்லாம் பிடுங்கினாங்கன்னா அப்போ நானும் போய்
6: அந்த கீரையெல்லாம் ஆஞ்சு தருவீங்க குட்டி குட்டியா. அப்புறம் காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்பீங்களா? சரி, வேற என்ன வேலை செய்வீங்க
8: அக்கா? எழுதுறதுதான் எனக்கு வேலை.
6: அதாவது நீ உங்க வேலை படிக்கிற வேலை, அம்மாவுக்கு உதவி வந்து இவ்வளவுதான்.
8: ஆமாங்க.
6: அப்படிதானா? சரி, எனக்காவது போமா நான் செய்ய மாட்டேமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா?
8: ஒரு வாட்டி சார்,
6: ஒரே ஒரு வாட்டி தானா? அம்மா அந்த இருக்காங்க, கேட்க வா மாட்டேன். எப்பவுமே அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். சரிங்களா? நீங்க என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க கவீஸ்வரன்?
7: அப்பா அம்மா காட்டுல பூஞ்செடி நட்டுருக்காங்க, அதுக்கெல்லாம் பூ எடுக்க போங்க.
6: அப்படியா, என்ன பூ எல்லாம் வளர்க்குறீங்க?
7: மல்லி பூ.
6: மல்லி வேற
7: அவ்வளவுதான்,
6: மல்லி மட்டும்தானா? ஆனா அந்த மல்லி பூ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்லுவாங்களே. அப்படியா?
7: அப்படிலாம் இல்லைங்க.
6: அப்படிலாம்

0: இல்லையா? எந்த ஒரு வேலையும் ரொம்ப விருப்பமாக ஆர்வமாக செஞ்சோம் அப்படின்னா கஷ்டமான வேலை கூட ஈஸியாக இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க, எப்படி படிப்பீங்க ரெண்டு பேரும்?
1: நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேங்க்கா, பாப்பா 6ஆம் வகுப்பு படிக்கிறது.
0: அது ஓகே. அந்த 9ஆம் வகுப்பில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா பேசுறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்ததுக்கு கோடை பண்பலையின் சார்பா எங்களோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நிறைவா என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை மட்டும்தான்க்கா நம்மளை எந்த லெவல்ல இருந்தாலும் வெற்றி கொண்டு போகும்.
0: கண்டிப்பா.
1: அதனால பந்தய புறா படத்துல இருந்து தன்னம்பிக்கை இருந்தால் நீ தான் கடவுளடா.
0: நீங்களும் தன்னம்பிக்கையோட யாரையும் டிபெண்ட் பண்ணிடலாம, உங்களோட சொந்த காலில் நின்று படிச்சு பெரியவங்களாகி நல்ல ஒரு வேலைக்கு போய் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க.
1: நன்றிங்க்கா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமோலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இப்போது நாம் கேட்டு மகிழ உயிரெழுத்து. இனிய வணக்கம் நேர்களே,

பாடல்கள் பல வந்தாலும் பண்பும் மெட்டும் மாறினாலும் ஒரே தலைப்பு கொண்டிருந்தும் ஒவ்வொரு பாடலும் தனித்துவம் கொண்டதே. ஒரே சொல் பல பாடலாக, ஒரே உணர்வு பல ராகமாக. இசை உலகம் சொல்லும் உண்மை, ஒத்த தலைப்பிலும் உண்டு புதுமை. இப்படி ஒரு தலைப்பில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஆனந்தம் எனும் தலைப்பிட்டு பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ஏடிசி ராஜு அவர்கள். ஏடிசி ராஜு, காவேரி நகர், வெங்கமேடு, பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம். அவர் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகம் செய்திருக்கிறார். நான் 20 ஆண்டுகளாக கூடை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்கிறேன். அனைத்து வித நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக உள்ளன. நிகழ்ச்சியில் கலந்து வெற்றி பெற்று பரிசும் வாங்கியுள்ளேன். உயிரெழுத்து நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளதால் நானும் கலந்து கொள்வதற்கு தொகுப்பு எழுதி அனுப்பியுள்ளேன். தனது கருத்தை பரிசீலனை செய்து ஒலிபரப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் ஏடிசி ராஜு, மனைவி பெயர் திலகவதி, குடும்பத் தலைவியாக உள்ளார். அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பணி செய்து தற்போது ஓய்வு பெற்று வருகிறேன் என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏடிசி ராஜு அவர்கள். ஆனந்தம் எனும் தலைப்பிட்டு பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். அவர் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயவீணை. மனிதர்களாக பிறந்த அனைவருமே இன்பமும் துன்பமும் நிறைந்து வாழ்கின்றார்கள். ஆனால் யாருக்கும் எப்போது மனமகிழ்வு பெறும் என்பது தெரியாது. இவருடைய வாழ்வின் நிலை எப்படி உள்ளது என்பதை பாடலை கேட்டு அனைவரும் அறிவோமா?

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 3:10.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மதுரிலேருந்து நம்ம நேயர் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாதங்கால் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வீங்கிருச்சு, அடிக்கடி இந்த வீக்கம் வருது, இது என்ன காரணமாக இருக்க முடியும்? ஸோ மருத்துவர் போகும்போது இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன காரணத்தினால் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெயினாக வந்து இது என்னென்ன காரணத்தினால் வரும் அப்படின்னா, இது ஒன்று ஜாயிண்ட் பிரச்சனைனால இருக்கலாம், சுற்றி இருக்க தசைனால இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரத்த குழாய் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு ஹார்ட் பிரச்சனை, இல்லை கிட்னி பிரச்சனை, இவங்களுக்கு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி காலோட வீக்கத்தை வரும். மெடிக்கல் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம ஆர்த்தோ சம்மந்தப்பட்டதாக பார்த்தோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். மீதி இருக்க இந்த சுகர் சம்மந்தப்பட்டது, அந்த யூரின் சரியாக போகலை, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதில் ஆர்த்தோ சம்மந்தப்பட்டதில் என்னென்னலாம் பிரச்சனை ரொம்ப காமனாக இருக்குன்னு
9: கேட்டீங்கன்னா எதாவது அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க ஆங்கிள் வந்து இங்கே தான் ட்விஸ்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா உன் கேட்டீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் கம்மியாக இருக்கும், தொங்க பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஜாஸ்தியாகும். ஸோ இது வந்து அதோட சேர்ந்து பெயினும் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஆங்கிள் ஸ்பெயின் அது உடனே மருத்துவரை போய் அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம எலும்பும் ஜவ்வு சம்மந்தப்பட்டதாக பார்த்தோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது இரத்த குழாய் சம்மந்தப்பட்டது. ஏதாவது இரத்த ஓட்டம் நமக்கு காலுக்கு போகிறது வந்து சீராக இல்லை, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்த குழாயினால் இந்த கால் வந்து வீக்கம் வரும். இதுக்கு வந்து நம்ம டாப்ளர் ஸ்கேன் தேவைப்பட்டதுனா எடுத்து பார்த்துட்டு எப்படி அடைப்பு இருக்குது, அதுக்கான சாக்ஸ் ஏதாவது போடணுமா, சர்ஜரி பண்ணுமாங்கிறது இந்த டாப்ளர் ஸ்கேன் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம். அதே மாதிரி வந்து ஹார்ட் பம்பிங் நமக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லை கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு

0: கேட்டிங்கன்னா அதில் இருக்க காலோட வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு வந்து அதிகமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா பேஷண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருமே என்ன அப்படின்னா, வீக்கம் வந்து இருக்கிறது பிரச்சனை இல்லை, வீக்கம் இருக்கும் போது ரெட்டாக மாறி ஃபுல்லாக வீக்கம் வந்து இடுப்புக்கிட்ட நெறிக்கட்டி அது நீங்கள் தொடும் போதே சுடுது, உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அது நீங்கள் உடனே போய் மருத்துவரை பார்த்து அது பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா என்னங்கிறத சீக்கிரம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் லேட் பண்ணாலும் காலை எடுக்கக்கூடிய நிலைமை கூட சில பேர்த்துக்கு வருது. அதனால் வீக்கம் இருக்குது, ரொம்ப சுடுது அந்த இடம், ரொம்ப சூடாக இருக்குது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி இருக்குன்னா உடனே யோசிக்காதீங்க. அது நைட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் மருத்துவரை பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கான இன்ஜெக்ஷன் ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா இன்ஜெக்ஷனில் சரியாக போயிடுது. நிறைய பேஷண்ட் ரொம்ப லேட்டாக வந்து அவங்கள கால் எடுக்கிற நிலைமை கூட சில பேர் போயிடுறாங்க. அதனால் அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் உடனே இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம இதை சரி பண்ண முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கூடை பன்மலை 1.5 இணைந்திருக்கிறோம் உயிரிழத்தில். நேரம் பிற்பகல் 3:15. இன்றைய உயிரிழத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ATC ராஜு அவர்கள். ஆனந்தம் என தலைப்பிட்டு இன்றைய பாடல் தெரிவுகளை அனுப்பியிருக்கிறார். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள். ஆனந்தம் என்பது அளவிட முடியாத உணர்வு. அது பணத்தில் இல்லை, பாசமுள்ள இடத்தில் உள்ளது.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
7: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. ஆனந்தம் என தலைப்பிட்டு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல் தெரிவுகளை அனுப்பி வைத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ஏடிசி ராஜு அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் சந்திப்பு எனும் படத்திலிருந்து. அன்பு பேசும் சுவர்களில் ஆனந்தம் தினம் மலர்கிறது. பாசம் நிறைந்த பார்வையில் பகலும் இரவும் ஒளிர்கிறது. சண்டை வந்தாலும் மறைந்துவிடும், சமாதானம் கைகோர்த்திடும். அன்பு மட்டும் குடியிருந்தால் அந்த வீடு ஆனந்த வீடாகும்.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை நொறுபொழியாய்ந்திலது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆனந்தம் என தலைப்பிட்டு பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ஏடிசி ராஜு அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மணிப்பூர் மாமியார் படத்திலிருந்து. புன்னகை பூக்கும் முகத்தில் பூங்காற்றாய் வீசும் நினைவில் அன்பு கலந்து பேசும் வார்த்தையில் ஆனந்தம் அமைதியாக வாழ்கிறது.

நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி. கூடை பன்மலையின் 1.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஆனந்தம் என தலைப்பிட்டு பாடல்களை அனுப்பி வைத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ஏடிசி ராஜு அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மண் வாசனை படத்திலிருந்து. பார்வை என்னை தொட்ட நொடி, மனதில் ஆனந்தம் பூத்ததடி. காற்றில் வரும் நினைவுகள் கவிதையாய் மனதை நிரப்புகின்றன. அன்பின் மென்மையான நிழலில் நாட்களெல்லாம் வசந்தமாகின்றன. மனம் மலர்ந்தால் வாழ்வு இனிக்கும். மகிழ்ச்சி நதியாய் தினமும் பெருகும். ஆனந்தம் தேடி அலைவதில்லை, அன்பு உள்ளத்தில் அது மறைவதில்லை.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 3:38. இன்றைய நிகழ்ச்சியில் ஆனந்தமாக பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தம் என தலைப்பிட்டு பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ATC ராஜு அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் கண்ணுக்கு கண்ணாக. தாய் சிரிக்கும் அந்த இல்லம் தெய்வம் வாழும் ஆலயம். தந்தை உழைக்கும் வியர்வையில் வாழ்க்கை விதைகள் முளைக்கும். குழந்தை சிரிப்பு

0: பாட்டும் பதமும்
1: இசையால் உங்கள் இதயங்களை வருடி கொண்டிருக்கும் கோடை பன்மலை 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்திற்கு ஆனந்தமாய் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ATC ராஜு. ரோஜா மலர் படத்தில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. கைகள் சேராத தூரம் இருந்தாலும் இதயங்கள் இணையும் நெருக்கம் இது. பெயரை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஆனந்தம் என் உள்ளத்தில் இசையாய் ஒலிக்கிறது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 1:05 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நேரம் பிற்பகல் 3:50. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஆனந்தம் என தலைப்பிட்டு மகிழ்வான பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ATC ராஜு அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் பூவே உனக்காக படத்திலிருந்து. விழி பேசும் மொழிகளிலே ஆனந்தம் வந்து குடியிருக்கும், அன்பின் சிறகுகளிலே மனம் பறந்து மகிழ்ந்தாடும்.

நேரம் பிற்பகல் 3:55. உயிரெழுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆனந்தம் என தலைப்பிட்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ATC ராஜு அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் நிறைவான பாடல் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து. அன்பு என்ற அஸ்திவாரத்தில் அமைந்ததுதான் ஆனந்த வீடு. பாசம் என்ற சுவர்களுக்குள் புன்னகைகள் பூக்கும் கூடு. அன்பு பேசும் இல்லமெல்லாம் ஆனந்தம் வீசும் தோட்டமாகும். ஒற்றுமை வாழும் உள்ளமெல்லாம் உலகிலேயே சிறந்த வீடாகும்.

0: கூடை பந்தலை 100.5 இதுவரை ஆனந்தம் என தலைப்பிட்டு அழகான, அருமையான, இனிமையான பாடல்களை தொகுத்து அனுப்பியிருந்தார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி நகர் ATC ராஜு அவர்கள். நிகழ்ச்சியில் உங்கள் தொகுப்புகளும் அரங்கேற எழுதி அனுப்புங்கள் கூடை பந்தலை 100.5. இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்கள் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கும் வண்ணத்துரிகை.
3: என்ன சாமி?
4: அப்தாய்,
3: என்ன சாமியோ?
4: என்ன பார்த்தா ஒரு மாசமா அளவே காணா?
3: எங்க என்னை வரை விடுறாங்க?
4: நான் கேள்விப்பட்ட உண்மையா?
3: என்னது
4: இங்க எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் போதே, பாரினுக்கு வந்து சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்களாம்.
3: ஐயோ, அந்த பாரின் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அங்க ஓகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னை வா வான்னு கூப்பிட்டாங்க.
4: எதுக்கு அப்தா?
3: சொல்லி கொடுக்குதா சாமி?
4: சரி,
3: இருந்தாலும் இங்க இருக்கிற பள்ளிக்கூட பிள்ளையில பாக்கணுமா இல்லையா?
4: ஆமாமா,
3: அதனால ஓட ஓடி ஓட ஓடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு
4: நெசமா தானா?
3: நம்பிதே ஆகணும். நம்பினாதே சோறு
4: வரல. இல்ல, நீ என்ன சொன்னாலும் அப்புறம் கேட்டுதானே ஆகணும்.
3: கேக்கலாம், நைட்டு சோறு என் கையில தான் சாப்பிடணும். பாத்துக்க, என்னத்தையாவது வச்சு விட்டுருவேன்.
4: பாயசம் கேசம் போட்டுறாதே. அப்ப தோய்
3: முயற்சி.

0: பண்ற சாமி.
1: ஏற்கனவே குழம்பு வைக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் வெளியில சொல்லாம
0: என்ன மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேச.
1: அப்பதா நீ வந்து இந்த செலவெல்லாம் அரைச்சு போட்டு ரசம் வச்சு வையி சூப்பரா இருக்கும்னு சொல்ல வந்த. வெளிநாட்டுக்கு போனேன் அங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் நீ இங்கேயேதான் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்ல நம்பணும்.
0: அப்ப நீ நம்பல. சரி நான் உனைய அப்புறமா வச்சுக்கிறேன்.
1: அப்பதான் அப்பதான் அப்படிலாம் நினைக்காத அப்பதான் நெசமாவே நம்பிட்டேன்.
0: சரி இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் வரவுகளை கோச்சுக்குவாங்க.
1: அதெல்லாம் கோவிக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அப்பதா வந்துருக்குது பா கொஞ்ச நேரம் அது பாட்டுல பேசிட்டு போகுது விட்டுருவாங்க.
0: நான் பாட்டுக்கு பேசுவேன் அது பாட்டுக்கு பேசுவேன்.
1: ஏதாவது பேச பார்த்தா என்ன உள்ள போய் போய் வருது.
0: அது ஏதோ சவுண்ட் பிரச்சனை. நம்ம நம்பர்லாம் சொல்லணுமா இல்லையா இல்ல சொல்லி தெரிஞ்சிருக்குமா?
1: அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு எந்த நம்பர்ல வர்றது என்ன விவரம்னு. நம்ம மறந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்க.
0: அது சரி அப்ப எல்லாரும் வந்துருங்க இன்னைக்கு கதையெல்லாம் கேக்க. நாங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கு. தம்பியை தான் காணோம் இன்னைக்கு.
1: தம்பி வந்து ஒரு வாரத்துக்கு லீவ் வேணும்னு கேட்டாப்ல. சரி போயிட்டு வந்து விட்டுருக்கேன்.
0: ஆர்ட்ட கேட்டான்.
1: ஆர்கிட்ட யாரோருத்தர் கேட்டிருப்பாப்ல இல்ல.
0: சரி அப்ப கிடக்குது கூப்பிடுவோமா? சரி வாங்க.
1: ஏங்க ஆருங்க பேசுறீங்க?
2: ஏங்க நான் தானங்க பேசுறேன். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க.
1: கோவிந்தசாமி ஐயா
2: சொல்லுங்க. நான் அப்பதான் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்குங்க அப்பதா. பாரின் போயிட்டு வந்தோம்னு சொன்னீங்க. நம்ம நாட்டாம வெள்ளாங்கிராஸ் வேணும்னு கேட்டாரு.
1: என்ன கேட்டே?
2: வெள்ளாங்க ரசம்.
0: வெள்ளாங்க ரசமா? அப்படி ஒரு ரசம் இருக்குதுங்களா?
1: அது பூண்டதே வெள்ளாங்கன்றது.
0: ஓ அப்படியா?
1: என்ன பத்தா உனக்கு நான் சொல்லி தர வேண்டியதா இருக்குது.
0: என்ன பண்றது நான் படிச்சல பெரிய படிப்பாக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது.
1: சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும்.
2: இது கிராமத்து பாணிங்க.
0: ஓ நான் பாரின் டீச்சர் ஆயிட்டேன் இப்போ அதனால எனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது.
2: ஆமாங்க ஆமா.
1: அப்பதா நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி நமக்கு தெரியும். வேண்டாம் அப்பதா.
0: இருந்தாலும் ஏன் புகழ நான் பாட நினைச்சேன். திருப்புகள் பாடுற மாதிரி பாடலாம் நினைச்சேன்.
1: பாடினீங்க உன் பாட்டுக்கு தான் பாடணும்னு பாத்துக்க.
0: சரி அவர்கிட்ட கேட்டுருவோமா?
1: கேட்டு போடலாம்.
0: சரி உங்களுக்கு கேள்வி என்னன்னா விரல் இல்லாத கையு
1: கோயின்சாமி ஐயா
0: இருக்கீங்களா இல்லையா?
1: செக்கிங்.
0: சரி விரல் இல்லாத கையு
2: நினைக்கூடாதுங்க.
1: நினைச்சுக்கங்க. ஆனா நாங்க வேற நினைச்சிருக்கிறோம். அது யாராவது சொல்றாங்களான்னு கேப்பாங்க. போயிட்டு வாங்க. ஏனுங்க யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? பவ்யமா பேசுறீங்க? அமளி நகர் முத்து அமக்கலமா பேசுறது இல்லையா? இவ்வளவு பவ்யமாவா பேசுறது?
3: சரியா
1: கேக்கலையா?
0: தம்பி பக்கத்துல வச்சு பேச ஒண்ணு மைக் இல்ல.
1: இனி பக்கத்துல வச்சேன்னா
0: சரி. முத்துக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கோம். விரல் இல்லாத கையு வீரம் செறிஞ்ச கை அது என்ன கையுங்க?
3: விரல் இல்லாத கை வீரம் தெரிஞ்ச கையா?
0: வீரம் செறிஞ்ச கை.
1: சரி வேற வேக வேகமா ஓடுது.
0: அதானே
1: முத்து
0: அடுத்த வாரம் சொல்லலாங்களா பதில?
1: அடுத்து என்ன பண்றது? வந்திருக்கிறாங்களா?
0: வந்திருக்காங்க.
4: வணக்கம்ங்க.
0: பாட்டா இருக்குங்க.
4: கோமதி குப்புசாமி நாட்டாம அப்பதா இவ்வளவு நாளா எங்க அப்பதா போனீங்க எங்கெல்லாம் விட்டு போட்டு?
1: அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வரலாம்னு பாருங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க.
0: இனிய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா.
1: அம்மனியே
0: செண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.

0: விட்டுருக்கிறேன்.
1: செண்டு ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து ஆறடி
2: சொன்னேன்.
1: அப்புறம் இமிங்க பேசுறாங்களாமா.
0: அதானே உங்களுக்கு கேள்வி வச்சிருக்கிறேன் கோமதிமா, சொல்றீங்களா? பதில் பிடிச்சிருப்பீங்களா? இந்நேரம் விரல் இல்லாத கையி, வீரம் நிறைஞ்ச கையி, அது என்ன கையி?
2: விரல் இல்லாத
1: கையி, ஈரம்
0: நிறைஞ்ச கையி. வீரம்
2: ஆமா. ஏனிங்களா?
1: ஏனியா?
0: ஏனிங்களா?
1: ஏனியா தேனியா?
2: கொடுங்க.
1: அதுதாங்க பதில் பாதி வந்துருது. இல்ல அது விடுகதையிலேயே பாதி பதில் வந்துருது.
0: ஆமா, இன்னொரு முறை சொல்லுங்க. சரிங்க, எனக்கே மனப்பாடம் ஆயிருச்சு தம்பி. விரல் இல்லாத கையே, வீர செறிஞ்ச கையே.
1: வீர தெரிஞ்ச இல்ல, வீர செறிஞ்ச நிறைஞ்ச கையேதாங்க.
0: கையேதாங்க. நீங்க போயிட்டு வாங்க.
1: இருக்கிறது இல்ல அது. சரி போயிட்டு வாங்க.
0: சரி, ஒரு விளம்பரத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிடலாம். போட்டு விட்டுருங்க.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
0: வந்தாங்கல்லாம்
3: போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு பாரின் கார்
0: அந்த முக்குல விக்கிறாங்கல்ல 50 ரூபாய்க்கு, அதை வாங்கித்தாரு. பாரில இருந்து கொண்டு உடஞ்சு போயிரும் சாமி.
3: அந்த கார் இல்ல அப்பதா, நெசமான கார், ஓட்டுற கார்.
0: அதுக்கு ஓட்ட தெரியணும். இல்ல
3: அதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியும். உனக்கு தெரியாது
0: சைக்கிளே ஓட்ட தெரியாது, குறந்து படல அடிச்சுக்கிட்டு இருப்ப நீ.
3: அப்பதா முன்னாடி அப்படியே அடிச்ச முன்னாதான் காசு வாங்க முடியும்னு ஓட்டுறது. நீ ஏரோப்ளான் கொடுத்தீனாலும் ஓட்டுவேன் நானு.
0: இப்படியா சொல்லிட்டு தெரியாது சாமி, யாராவது கொடுத்துட போறாங்க.
3: என்னது
0: நிறைய
3: விஷயம் வெளியே வந்துரும் பாத்துக்காம.
0: சரி அப்ப வேணாம், நம்ம யாரையாவது கூப்பிட்டுருவோம்.
3: வணக்கம் வணக்கம்.
4: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோயிலா பழனிச்சாமி. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
3: அப்படியே இருக்கிறோம் கோ.
0: ஆமாங்க
4: அப்படியே இருக்கேன். வாங்க டீயா சாப்பிடலாம்.
0: தாண்டி
3: வர முடியாது. ஒவ்வொரு விடுகதை கேக்கலாங்களா?
0: புது விடுகதை கேப்போமா இல்ல பழசு கேப்போம்?
3: பழசு கேப்போம், தெரிஞ்சா பதில் சொல்லட்டும், இல்லாட்டி புது விடுகதை கேப்போம்.
0: சரி புது கேட்டுருவோம். என்னங்க
3: சாப்பாட்டுல ஒரு கரண்டி சேர்த்து
0: கறி குழம்பு வைப்பாங்களா இருக்கும்.
3: சரிங்க,
4: வாரத்துல 3 நாள்
3: நம்மள பேச விட மாட்டார் போல் இருக்கு.
0: எல்லாத்தையும் சொல்லிடுவாரு.
3: இல்லைங்க, அந்த விடுகதை ஏற்கனவே வந்தாங்களா, அவங்களோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு புது
4: விடுகதை
0: எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டோம், சத்தமா பேசிட்டோம். அதனால உங்களுக்கு கேள்வி என்ன தெரியுங்களா? நிறம் இல்லாதவன் கத்துவான், ஓடுவான், தலைகீழாக
3: குதிப்பான்.
0: குதிப்பேன். நிறம் இல்லாதவன் கத்துவான், ஓடுவான், தலைகீழ்.

0: இல்லா குதிப்பா
1: பந்தா இருக்குங்களா?
2: பந்தா பந்துக்கு நேரம் இல்லையா?
1: பந்துக்கு நேரம் இருக்குது. ஒரு சின்ன குழு கொடுங்க.
2: க்ளூ
0: அதான் தலைகீழா குதிப்போம்னு சொல்லிட்டோமே, அதுவே குழு தான் உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா வந்துடும்.
2: டூர் போனீங்கன்னா வரும்.
1: என்னங்க?
2: டூர் போனீங்கன்னா வரும்.
1: டூருங்களா?
2: டூர் போனீங்கன்னா யோசனை வரும், பதில் வரும்.
0: சரி, அவருக்கு புரியல போல.
2: புரியற மாதிரி பதில் குழு கொடுக்கூடாதல்லாம். கடலால இல்லைங்க.
0: சரிங்க, போயிட்டு வாங்க, நாங்கள் இன்னொருத்தவங்களை கூப்பிடுறோம். வாங்க,
2: அடுத்த யார் வாங்க?
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: வணக்கம் கோ.
3: திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுறேன்.
2: பேரை மட்டும் மறுபடியும் சொல்லுங்க.
3: குலாம் ரசூல்.
2: ரசூல்.
0: சரி, உங்களுக்கு கேள்வி வந்து, நிறை இல்லாதவன் கத்துவான் ஓடுவான் தலைகீழா குதிப்பான்.
3: அந்த ஆளை பார்க்க முடியுமாங்க?
2: அந்த ஆள் தாராளமா பார்க்கலாம்.
0: என்னங்க
2: நீர்வீழ்ச்சியா? அப்படின்னா அருவி தான் தமிழ் சொல். நீர்வீழ்ச்சின்னு தமிழ் சொல் கிடையாது. எப்பவுமே நீருக்கு வீழ்ச்சி இல்லை.
0: அவருக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம்.
2: கொடுத்துருவோமா?
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் கேஜேஆர் நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை. பன்மலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் வண்ணத்துரிகை.
7: ஓய்,
8: குதிரை சத்தம் கேட்டுச்சா?
7: அது குதிரை சத்தமா?
8: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சல.
7: ஆமா,
8: அதான். சரி, ஏதோ பஞ்சாயத்தாட் இருக்குது, குதிரை வண்டி ரெடி பண்ணிட்டாங்க, கிளம்பலாம்னு நினைச்சா அண்ணன் மியூசிக் போட்டிருக்காரு.
7: ஏன் சாமி, இன்னைக்குதான் தம்பி வரல? இல்ல, நீ எங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் போற? வெளியில நாள் மாடு வாங்கி வச்சிருக்கேன்ல.
8: அப்பதாய், தம்பி வரலன்னா பஞ்சாயத்துக்கு போக கூடாதா?
7: பேசாம
8: நீ வாட்டுல போற போக்குல கொறுத்து விட்டு போயிரு. அதனால உன்னை மட்டும் தான் சொன்னேன்.
7: இல்ல, வந்தவங்க கும்மு கும்முனாங்கன்னா நல்லா
8: இருக்கும். எவ்வளவு சந்தோஷம் அப்பாவுக்கு.
7: சரி, வேற சொல்லிடுவோம், அனுப்பி விடுங்க.
8: எனக்கு யாருக்கும் பேசுறீங்க?
9: வணக்கம்.
8: வணக்கம்
7: சாமியோ.
9: கரூர்ல இருந்து பானு பேசுறீங்க.
7: பானு
8: அம்மனே,
9: சொல்லுங்க.
8: மதியம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்க?
7: என்ன பண்றது?
8: அம்மனே, என்ன பண்ணிக்கிட்டு
9: இருக்கறீங்க?
8: டைலரிங்.
7: சே, நம்ம கேள்வியே கேட்றோம் இதுக்கு மேல.
8: ஆமா, ஒண்ணு முடியாது போல இருக்குது.
7: சரி, பச்சை கலர்ல கதவு இருக்குங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறோம், அழகா இருக்கும். வெள்ளை கலர்ல சுவர் இருக்கும், அதுல வந்து முத்து பதிச்சிருப்பாங்க. அது என்ன? அது
8: என்ன பார்த்தா
7: லெந்த போகுதா? போகணும்ல.
8: போவோம், போய்தான் பாப்போம்.
9: குறிப்பு ஏதாவது கொடுங்க.
7: குறிப்பு? ஏங்க, விடுகதையே ஒரு குறிப்பு தான். அதுல
8: விளக்கம், சிறு குறிப்பு வரைகின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம்.
7: எம்புட்டு பெரிய கேள்வியா நான் கேட்டிருக்கிறேன்?
9: இன்னொரு
7: முறை சொல்லவா? சரி, பச்சை கலர்ல கதவு இருக்குங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே அழகா இருக்கும். வெள்ள

0: கடல்ல சுவர் இருக்கும், அதுல மேல வந்து முத்து பதிச்சிருப்பாங்க.
1: இது கட்டடமா?
0: பானு, கேள்வி கேக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேசல, நீ எங்க பேச போறீங்க?
1: கேட்டோம்னா எங்க பேச போறாங்க? சரி போயிட்டு வாங்க. அந்த மியூசிக் ஏத்துங்க,
0: ஏத்துங்க, ஏத்துங்க, அப்பதானே எங்களுக்கு தெரியும்.
1: வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. மறுபடியும் கரூரா?
2: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறதுங்க.
0: பேசுங்க.
2: நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், நம்ம பெரிய நாட்டாமி ஐயாவுக்கும், உடன் இருக்கும் அப்பத்தாவுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: ஐயா
0: வணக்கம். கோ
2: நாட்டாமி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்ங்க. ஆனா என்ன நீங்க பேசுறது நாம் பேசுறதெல்லாம் மூணு மூணு தடவை திருப்பி பின்னாடியே கேக்குதுங்க.
0: அப்பதான் பாரின் போயிட்டு இப்ப தாங்க வந்துருக்குது.
2: கோபப்படாதீங்க,
1: அப்புறமா நம்ம பஞ்சாயத்து டீல் பண்ணிக்குவோம். 5 மணிக்கு மேல
2: குறிப்பு கொடுத்துடலாங்களா
1: ஐயா? 5 மணிக்கு மேல குறிப்பு கொடுத்துக்குவோம். இப்ப விடுகதை கேப்போம். இப்ப
0: பச்சை கலர்ல கதவு இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், வெள்ளை கலர்ல சுவர் இருக்கும், மேல வந்து முத்து பதிச்சிருக்கும், அது என்ன? அது
2: உயிர் உள்ளதுங்களா உயிர் இல்லாததுங்களா?
1: உயிர் உள்ளது ஆனா இல்லாதது.
0: அடடா, என்ன ஒரு பதில்!
1: ஆமா,
2: பலாப்பழம்
1: என்பது தவறான பதில்.
0: ஆமாங்க.
2: சரி,
0: இதுவே குறிப்பு தான், அடுத்தவங்க வந்து பதில்
1: சொல்லிடுவாங்க. நீங்க அடுத்த ஆளுக்கு குறிப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க, அடுத்து வந்து சொல்லுவாங்க. ஏனுங்க, யாருக்கு பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டத்தில இருந்து பிரியா பேசுறேன்.
0: பிரியா,
1: என்ன வர்றவங்க எல்லாமே இன்னைக்கு இப்படி வர்றாங்க?
0: என்னாச்சு பிரியா, என்ன பண்றீங்க?
3: வீட்டுல இருக்கோம்.
0: சும்மாதான் வீட்ல இருக்காங்களாம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
3: 12th படிச்சிருக்கீங்க.
1: அடுத்து காலேஜ் போவீங்களா?
3: காலேஜ் போலீங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க.
1: ஆடடடா, சரிங்க.
3: அக்காவும் அண்ணா நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கறோம்ங்க. ஒரு விடுகது கேட்டோம்ங்களா? என்னங்க?
0: பாட்டு போட முடியாது. அப்புறம் பச்சை கலர்ல கதவு இருக்குங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், வெள்ளை கலர்ல சுவர் இருக்கும், மேல முத்து பதிச்சிருக்கும், அது என்ன? அது மூணு பேர்த்துக்கு மூணு குழு கொடுத்தா
1: சாப்பிடுற பொருள்
0: தான். நல்லா சாப்பிட பொருள்
1: தான்.
0: முத்து வந்து
1: அதிகமா சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிச்சுக்கு, ஜல்தோஷம் பிடிச்சுக்கு. திராட்சையா?
0: இல்லீங்க.
1: அதில் எங்கெங்க செவர் இருக்குது, முத்து பாச்சு இருக்குது, போங்க நீங்க.
0: சரி, வேற யாராவது கூப்பிட்டுருவோமா?
1: ஆ சரி,
3: வேற ஏதாவது குழு கொடுங்கக்கா.
0: முத்து வந்து ஒரு வெள்ளை கலர்ல இருக்காதுங்க, அப்படி வச்சுக்கோங்களே.
1: இருக்காதுங்கிறதுக்கு ஒரு பதிலா குறிப்பா?
0: ஆமா,
3: இது வெள்ளை கலர்ல இருக்காதுங்களா?
0: இருக்காது, இருக்காதுங்க.
3: அது சாப்பிட ஐட்டம்க்கா?
1: அதேதாங்க, அதேதாங்க.
0: ஆமாங்க, ஆமாங்க.
4: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி.

0: வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி.

0: சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
5: என்ன பார்த்தா நேரம் நேரம் கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன வாங்கிட்டு வந்தா என்ன ஏதுன்னு ஒன்னு சொல்லவே மாட்டேங்கிறீ. என்ன சஸ்பென்ஸ்
6: எல்லாம் சொன்னோம்னா சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிரும்.
5: உடஞ்சு போற மாதிரியே வாங்கிட்டு
6: வந்த? அப்படி இல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் கொடுத்தா வந்து உறவு கெட்டு போயிரும் சொன்னாங்களா?
5: அப்பத்தை அது மத்தவங்களுக்கு, அப்பத்தா வேறனு கேட்டா
6: அதெல்லாம் எதுக்கு சாமி? இந்த கிடக்குது, பக்கத்துல போனாக்க யாரு கிடைக்கும், அங்கிட்டு போனா ஏரோப்ளேன் கிடைக்கும். அதனால அங்கிருந்து நான் தூக்கிட்டு வந்தேன்னா லக்கேஜ்
5: அங்க அந்த நாட்டுல ஓட்டுற காருக்கு இங்க ஓட்டுற காருக்கு வித்தியாசம் இருக்குதல்லோ.
6: அதெல்லாம்
5: பெருமையா போய் சொல்லுவேன் இல்ல, எங்க அப்பத்தை பாருன்ல இருந்து கார் வாங்கிட்டு வந்து குடிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
6: அதான் திருப்பியும் சொல்றேன் சாமி, அது ஓட்ட தெரியும்னு நீ டயர் எல்லாம் ஓடிட்டு தெரியற.
5: ஐயோ அப்பத்தா, சரி எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கா, கார் நான் டிரைவர் ஓட்டு ஓட்டுற. உனக்கு என்ன
6: டிரைவர் போட்டு ஓட்டினா காசு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ஏன் சுருக்கு பையில இருந்தாலும் கையை வைப்ப நீ?
5: பேசுறீங்க
6: உங்களுக்கு வந்து சப்பட்ட கல்லு சுத்தி, சப்பட்ட கல்ல சுத்தி 5 அவரக்காய், அது என்னன்றத உங்க கேள்வி.
5: அவரக்காய் என்ன பண்ணுவோம், ஊர்காய் போடுவோம்.
6: சப்பட்ட கல்ல சுத்தி 5 அவரக்காய்.
5: திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா
6: சாமலா வேற யாராவது கூப்பிட்டுருவாங்க. நன்றிங்க,
5: கூப்பிடப்பா.
6: வாங்க, வணக்கம். கோ
7: வணக்கம்.
5: வாங்கிட்டு

0: அஞ்சு மணிக்கு முடிவு பண்ணி இறங்கிடலாம்ங்க. இந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்க.
1: கண்டிப்பா இறங்கிடலாம் நாட்டம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
2: சப்பட்ட கல்ல சுத்தி அஞ்சு அவரக்காய்,
1: ஏதோ ஒரு குழு கூட்டுங்க. சப்பட்ட கல்ல சுத்தி அஞ்சு அவரக்காய்ங்களா?
0: ஆமாங்க,
2: ரொம்ப ஈஸியானது.
0: ஆமா, பதில் நம்ம
1: கிட்ட.
0: அச்சேத்து சொல்லணும்ங்க.
1: கஞ்சி வரல் இருக்கு, அதான் உள்ள கை.
0: அது அச்சேத்து சொல்லணும்.
3: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: அப்பத்தா.
1: என்ன சாமி?
0: அதாவது அப்பத்தா, ஒன்று நம்மளா நிறையா வச்சிருக்கிற காசையெல்லாம் எடுத்து செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கணும்.
1: சரி,
0: அப்படி இல்லையா பேர பிள்ளைகளுக்கு மகனுக்கு மகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்.
1: சரி,
0: சும்மாவே பணத்தை வச்சிருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
1: யார் அந்த பெரியவங்க?
0: பெரியவங்கன்னா பெரியவங்க கதையா, பேர்ல சொல்லக்கூடாது, மரியாதையா இருக்காதா?
1: இல்லையா, அப்படி எல்லாம் இல்ல. இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா இப்ப ஏன் நீ அப்படி டர்ன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீனா? பூச்சருக்கு என்ன பண்றது?
0: பூச்சரா?
1: ஆமா, அப்படிதான் சொல்லிட்டாங்க வெளிநாட்டுல.
0: அது ஃபியூச்சர் பார்த்தா.
1: சரி சாமி, எனக்கு வரல, அது பூச்சர்னு அங்க சொன்னாங்க.
0: அதெல்லாம் இருக்குது, இப்பவே பூரா காசு எடுத்து செலவான சொல்லல. நான் இந்த தென்னந்தோப்புல இருந்து வருது, மாசமான 40 நாள் ஆனா ஒரு வெட்டு போடுறோம்,
1: கேழனி
0: வெட்டுறோம், தேங்காய் வெட்டுறோம், அந்த வருமானம் எல்லாம் வருது. அதையெல்லாம் கொண்டுட்டு போய்,
1: அதெல்லாம் கொண்டு போய்
0: பாரின் போயிட்டு வரேன்னு போய் அங்க இருக்கிற பேங்க்ல போட்டு வச்சுட்டு வந்துட்டேன்.
1: இருக்கட்டே, எனக்கு அப்புறம்
0: அது அப்புறம் பாத்துக்குவோம். இப்ப என்ன நிலவரம்?
1: எங்க
0: தாத்தா சம்பாரிச்சிருக்காரு இல்லையா?
1: உங்க தாத்தா இப்படிதான் நீ கேட்டுட்டே இருந்தாரு, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா?
0: அப்பத்தா, நான் போயிட்டு வரும்போது நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு வரலான் இருக்கேன்.
1: நீங்க சம்பாதிக்கிறத பத்தி எனக்கு தெரியாதா சாமி? இந்த அங்கிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, என்ன பண்ண ஞாபகம் இருக்குதா? இல்ல
0: யார பார்த்தா, 18 பட்டிக்கு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற பிடிச்சி போய் நீ மெக்கானிக் ஷாப்ல வேலைக்கு விட்டுனா எப்படியா பார்த்தா?
1: அட்லி அப்படியாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரும்னு பார்த்தா, அங்கேயும் போய் வம்பிழுத்துட்டு நான் ஆட்டாமையாக்கும் நான் ஆட்டாமையாக்குன்னு சொல்லிட்டு
0: இருந்தீங்கன்னா கைய கட்டி வேலை செய்ய முடியாது. நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணுமாக்கு.
1: இப்படியே சொல்லிட்டு திரிசாமி, அடுத்த வாரம் வந்து உனைய பாத்துக்கிறேன்.
0: சரி அப்பதான்.

0: இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவு பெறுகிறது விடுகதை வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி. கணினியில் கைவண்ணம் சிக்கந்தர் ராஜா. இனி இடைக்கால இன்னிசை பாடல்களோடு இசை உலாவர காத்திருக்கிறது சித்திரச்சவானம். முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: பண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில சேர

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேகா நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை மயங்கும் இனிய நேரம், செவ்வானம் செங்கதிர்களை தூவும் இனிய பொழுது, சிவந்தவானில் வட்டமிட மாலை நேரத்தை இனிமையாக்க கோடை பண்பலையின் 1.5 இப்பொழுது வருகிறது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடல எண்ணெய்.
8: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
9: We are ready.
10: We are ready.
11: We are ready.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We

0: பந்தாடும் பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம் கொண்டாட கிளம்பி தயாரா வந்துட்டோம். அதே தானே வந்தாச்சு எல்லாரும்?
1: ஆமாண்ணே ஆமாண்ணே
2: வந்தாச்சுனே.
0: என்ன
2: இன்னைக்கு என்னமோ ஹரியோட கைகாலம் ஒரே ஆட்டமா இருக்கு, என்னன்னு தெரியல.
1: அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க மெஸ்ஸியோட பிறந்த நாள்ல அதுதான் கால் சும்மா ஆட்டிட்டே இருக்கேன்.
0: கரெக்ட் தான், பந்து வேணுமே, அதைத்தான் கேட்க வந்தேன். பந்து இல்லாம வெறும் காலில்

0: கால்பந்து ஆட்டம் விளாட்னால இன்றைக்கி தாயா நான் பார்க்குறேன், இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். சரி, நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்போம். நேற்று நடந்த போட்டிகளை பற்றி ஆரம்பித்து விமர்சித்து பேசிடலாமா?
1: பேசிடலாமே.
2: அப்புறமே முதல் போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுக்கும் உஸ்பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சு. ரெண்டாவது போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுக்கும் ககானாக்கும் நடந்துச்சு. மூணாவது போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனாமாக்கும் குரோசியாக்கும் நடந்துச்சு. நாலாவது போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியாவுக்கும் கோங்கோக்கும் நடந்துச்சு. இப்போ ரிசல்ட் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாமே. நேற்று நடந்த போர்ச்சுகலுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் போட்டி உலகமே எதிர்பார்த்த ஒரு போட்டி. ஏன்னா ரொனால்டோ விளாண்டாரு. ரொனால்டோவுக்கு ஆல்ரெடி போன மேட்ச்சில் கோல் எதுவும் போடலை. ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர் இப்படி தான் விளாடுவாரா, 41 வயசு ஆகிடுச்சு, அவர் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு பல விமர்சனங்கள். அதெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி நேற்று போட்டார்பானுங்க ரெண்டு கோலு. அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. பார்த்தியா நீ? பார்த்தியா?
2: நீ பார்த்தனே. 6வது நிமிஷத்தில் ஒரு கோலும் 39வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தாரு.
1: அதே தான்
0: சொல்லியாச்சு. அது அதில் ஒரு சிறப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா. 6வது நிமிஷத்தில் அடித்த மொதல் கோல். மொதல் போட்டி போர்ச்சுகலுக்கும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோக்கும் விளையாண்டப்ப அதே மாதிரி பாஸு, அதே மாதிரி கோல் கீப்பருக்கு லெஃப்டில் கிடச்ச ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுவார். அந்த மிஸ் பண்ண சான்ஸை பார்த்துட்டு தான் எல்லோரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ 41 வயசில் இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு போப்பா வீட்டை பார்த்தா அப்படின்னு. ஆனால் நேற்று அதே மாதிரி அதே இடத்துல அதே ஸ்டைலில் பால் கிடச்சிது, நறுக்குன்னு அடித்தார் லெஃப்ட்டில் கோல் கீப்பருக்கு. அப்படி பாட்டம் கார்னரில் பயங்கர வேகத்தில் பால் புயலாக போச்சு. அந்த கிரவுண்டே ஸ்டேடியமே அலறிடுச்சு. அந்த மாதிரியான கோல் அது பார்த்து ரசிச்சிருப்போம். ரெண்டாவது ஒரு ஃப்ரீ கிக் நடந்துச்சு பார்த்தீங்களா
2: சார்? பார்த்தேன் சார். ஆனால் அது வந்து வெளியே போயிருச்சுனே பார்த்தா.
0: ஆமாம், வெளியே போயிருச்சா. அதுக்கப்புறம் நூனோ மெண்டேஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. 17வது நிமிஷத்தில் ஒரு கோல் கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்களா.
2: மெண்டஸ் வந்து அடிச்சிருப்பார் அந்த கோலை 17வது நிமிஷத்தில்.
0: அதே தான், அதுவும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு ஐடியா ரெடி பண்ணி வச்சிருப்பார். அங்கே இருக்கிற உஸ்பெகிஸ்தான் டீம் மொத்தமும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் அடிக்க போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டாவது கோலுக்கு நூனோ மெண்டேஸ் அவர் வேகமாக வந்து உள்ள அருமையாக லெஃப்ட் ஃபுட்டில் கோல் கீப்பருக்கு ரைட்டில் ஒரு டாப் கார்னரில் ஏற்றி கோலை போட்டு கிரவுண்டையே மிரட்டி விட்டார். அந்த மாதிரியான கோல். அடுத்து
2: மூணாவது கோல் பார்த்தீங்கன்னா நெமோண்டவர் அப்படின்றவர் 60வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். அந்த மேட்ச் பார்த்தீங்களாண்ணே?
0: அதே தான் பார்த்தேன். அந்த கோலையும் நான் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. மூணாவது கோல் வந்து 39வது நிமிஷத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடிச்சிருப்பார். அது யாரோட அடிச்சிருப்பானா, ஒரு ப்ரூனோ ஃபெர்னாண்டேஸோட அசிஸ்ட்டில். அது அழகாக ஒரு 2-3 பாஸில் ரிசீவ் பண்ணி கோலை கன்வெர்ட் பண்ணேன்.
1: அந்த கோல் முடிஞ்சதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தானுக்கு ஒரு ஆக்ரோஷம். அவங்களும் கோல் பாலை கொண்டு போனாங்க, பக்கத்தில் கோல் போஸ்ட் பக்கத்தில் போயிடுச்சு, எல்லாரும் கோல் போயிடும்னே நினச்சாங்க. என்ன நினச்சாங்க தெரியல, இந்த ரெஃப்ரி விசிலை ஊதி ஃபவுலுன்ட்டாரு. அட்லீஸ்ட் கோலுக்குள்ளே போன பிறகு ஃபவுலுன்னு அனுபவிச்சிருந்தா கூட நம்ம அந்த விஏஆர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது கோலா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கோல் போஸ்ட் பக்கத்தில் போன அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் அறிவிக்கவும், எனக்கு மட்டும் இல்லை உஸ்பெகிஸ்தான் வீரர்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா நடுநிலை ஃபுட்பால் ரசிகர்களுக்குமே ஒரு சங்கடம் தான். ஏன்னா ஒரு சின்ன நாடு ஒரு ஜாம்பவனை எடுத்து ஆடுது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம்ப்பா.
2: நானும் அதை பார்த்தேனே. அது போஸ்ட்டுக்கிட்ட போனோடனே அவர் கோல் அடிக்க ட்ரை பண்ணார், உள்ளேயும் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அது ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கோலை.
0: என்ன பண்ணுறது, ஆஃப் சைடு ஆயிடுச்சு. ஆக மொத்தம் அந்த போட்டியில் போர்ச்சுகல் 87வது நிமிஷத்தில் 5வது கோலை போட்டு ரஃபேல் லியோ அவர் போட்டார். மொத்தம் அந்த ஸ்டேடியமே போர்ச்சுகல் வெற்றி பெற்றதை ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டமாக கொண்டாடிட்டாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்ததும் அதான், மொதல் போட்டி ட்ராக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டைலாக பவுன்ஸ் பேக் பண்ண முடியும்னா இந்த டீமால் தாங்க பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். இப்படி மீண்டு வர முடியும்னா போர்ச்சுகலால் தான் முடியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோவால் தான் முடியும்னு.
1: மேட்ச் முடிச்சப்பனே அவர் வந்து 10வது கோல் இது அவருக்கு, அவரோட கண்ட்ரிக்கு, அவரோட கண்ட்ரிலேயே அதிக கோல், அதாவது வேர்ல்டு கப் சீரீஸில் அதிகமாக கோலுக்கு போட்டவர் ரொனால்டோன்ற பட்டத்தை அவர் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு. முடிச்சுட்டு மேட்சை விட்டு வெளியே போகும்போது அப்படி அந்த ஸ்க்ரீனை பார்த்து டிவி மீடியாவை பார்த்து ஐ எம் பேக் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் நம்மளுக்கு மட்டும் இல்லை அந்த ஸ்டேஜில் பார்த்துருக்கணுங்க. ஐ எம் பேக் அப்படின்னு போனார் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
0: நிஜந்தான் அது பயங்கர வைரலாகவும் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 10வது கோல் அவர் யாரை முந்திருக்காருன்னா யூசிபியா அப்படின்ற போர்ச்சுகல் வீரரோட கோல் கணக்கை முந்தி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதிகமாக வச்சுருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வரலாறும் என்ன அந்த போட்டியில் நடந்ததுன்னா, ஃபீஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் 6 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த முதல் கால்பந்தாட்ட வீரர் அப்படின்ற வரலாற்றையும் பதிவு செஞ்சிருக்காரு கிறிஸ்டியானோ.
1: 2006 ஆரம்பித்து 2006, 2010, 14, 18, 22, இப்போ நடந்த 26லேயும் கோல் அடிச்சிட்டாரு.
0: அதே தான்,
1: 41 வயசு, நம்பவே முடியலை.
0: நிஜம் நிஜம் அதே தான், அருமையான ஆட்டம். ரெண்டாவது ஆட்டம் பேசிடலாமா, இங்கிலாந்து வெர்சஸ் கானா.
2: ஆனால் கண்டிப்பாக பேசலாம்.

0: பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து முதல் கோல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் அது அவங்க அடிக்க முடியல. நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் எதுவுமே அடிக்க முடியல. கானாவும் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடச்சிச்சு, ஆனால் அவங்களோட கீப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கர வலிமையாக இருந்ததுனால அவங்களால கோல் அடிக்க முடியல அப்படின்ட்டு நடுநிலைமையில் நின்றுச்சு போட்டி.
1: கரெக்டாக அந்த கானா கோல் கீப்பர் பேர் வந்து பெஞ்சமின் ஆசாரே, அவர் தான் அந்த போட்டியவே திருப்பிட்டார் அப்படின்ற பேச்சே இருக்குது. இந்த போட்டியில் ஒரு வரலாறு நடந்துச்சு கவனிச்சிங்களா, என்னென்னா இங்கிலாந்து வந்து 79% பந்து அவங்க கைவசமே வச்சுருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் கைவசம் வச்சுருந்த நீ
2: ஒரு கோல் கூட போட முடியலன்றதை நினைக்கும் போது
1: வேதனையாக தான் இருக்கும். கால்வசத்தில் ஒரு கோல் போட்டிருக்கக்கூடாதா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மோசமான உலக சாதனைக்கு பதிவு ஆயிடுச்சு. 79% பந்த கைவசம் வச்சுருந்தோம், கால்வசம் வச்சுருந்தோம், கோல் பதிவு செய்யாத அணின்ற வரலாறு மோசமாக போயிருச்சு.
2: மோசமான வரலாற்றை பறிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரோசியா கூட நடந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து நல்லா ஒரு பிரமாதமாக விளாண்டாங்க. அதே ஃபோர்ஸோடு வந்து கானாவை ஒரு காட்டு காட்டியெல்லாம் தான் வந்தாங்க. ஆனால் கானா வீரர்கள் ஒரே முடிவில் தான் இருந்தாங்க, நாங்களும் கோல் போட மாட்டோம், உங்களையும் கோல் போட விட மாட்டோம், நீ முடிஞ்சதை பார்த்துக்க, நீ உலக சாம்பியனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் எனக்கு என்ன, வா பார்த்தலாம் நின்னாங்க. அவங்களோட டிஃபென்ஸை தாண்டி இங்கிலாந்தால் எதுவுமே பண்ண முடியலை.
0: ஆனால் இன்னொன்று பார்த்தீங்களானே, கானாவில் ஒரு பெனால்ட்டி பாக்ஸுக்கு வந்து ஒரு ஃபவுல் வந்துச்சு, ஆனால் நடுவர் வந்து தராமல் விட்டார். எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஆனால் யாருக்கும் தரலை. கடைசியில் அது கோலுக்கான வாய்ப்பும் கிடைக்கல, கோல் யாரும் அடிக்காமல் போயிட்டாங்க.
2: இதில் ஒரு நட்சத்திர வீட்டு ஆட்டக்காரரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா கானாவோட டிஃபெண்டர் கிடியான் மென்சே 9 முயற்சியை தனியால் நின்று தடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு ஜாம்பவான் அணிக்கு எதிராக நடந்திருக்கு. இதெல்லாம் பேசாட்டி தெய்வ குத்தம் ஆயிரும், இதை சொல்லி தான் ஆகணும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக. அதே மாதிரி இங்கிலாண்டோட சிறப்பு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிறப்புன்னு சொல்லலாம், 19 அடித்து முயற்சி பண்ணியிருந்தாலும் 3 தான் இலக்கை நோக்கி போச்சு. ஆனால் 19 நீங்கள் சொன்ன மாதிரி 9 தடுத்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்றதான் அவங்களோட
2: நிலையாளர் தடுத்துருக்காரு. அதுதான் அதில் சொல்ல வேண்டிய விஷயமே.
1: இந்த போட்டியோட சிறப்பை பேசியாச்சு. 3வது நடந்த போட்டி பனாமா வெர்சஸ் குரோயேஷியா. குரோயேஷியா 1 பனாமா எந்த கோலும் அடிக்கலை. குரோயேஷியா 1 போட்டு போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க. அதை பற்றி பேசிடலாமா?
0: கண்டிப்பாக பேசிடலானே. இப்போ குரோஷியாவில் பார்த்தீங்கன்னா முதல் கோல் யார் அடிச்சிருக்காங்கன்னா புடிமர் அப்படின்றவர் 54வது நிமிஷத்தில் 1 அடிச்சிருக்காரு. 2வது கோலுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் இருந்தாலும் அதால் அடிக்க முடியல. ஏன்னா அவங்களோட கீப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க.
2: இல்லை பார்த்தீங்கன்னா அண்டே புடிமர் வந்து செகண்ட் ஹாஃபில் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தார். உள்ளே வந்து 4வது நிமிஷத்தில் கோலை பதிவு செஞ்சுருக்காரு. இவரை ஃபஸ்ட்டியான இப்படி தான் ஒரு 4-5 கோல் சேர்த்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், ஆனால் அவர் கோல் போட்டப்போ ஒரு பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜோசிப் ஸ்டானிசிக்ன்றவர் தான் அந்த பாஸ் அவருக்கு ஒரு கிராஸ் கொடுப்பார். எக்ஸாக்டாக அந்த கிராஸ் அவருக்கு துல்லியமாக வரும், அதை பர்ஃபெக்டாக பயன்படுத்தி கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கோலை போட்டு ஆண்டே புதிமர் அவரோட கோலை பதிவு செஞ்சு கொலம்பியாவை அக்ரோவேசியாவை ஜெயிக்க வச்சிட்டார். அதே தான்
2: இதோட பனாமாவோட உலகக்கோப்பை கனவு முடிஞ்சிருச்சு. அவங்க தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரோசியாவோட கேப்டன் லூக்கா மேட்ரிச் அப்படின்றவர் வந்து தனது அணிக்காக 200வது ஆட்டத்தில் இன்றைக்கி பங்கேற்றிருக்காரு. இது வந்து 200 ஆட்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது வரைக்கும் உல கால்பந்தாட்ட வரலாற்றிலேயே மொத்தமே 3 தான் இந்த சாதனை வச்சுருந்தாங்க. இவர் 4வதாக அந்த லிஸ்ட்டில் சேர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த 3 யாருன்னா, போர்ச்சுக்கலோட ரொனால்டோ 230 மேட்சும், படார் அல் முடாஸ்கே அப்படின்ற குவைத் வீரர் வந்து 202 மேட்சும், நட்சத்திர ஆட்டக்காரர் மெஸ்ஸி வந்து 201 மேட்சும் அவங்கவுங்க டீமுக்காக விளாண்டுருக்காங்க. இவர் அந்த லிஸ்ட்டில் 200வது மேட்ச் ஆடி 4வது இடத்துல இருக்கார்.
1: லூக்கா மோட்ரிச் அருமையான ஆட்டக்காரர், ஒரு மிட்ஃபீல்டர், சூப்பரான ஆள். சரி, 4வது போட்டி கொலம்பியா வெர்சஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த போட்டி பற்றி பேசிடலாமா?
0: கண்டிப்பாக பேசிடலானே. இப்போ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா முதல் கோல் யார் அடிச்சிருக்காங்கன்னா முனியோஸ் அப்படின்றவர் 76வது நிமிஷத்தில் வந்து 1 பதிவு செஞ்சுருக்காரு. அது அதே பார்த்தீங்கன்னா கோங்கோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 அவங்களால அடிக்க முடியல, ஏன்னா போட்டி அவ்வளோ ரொம்ப கடுமையாக இருந்துச்சு.
1: அதே தான், அந்த போட்டி கடுமையாக இருந்ததுக்கு ஒரு காரணமும் என்னென்னா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அவங்களோட கோல் கீப்பர் லியோனல் இம்பாசே அப்படின்னு அவர் பேர், அவர் ரொம்ப சிறப்பாக ஆடினார். குறிப்பாக கொலம்பியாவோட லூயிஸ் டியாஸ் அவர் வந்து 2 ஷாட், அருமையான ஷாட் ரெண்டுமே, அந்த 2 தடுக்கவே முடியாதுன்னு நினச்ச நேரத்தில் லியோனல் இம்பாசி அவரோட திறமையை காமிச்சு அந்த 2 தடுத்தார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே லூயிஸ் டியாஸ் வந்து கொலம்பியா வீரர், 2 அடித்தது வந்து 1 ஃபவுலும் 1 ஆஃப் சைடும் ஆயினதுனால அந்த 2 கவுண்ட் ஆகலை. அது மட்டும் கவுண்ட் ஆகிட்டு தான் கொலம்பியா வந்து 3-0 டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவை பந்தாடிப்பாங்க. ஆனால் அவங்களோட கோல் கீப்பர் லியோனல் இம்பாசியோட வேலை
2: தடுப்பாட்டி மொத்தம் 8 சேவ் பண்ணியிருக்காரு, 8 முயற்சிகளை தடுத்திருக்காரு. இதில் 5 முயற்சிகள் வெறும் முதல் ஆட்டம் தொடங்கிய முதல் 20 நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கொலம்பியா ஆல்ரெடி போர்ச்சுக்கல்ல ஜெயிச்சு ஒரு பலமான அணின்றதை நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை அடுத்த

0: ஆஃப் 32ன்ற அடுத்த ஸ்டேஜுக்கு ஆல்ரெடி முன்னேறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்காங்க, ஜெயிச்சு 6 பாயிண்டோட முதல் இடத்துல இருக்காங்க. போர்ச்சுக்கல்ன்ற ஒரு பலமான அணியை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி அந்த பிரிவில் இவங்க தான் இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.
1: அதே தான் அடுத்த போட்டி அவங்களுக்கு யாரோட தெரியுமா? கொலம்பியா வர்சஸ் போர்ச்சுகல் தான். அதுக்காக ரசிகர் கூட்டமே ஆவலாக காத்திருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு, நம்மளும் காத்திருப்போம். இந்த கொலம்பியா வர்சஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ மேட்ச்சில் ஒரு பெரிய விஷயம் சுவாரஸ்யமாக நடந்ததுன்னா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அந்த ஃபுட்பால் அணியோட சப்போர்ட்டர்ஸ், அதை ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ஸுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ எப்படி இங்கிலீஷ் கிரிக்கெட் டீம் விளையாட வந்தால் பேமி ஆர்மி அப்படி சொல்கிறோம், பிரிட்டிஷ் ஆர்மி, அதாவது பிரிட்டிஷ் கிரிக்கெட்டை சொல்லி பேமி ஆர்மின்னு சொல்லி வருவாங்க. அதே மாதிரி இங்கே இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் பேர் லுமும்பா வியா. இவங்க வந்து முதல் போட்டி பார்க்க முடியல, இந்த போட்டி தான் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தோட சிறப்பு என்னென்னா, போட்டி நடக்கும்போது ஒருத்தரும் அசைய மாட்டாங்களாம், அசையாமல் அப்படியே உன்னிப்பாக போட்டியை கவனிச்சிட்டு இருப்பாங்களாம். முதல் போட்டி வந்து கட்டுப்பாட்டின் காரணமாக வர முடியலை, இப்போ ரெண்டாவது போட்டிக்கு வந்திருக்காங்க. எபோலா காரணத்தினால மொதல் போட்டி பங்கேற்க முடியலை, இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி.
0: த லிவிங் ஸ்டாச்சு,
1: அதே தான், அவங்களே தான், இந்த லுமாம்போ வியா அது உங்கள் பேர், வாழும் சிலைகள் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி சிறப்போடு இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் நடந்துகிட்ருக்கு. பல சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் சாயந்தரம் இதே மாதிரி 5:10 வந்து பேசி அமர்களை படுத்திட்டு போயிடலாம். இப்போ அப்படியே கிளம்புவோமா?
2: கிளம்புவோம். அந்த கேக்கு,
1: கேக்கு பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக வேணும். அதானே?
2: அதே தானே.
1: சரி, கொண்டாடிடுவோம். போய் இப்போ கிளம்புனாத்தான் கேக்கு சாப்பிட முடியும். கிளம்புவோமா?
2: ஆ, கிளம்புவோனே.
0: கிளம்புவோமே.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
1: நேரம் மாலை 5:25. காற்றோடு இசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் உருப்படி 5 சித்திர செவ்வானம். விழியாலே பேசிக் கொள்கிறது உன் வெளி பார்வை, ஓர் ஆயிரம் அர்த்தங்களை சொல்கிறது.
2: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:31. எழுந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம் நேர்களை. இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று சிவகங்கை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இரு விழிகளும் காதலை பரிமாறிக் கொள்கிறது. பார்த்த பார்வையாலே எண்ணற்ற எண்ணங்களோடு இரு விழிகளால் ஆசையை அரங்கேற்றுகிறது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். வெளிகளாலே என் மனதை கொள்ளை கொண்டாய், அத்தனையும் புரிய வைத்து விட்டது உன் இருவெளி பார்வை.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 10, காட்டாற்று வெள்ளம் தொடர்ச்சி. ஒற்றர் தலைவன் தனக்கு தந்த குதிரை மேல் ஏறி விக்ரமன் உறையூரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். போகும் வழியில் அவனது மனம் என்ன அலைகளால் அல்லோல கல்லோலப்பட்டது. இனி ஒற்றர் தலைவன் கூறியபடியே குதிரை தானாகவே சரியான உறையூர் பாதையில் போய்க் கொண்டிருந்தது அவனுக்கு மிகுந்த வியப்புடன் மகிழ்ச்சியும் அளித்தது. இதனால் ஒற்றர் தலைவனிடம் அவனுடைய நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமாயின. அவன் கண்டிப்பாய் சொல்லியிருப்பதை நினைத்து இரவிலே பிரயாணம் செய்யக்கூடாதென்றும் இருட்டுகிற சமயத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்து சத்திரத்தில் தங்க வேண்டுமென்றும் எண்ணிக்கொண்டே சென்றான். ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு ஒரு பெரிய தடங்கல் ஏற்பட்டுவிட்டது. திடீரென்று கிழக்கே வானம் கருத்தது. கருமேகங்கள் குமரிக்கொண்டு மேலே வந்தன. குளிர்ந்த காற்று புழுதியை அள்ளி வீசிக்கொண்டு அடித்தது. தூரத்தில் மழை பெய்து தரை நனைந்ததினால் குழம்பிய மனம் பரவி வந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் மழையே வந்துவிட்டது. அற்ப சொற்பமாக வரவில்லை. இடியும் மின்னலுமாய் நாலு புறமும் இருண்டு கொண்டு வந்து சோவென்று சோனா மாரியாக பொழிந்தது. வானம் திடீரென்று பொத்துக்கொண்டு வெகுநாள் தேக்கி வைத்திருந்த ஜலத்தையெல்லாம் தொபதொபென்று பூமியில் கொட்டுவது போல் இருந்தது. சொட்ட நனைந்து குளிரால் நடுங்கிய விக்ரமன் ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஒதுங்கி நின்று பார்த்தான். மழை நிற்கும் வழியாய் இல்லை. நேரமாக ஆக இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்த கனமழையோடு இரவின் அந்தகாரம் சேர்ந்துவிட்டால் கேட்க வேண்டியதே இல்லை. எனவே எப்படியாவது மேலே போக வேண்டியதுதான் என்றும் கிராமம் அல்லது கோவில் ஏதாவது தென்பட்டதும் அங்கே தங்கிவிடலாம் என்றும் எண்ணி விக்ரமன் குதிரையை மேலே செலுத்தினான். சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. பார்க்கும் போது தண்ணீர் முழங்கால் அளவுதான் இருக்கும் என்று தோன்றியது. காட்டாற்றில் மழமழவென்று வெள்ளம் பெருகிவிடுமாதலால் சீக்கிரம் அதை தாண்டிவிடுவதே நல்லது என்று

0: நினைத்து விக்கிரமன் குதிரையை ஆற்றில் இறக்கினான். கொஞ்ச தூரம் போனதும் பிரவாகத்தின் வேகம் அதிகரித்தது. குதிரை வெள்ளத்தின் குறுக்கே போக முடியாமல் நீரோட்டத்துடன் போகத் தொடங்கியது. பிரவாகமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகி கொண்டிருந்தது. முன்னால் போகலாமா, பின்னால் திரும்பி கரையேறி விடலாமா என்று விக்கிரமன் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலேயே குதிரை பிரவாகத்தில் நீந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இனி குதிரைக்கும் ஆபத்து என்று எண்ணமிட்டவனாய் விக்கிரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான். அத்தியாயம் 10. காட்டாற்று வெள்ளம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 11. பழகிய குரல். நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கின்றோம். சித்திரச் செவ்வானம் என் வெளிப்பார்வையில் உனது விழி பாய்ந்தோடுகிறது. வெளிகளால் காத்திருக்கிறதோ என் மனம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: இதுவரை கோடிப்பண்மலை 100.5 இணைந்திருந்தோம் சித்திரச் செவ்வானம். மீண்டும் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு விடைபெறுகிறேன். என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களை.

0: அவசரம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, மற்றவர்களுக்கு ஏற்படுதோ இல்லையேங்க, எனக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த நாளை உற்சாகமாக தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: வேலூர் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

இங்குள்ள மூலவர் சாய்ந்த கோலத்தில் உள்ள சுயமமூர்த்தியாவார். பங்குனி மாதத்தில் சூரியனின் கதிர்கள் இறைவன் மீது விழுகின்றன. இக்கோயிலின் பிரகாரத்தில் உள்ள பனைமரம் இக்கோயிலின் தலவிருட்சமாகும். இது ஒரு வருடத்தில் கருப்பு பழங்களையும் அடுத்த வருடத்தில் வெள்ளி பழங்களையும் தரும் ஒரு விசித்திரமான குணத்தை கொண்டுள்ளது. கருவறைக்கு மேலே உள்ள ருத்ராட்ச கூரையில் இக்கோயிலின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. புகழ்பெற்ற வேத அறிஞரும் சிவபக்தருமான ஸ்ரீ அப்பைய தீட்சிதரின் பிறந்த இடம் என்ற பெருமையும் விரிஞ்சிபுரம் பெற்றுள்ளது. படைப்பு கடவுளான பிரம்மா ஒருமுறை பொய் சொன்னதன் விளைவை அனுபவிக்க நேர்ந்தது. திருவண்ணாமலையில் சிவபெருமானின் தலையை அவரால் உண்மையில் காண முடியாத போதிலும் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை எடுத்து அதுவே இறைவனின் தலையை கண்டதற்கான சான்று என்று கூறினார். சிவபெருமான் பிரம்மாவிற்கு தனது உண்மையான ரூபத்தில் தரிசனம் கொடுக்க விரும்பவில்லை. பிரம்மா சிவசர்மன் என்ற பெயருடைய ஒரு பூசாரிக்கு மகனாக பிறந்தார். அந்த பூசாரி இறந்த பிறகு அவர் தன் தந்தைக்கு பின் இறைவனுக்கு சேவை செய்ய தொடங்கினார். கோவிலில் ஸ்வர்ண கணபதியை வழிபட்ட பிறகு சிவசர்மன் திருமாஞ்சன கலசத்துடன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வந்தார். ஆனால் அவர் ஒரு சிறுவனாக இருந்ததால்

இறைவனின் தலையை தொட முடியவில்லை. கருணையுள்ள இறைவன் அந்த சிறுவனுக்கு உதவ தன் தலையை தாழ்த்தி அவனது சேவையை பாராட்டினார். எனவே இறைவன் ஒருதலை பட்சமாக காணப்படுகிறார். அவர் வாழ்க்கை பாதையில் நமக்கு வழிகாட்டும் ஒரு நிலையான உறவு என்பதாக மார்க்கபந்து ஈஸ்வரர் என்ற பெயரில் அதே வடிவத்தில்

0: முன்னதாக பிரம்மதேவன் திருவண்ணாமலையில் இறைவனின் தலையை கண்டதாக பொய்க் கூறினார். அந்த தவறுக்கு பரிகாரம் தேடும் விதமாக அவர் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டார். பிரம்மதேவன் சிறுவனாக இவ்விடத்திற்கு வந்து பிரம்ம உபதேசம் என்கிற காயத்ரி மகா மந்திர உபதேசம் மற்றும் சீவ தீட்சையுடன் உபநயனம் எனப்படும் பூநூல் சடங்கு பெற்றார். விரிஞ்சிஜன் என்ற சொல் பிரம்மதேவனை குறிக்கிறது. பிரம்மதேவன் இங்கு வழிபட்டதால் இவ்விடம் விரிஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயில் குழந்தை வரம் வேண்டி செய்யப்படும் பிரார்த்தனைக்காக பெயர் பெற்றது. பாலாறு ஆற்றில் முதன்முறை நீராடி பின்னர் பிரம்மா மற்றும் சிம்ம தீர்த்தங்களில் நீராடி தெய்வத்தை சுற்றி வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். மக்கள் சரியான நேரத்தில் திருமணம் நடக்கவும் இக்கோயிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். குடும்பத்தையோ அல்லது தனிநபரையோ பீடித்துள்ள சூனியத்தின் விளைவுகளிலிருந்து விமோச்சனம் பெறவும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு குவிகிறார்கள். இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாக இருப்பது, கோயிலின் உள்ளே தென்புறத்தில் விஜயநகர பேரரசின் மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்ட நேரம் காட்டும் கல்லாகும். அர்த்த சந்திர வடிவில் 1 முதல் 6 வரையும் 6 முதல் 12 வரையும் எண்கள் அந்த கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. மேற்புறம் உள்ள பள்ளத்தின் வழியே ஒரு குச்சியை நீட்டினால் குச்சியின் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அதுதான் அப்போதைய நேரம் என்று அறிந்து கொள்ளலாம். இத்தலத்து இறைவனை வழிபட்டால் நாமும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவோம் என்பது திண்ணம். இன்று வேலூர் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, மற்றவர்களுக்கு ஏற்படுதோ இல்லையேங்க, எனக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த நாளை உற்சாகமாக தொடங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு வேலையை கூட பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சா அவங்களுக்குள்ள அந்த ஒரு உற்சாகம் கரைபிரண்டு ஓடும். இப்படி கூட வைங்களேன், இந்த படகு ஓட்டுறவங்க ஏலே ஏலே ஐலசா அப்படின்னு ஒரு பாடுறதும், இந்த மரத்தை தூக்குறவங்க இது பண்ணுறவங்க ஏய் தூக்கு அப்படி விடாத இந்தா அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிறது தாங்க. அந்த உற்சாகம் மனசுக்குள்ள இருக்கிற போது நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும். நல்ல கவிதையை பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கே. திருவள்ளுவர்கிட்ட சொல்றாரு, உண்மை மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறது. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறார். வாய்மையை காட்டிலும் பெருசா உலகத்துல வாய்மை என்ன? உண்மை தானங்க, வாயிலிருந்து வர்றதானே. உண்மையை காட்டிலும் நல்ல பொருள் உலகத்துல இருக்கா? உண்மையா இருந்துட்டாலே நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேருங்க. உண்மையே நன்மைக்கு வழி அப்படி கூட வச்சுக்கோங்க. எப்படி இதை சொல்ல முடியும்? ஒரு உதாரணம் ஏதாவது சொல்ல வேண்டாமா? சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவுல ஒரு பகுதி பார்த்தேன். ஒரு மேடை பேச்சில் ஒரு மேற்கோள் கதை சொல்றாங்க. ஒரு பெரிய ஜமீன்தாருங்க, ரொம்ப நாள் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர். இந்த வீடுகள்லாம் கட்டுறது, இந்த மர வேலை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். ஒரு முதுமை நெருங்கிடுச்சு அவங்கள்ட்ட, இப்போ ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியா? சரி, ஒன்று செய்யுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் போகிறதுக்குள்ள ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன போகிற நேரத்தில் எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு சரின்றாங்க. அதுக்கான வேலையில் இறங்குறாங்க.

0: அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, போறோம்னு சொன்னா விட வேண்டியதானே, நேரத்துல போட்டு நம்மளை பிடிச்சிக்கிட்டு எதா பார்த்து சொல்றாரு, எப்பா எதையாவது பார்த்து விடுங்கப்பா, இந்தா அது இந்த மரம் போடுவா, அந்த சும்மா இந்த மரத்தை போடு, அது ஒண்ணும் வேணாம், ஐயா இந்த இது இது போதும் இது போதும்ப்பா, இது போதும் விடு. அந்த பக்கம் இன்னொருத்தர், போறது போறோம், ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம பேராது நிலைக்கும், எப்பா இருக்கிறதுலே நல்லதை போடுங்க, அது என்னப்பா தோதகத்தியா தேக்கா, அந்த மரத்தை போடுங்க, ஆ தரைக்கு நம்ம நல்லா இருக்கணுமையா, எல்லாம் பழிக்கு பிரமாதமா இருக்கணும், ரெண்டு பேர் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க, விடைபெற போறாங்க, வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்டு விடைபெற்ற அவங்களை அனுப்பி வைக்கிறப்ப ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டு சாவிய அவங்கள்ட்ட அந்த தட்டுல வச்சு கொடுக்குறாருங்க. இது என்னன்னு கேக்குறாங்க. நீங்க கட்டின வீடுதான், இவ்வளவு நாள என்கிட்ட உழைச்சிங்கல்ல, அதனால அந்த வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப திடுக்கிட்டாருங்க ஒருத்தர், யாரு எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு, இதனால என்ன கிடைக்க போகுது, போறப்போ விடாம நம்மளை போட்டு வேலையை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பொருள் இல்லாம வீட்டை கட்டின அவரு, இந்த வீடு நமக்குன்னு சொல்லி இருந்தா நல்லா கட்டி இருக்கலாமே. இன்னொருத்தர் என்ன நினைச்சாரு, யாரு கட்டின என்ன அது நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையா உழைச்சாரு. அந்த உண்மையா உழைச்சவருக்கு உண்மையிலேயே அந்த வீடு கிடைச்ச உடனே அப்படியே தெய்வத்தை வணங்கி கண் கலங்கி நின்றாருங்க. உண்மையை பேசுவதையும் நன்மைகள் செய்வதையும் நாம் நம்முடைய வழக்கமாக கொண்டால் பெருமை பெறுவது நிச்சயம்ங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
3: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சூரியன் தன் தங்க கதிர்களை மெதுவாக மடித்து வைக்கும் நேரம், வானம் ஆரஞ்சு நிற கவிதை எழுதி பூமிக்கு அனுப்பும் நேரம், பறவைகள் தங்கள் கூடுகளை தேடி சிறகுகளில் கதைகள் சுமந்து பறக்கும் நேரம், இந்த நேரத்தில் பகலின் பரபரப்பு ஓய்ந்து மனம் அமைதியை தேடும் மந்தகாச பொழுதில் இன்னிசை பாடல்களோடு மனம் வீச வருகிறது கதம்பு மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் கேஜேஆர் நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி

0: பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில் டூரிசம் இன்னும் அதிகமாக பெறும். டூரிசம் பெறும்போது இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு பெறும். இந்த வேலை வாய்ப்பு பெறும்போது இந்த பகுதியினுடைய மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
0: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதேபோல் தவேகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவேக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினர்

0: குழுவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: கோடை பண்பலையில் தொடர்கிறது கதம்பு மலர்கள்.

0: சத்தியமா?
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
4: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
5: வணக்கம்.
6: காவேரி பாசன பகுதியில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி இந்த வருட குறுவை பயிரை நிறைய பேர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, மும்முனை மின்சாரம் பெறுவதில் மிகச் சிரமங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நிலத்தடி நீரை நம்பி குறுவை விதைத்து

நட்டவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். காவேரியில் தண்ணி வந்து குறுவை சாகுபடி செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமத்தம் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி நிச்சயமற்றதாக ஆகிவிட்டது. இந்த நிலையில் இந்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி பண்ணுறது? கிடைக்கக்கூடிய மழையை வச்சுக்கிட்டு, மழை நிறைய இடங்களில் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிறுதானிய பயிரை சாகுபடி செய்யலாம். தினையை விதைக்கலாம், சாமை விதைக்கலாம், குதிரைவாளி விதைக்கலாம், வரகு விதைக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியங்களை விதைச்சா அது கிடைக்கிற மழையிலேயே வந்து வளர்ந்து மகசூல் கொடுத்து விடும். அது 100 நாளுக்குள்ளே முடிஞ்சு போகும், 3 மாதம். அதுக்கப்புறம் சம்பாவுக்கு நம்ம போயிடலாம். சம்பாவுக்கும் தண்ணி கிடைக்குமா இல்லையாங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் அந்த பருவத்தில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த அளவு தான் இருக்கும் இந்த ஆண்டு. நாம் நினைக்கிற மாதிரி நிறைய மழையெல்லாம் பெய்யாது. ஏன்னா எல் நீனோ நிகழ்வு இந்த ஆண்டு கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பர் எல் நீனோன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆண்டு மொத்தத்தில் எந்த பயிர் செய்தாலும் அதற்கு தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மழையை நம்பி வளரக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்வது புத்திசாலித்தனம். அதுக்கு முதல்ல சிறுதானியங்கள் உகந்தது, அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் தயாராகணும். அதுக்கு தண்ணி பாய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை, கிடைக்கிற மழையிலேயே கூட வந்துடும். வேறு வழி கிடையாது. அந்த சூப்பர் எல்நீனோ நம்மளை வாட்டி விதைக்கத்தான் போகிறது. அதனால் இந்த ஆண்டு சாகுபடியில் நாம் எதிர்பார்த்தது போல் வருமானம் வருவதற்கும் மகசூல் வருவதற்கும் வாய்ப்பு வசதிகள் மிக மிக மிக குறைவு. அதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு நீங்கள் தான் முடிவெடுத்து உங்கள் வயலில் என்ன பண்ணணும்னு செயல்படுத்தணும். இதுக்கு நாங்கள் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் வயல் நிலைமை, உங்கள் பகுதியில் பெய்யும் மழையின் அளவு, இதை பொறுத்து நீங்கள் என்ன பயிர் செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் இந்த வருஷத்தினுடைய சாகுபடியின் தலையெழுத்து. அதனால் தயவுசெய்து அதை சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படவும். அடுத்தபடியாக விவசாயம் இந்த நிலையில் இருக்கும் பொழுது இதில் உரம் கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை. நம்ம தான் இயற்கை வழி வேளாண்மையில் உரம் போட வேணாம்னு சொல்கிறோம். ஆனால் உரம் கிடைக்கலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு போகிறாங்க. தயவுசெய்து உரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. முதல்ல ஏதாவது ஒரு பயிரை பண்ணணுங்கிற குறியோடு இருங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியமான ஒரு நிகழ்வு. உரம் அப்புறம் பார்த்துக்கலாம். இயற்கை உரம் போட்டால் போதும், ரசாயன உரங்கள் எதற்கும் தேவையில்லை. அதை மனசில் வச்சுக்கிங்க. நம்ம சாகுபடியை மானாவாரியில் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையில் உரங்களுக்கு அதிகமான வேலை இல்லை, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சம்பாவுக்கு நேரடி விதைப்பு செய்வதற்கு இப்பொழுதிருந்தே நிலத்தை தயார் செய்ய வேண்டும். 2-3 உழவு போட்டு மண்ணை ஓப்பன் பண்ணி வைங்க. அப்போ தான் வர நல்ல வர மண்ணில் விதைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். குறுவையாக இருந்தாலுமே நேரடி விதைப்பு இப்பொழுது செய்யலாம். அது வர மழையில் வளர்ந்து விளைந்து மகசூல் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து சம்பாவையும் அதே மாதிரி நேரடி விதைப்பு செய்யறதுக்கு தயாராகுங்கள். ஏன்னா இப்போலேருந்து நீங்கள் தயாரானால் தான் 15 ஆகஸ்டுக்கு அப்புறம் சம்பா நெல் விதைக்கிற வேலையை தொடங்கலாம். சம்பா நெல் விதைக்கிறதுல நீண்ட கால ரகத்தை 15 ஆகஸ்டுக்கு அப்புறம் விதைங்க. அதை வந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தோடு முடிச்சிக்கிங்க. செப்டம்பர் மாதம் முழுவதும் மத்திய கால ரகங்களை விதைக்க முற்படணும். இதற்கான விதைகளை சேகரம் செய்து வச்சுக்கிங்க. இந்த ஆண்டு முழுக்கவே நேரடி விதைப்பை நம்பி தான் விவசாயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு தயாராகுங்கள், வேறு வழி இல்லை. அதுக்கடுத்து நமக்கு தேவையான நெல் விதைகள் எங்கே இருக்கிறது பார்த்து சம்பாவுக்கான விதைகளை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிங்க. விதைக்கிற நேரத்தில் போய் தேடிக்கிட்டு அலைய வேண்டாம். நேரடியாக விதைக்கும் பொழுது அந்த விதையோட எதையும் கலந்து விதைக்க வேண்டியதில்லை. வெறும் விதையை மட்டும் வர மண்ணில் தெளித்து விட்டிங்கன்னா போதும், அது வரக்கூடிய மழையில் முளைச்சிக்கும். அதுக்கப்புறமா வர மேலும் மேலும் வர மழையில் வளர்ந்து மழையிலேயே கூட அந்த நெல்லை வளர்த்து விட முடியும். அதற்கு நீங்கள் முனைப்பாக செயல்பட இப்பொழுதே முயற்சிக்க வேண்டும். பொதுவாக இந்த ஆண்டு விவசாயம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு காரணம் சூப்பர் எல் நீனோ தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனுடைய தாக்கம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. ஆகையினால வருங்காலங்களில்

0: வறட்சி அதிகமாகும் என்று தெரிகிறது. அந்த வறட்சியை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நெல் சாகுபடிக்கு வறட்சியும் தேவைதான். இருந்தாலும் போதுமான அளவு நீர் இருக்கும்பொழுது வறட்சி தேவைப்படுகிறது. இந்த ஆண்டு நீர் இல்லாமலே வறட்சி நிலவப் போகிறது. அதை சமாளிக்கிறதுக்கு இப்போவே ஏதோ வழியாக செஞ்சுக்குங்க. அதுக்கடுத்தாப்புல இந்த குறு போய் நிறைய இடங்களில் இப்போ காஞ்சி போய் கிடக்கு. நிலத்தடி நீரை பாய்ச்ச முடியாமல் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, கரண்ட்டு சரியாக கொடுக்கல. எதுவாக இருந்தாலும் இந்த காஞ்சி போன பயிர் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நேரடியாக விதைத்த பயிர் காயவில்லை. சேறுகளுக்கு நட்ட பயிர் தான் காஞ்சி போயிருக்கு. இதிலிருந்து தெரிஞ்சுங்க, நேரடியாக விதைச்சா அந்த நெல் பயிர் முளைச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் சாகாது, அது உயிர்ப்போடு இருக்கும். அடுத்த மழையில் அது திரும்பவும் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் சேறு அடித்து நாற்று விட்டு நட்ட வயலில் வறட்சி வந்ததுன்னா அந்த பயிர் செத்து போகும். அப்படி தான் இப்போ நிறைய இடத்துல குருவை காஞ்சி போய் கிடக்குது. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பாவியிலாவது நேரடி விதைப்பு தான் செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலேயும் நாற்று விட்டு தான் நடுவேன்னா அந்த பயிர் முழுமையாக வந்தடையாது என்பதை மனதில் கொள்ளவும். நேரடி விதைப்பு மட்டும்தான் மழையை நம்பி வளர்ந்து பலன் கொடுக்கும். நடவு செய்தீங்கன்னா அது நிச்சயமாக வரும் காலநிலையில் நன்கு வளர்ந்து மகசூல் கொடுக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த ஆண்டனுடைய நிலைமை அதுதான். அதை மனதில் கொண்டு உங்களுடைய சாகுபடி திட்டத்தை தயாரித்து அதன் பிரகாரம் செயல்படுங்கள். இன்னைக்கு நிலைமையில் இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த வருஷம் செயல்படணும். அப்போ தான் சாகுபடியில் ஏதாவது ஒரு மகசூலை பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மழையும் வராது. இது வரைக்கும் பெய்த மழை தான். இன்னும் இந்த மாதம் முடிய எங்கேயாவது மழை பெய்யலாம். அடுத்த மாதத்துலலாம் மழையை எதிர்பார்க்கவே வேண்டாம். வறட்சி தான் நிலவும். அந்த வறட்சிக்கு தகுந்த மாதிரி உங்கள் சாகுபடி திட்டத்தை அமைச்சிக்கிங்க. அது தவிர வேறு வழி இல்லை. அதுக்கடுத்து இயற்கை எருக்களை நிறைய வயலில் போட்டு வைங்க. அதுதான் ஒரு மழை வந்தாலும் அந்த மழை நீரை இறுக்கி பிடித்து கொள்ளும், மண்ணில் இருப்பு வைக்கும். அதனால் இயற்கை எருக்களை நிறைய சேகரம் பண்ணி வயலில் போடுங்கள். அதுதான் இந்த நீர் நிர்வாகத்தில் முக்கியமான ஒரு செயல்பாடு. அதை செஞ்சிங்கன்னா மழை நீரை வச்சே ஒரு பயிரை கொண்டு வந்துட முடியும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு உங்களுடைய சாகுபடி திட்டத்தை திறமையாக நிர்வகிக்க கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி.
1: கோடை பந்தலை 100.5 இல் இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.

மாலையின் வண்ணங்கள் மெதுமெதுவாக கரைந்து இருள் பூசத் தொடங்கும் இவ்வழகிய வேளையில் இசைப்பாடி நிறைவு பெறுகிறது கதம்பு மலர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் உங்கள் மனதை தொடும் மதுரமாய் ஒலிக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் சிறப்பு.

0: வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களோடு இணையும் நேயர்கள்,
1: ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குட்டிபளையம், 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இளவரசிக்கு.
2: 27வது உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருச்சியிலிருந்து சரண்யா, நன்றி, வணக்கம்.
3: கோடை பண்பலைக்கு கோடான கோடி நன்றிகளும் பாராட்டுகளும். நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் மனது சோகமாக இருக்கும் போது பாடல்களை கேட்கும் போது ஒரு தாய் தந்தையாகவும் சகோதர சகோதரி

ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கோடை பண்புகளைத்தான் கேட்க வேண்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நன்றாகவே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், நன்றாக வர்ணனை செய்கிறார்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களை அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கும் மேல் அதிகாரி ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளும் பாராட்டுகளும். பண்பலை வந்து 27 ஆண்டுகள் மட்டுமல்ல, 100 ஆண்டு காலமும் அதை தாண்டியும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபிப்பட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். நன்றி, வணக்கம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்களே, கவலைகளை கரைத்து கானமலையில் உங்கள் மனதை நனைக்க என்றும் உங்கள் துணையாய் வலம் வந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை கூற வந்திருக்கும் நேயர்கள்
4: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 27 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய உதய நாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து ரங்கசாமி. நன்றி, வணக்கம்.
5: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செக்கம்பட்டியிலிருந்து சின்னாயனார் பேசுறேன். 27 உதய நிலா வாழ்த்துக்கள்.
6: வணக்கம் கோடையப்பம். திருப்பூர் மாவட்டம் காங்கை கவுண்டம்பாளையம் சரஸ்வதிங்கம்மா.
7: 27 பிறந்த நாள் வாழ்த்துக்களுங்கம்மா.

0: பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம், கோடை எஃப்எம்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கே மல்லபுரத்துல இருந்து தேவதாஸ் மேடம்.
2: வணக்கம், நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்திலிருந்து தீனதயாளன் ஜோதிமணி பேசுறேன். நமது கோடை பண்பலை 27வது உதய விழாவிற்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் ரங்கபாளையத்திலிருந்து கருப்பையா. கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா நல் வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
1: நேர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் ரசித்து மகிழ உற்சாகத்தின் ஊற்றாய் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் துணையாய் பயணித்துக் கொண்டிருக்கும் 100.5 உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல் வாழ்த்துக்களை சிறப்பாக எடுத்துரைக்க வந்திருக்கும் நேயர்கள்,
2: வணக்கம்மா. நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி சைலர்மா. நமது கோடை பண்பலை 27 உதய நாள் காணும். அந்த கோடை பண்பலைக்கு வாழ்த்த வயதில்லை. எங்கள் நாங்கள் கேட்டு எங்களோட நாங்கள் பெருமைப்பட்டு இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமையாக உள்ளது. நாங்கள் கேட்டு ரசித்து நாங்கள் ஆசிரியர் போல நாங்கள் அதுக்கு உறுதுறையாக இருக்கிறோம். எங்களுக்கு கோடை பண்பலை கேட்க கேட்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி டைலர். நம்ம கோடை பண்பலைக்கு 27 உதய நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிம்மா.
3: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு கோடை பண்பலை 100.5. நான் 2001 இருந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான தகவல்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில் முதலிடமாக இருக்கிறது. மலையில் இருந்து காற்றின் வழியை கவிபாடி கொண்டிருக்கும் 100.5 எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வேலைகளுக்கு தொந்தரவு செய்யாமல் எங்கள் செவி வழியை நுழைந்து அற்புதமாக நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவ ஆலோசனை இன்னைக்கு நேரில் சென்றால் அதுக்கு பணம் கட்ட வேண்டும். ஆனால் எந்த விதமான பணமும் இன்றி மருத்துவ ஆலோசனை, விவசாய ஆலோசனை மற்றும் அறிவுக்கு தேவையானவை தமிழ் மொழி பற்று இவற்றை தொடர்ந்து எங்களை ஐயா என்று பேச வைத்து அழகு பார்த்த கோடை பண்பலை 100.5 பற்றி அன்பின் புதையலே அறிவின் திறவுகோலே 27 ஆசானே எங்கள் வேலைகளுக்கு தொல்லை தரும் தொலைக்காட்சி பெட்டியை போல் இல்லாமல் செவி வழியே இதயம் நுழைந்து எங்கள் அறிவை வளர்க்கும் அற்புத அலையே கோடை பண்பலையே உனக்கு 27 பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளைய வானவில்.
1: சீச்சீச்சி, இவன் பேச்ச போய் நான் கேட்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனாதான் மிச்சம்.
2: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டிருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
3: அடடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
4: ஐயய்யா, இந்த பஸ்ஸு போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த பஸ்ஸு வந்த பாடில்ல, என்ன ஊருடா.
5: அப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
6: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
7: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தல், முருங்கைக்காய் தொத்தல்.
8: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு, அழுகலு.

0: பெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
1: அதான ஏன் புலம்புறோம், ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. நாளை காலை 9 மணிக்கு வானவில்லை உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?

0: நேர்களே, வானலைகளில் வர்ணஜாலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: மலை உச்சியில் முளைத்த ராகமே, காலையில் வானவில் தந்த மோகமே, நெஞ்சம் நலந்தான என வணங்கிய நெஞ்சங்கள் யாவையும் வென்ற காவியமே, அஞ்சல் அட்டையில் ஆசைகள் கோர்த்து அன்பை வளர்த்தாய் இசை வளர்த்து கம்பீர குரல்களின் கம்பளம் இருப்பே, காலம் கடந்தும் அழியாத சிறப்பே, தொழில்நுட்ப அலைகளும் தளராத தென்றலே, தமிழரின் இதயமாய் ஒழிக்கும் நட்பண்பலையே, இசையோடு எங்கள் இன்று மாறும் அரசே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலையே. நன்றி. சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி.
2: வணக்கம். கோடானகோடி கோடை எஃப்எம் நேயர்கள், இதய நிலா 27 உதய நிலா காணும் 100.5 கோடை எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் இதயம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பொத்தனூர் புதுப்பாளையம் என்றும் என்றென்றும் அன்புடன் டிரைவர் சுரேஷ் சாந்தி மற்றும் இதயங்கள் ஈரோடு சுவிகிரி பேட்டரி கடை கார்த்தி சாவித்ரி யாசிகாஸ்ரீ தன்விகாஸ்ரீ மற்றும் இதயம் துபாய் கௌரவவேல் மானசா 100.5 கோடானகோடி வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இனிய இரவு வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 உங்கள் மனதோடும் மதுரமாய் ஒலிக்கும் கோடை பண்பலை. நேர்களே, கவலைகளை கரைத்து கானமலையில் உங்கள் மனதை நினைக்க என்றும் உங்கள் துணையாய் வலம் வந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை கூற வந்திருக்கும் நேயர்கள்,
4: 27வது கோடை பண்பலை வாழ்த்துகள். பேர் ரவி, ஸ்ரீ ரவி.
5: வணக்கங்க. எங்களுக்கு கோடை பண்பலையில டெய்லி கேப்போம், தக்குமுக்கு தர்பார், வானவி நிகழ்ச்சி எல்லாமே பிடிக்கும். 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
6: ராதகுமாரி பழனிசாமிங்கம்மா, கோடை பந்தலுக்கு 100 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்களுங்கம்மா. உங்களுக்கும் கோடை பந்தல பணிபுரம் எல்லாத்துக்கும் சேர்ந்து பயிர் போல வளர்ந்து நிக்கணுங்கம்மா. இந்த வாழ்த்துருங்கம்மா.
7: திருச்சி மாவட்டம் உதிரி வட்டம் சேர் கிராமம் ஆறுமுகம், நான் ஒரு தையல் கலைஞராக இருக்கிறேன். எனக்கு கோடை பந்தலை சோதனை ஒளிபரத்திலிருந்து கேட்டுக்கொண்டு வருகிறேன். எனக்கு உற்ற நண்பனாக உறுதுணையாக இருப்பது எனக்கு கோடை பண்பலை தான். மிக்க நன்றி. கோடை பண்பலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
8: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லிருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். கொடைக்கானல் எப்பவும் உதயவனாக காணும் கொடைக்கானல்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: வாழ்த்துக்களோடு இணையும் நேயர்கள்.
1: கொண்டாட்டங்களை கொண்டாலே நமது கோடை பண்பலை, இன்ப இதயம் கொண்ட அலை நமது கோடை பண்பலை, நல்ல நல்ல செய்திகளை கொண்ட நமது அலை கோடை பண்பலை, நமக்கு நல்ல அறிவை தரும் அன்பு அலை நமது கோடை பண்பலை, கோடை பண்பலை இன்னும் பல நாள் சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி வட்டம் விஎஸ்கோட்டை ஊராட்சி மார்க்கம்பட்டி நடுக்களத்திலிருந்து சடேங்கப்பா நாலு பேரின் சார்பாக சே பிரவீன்.

0: பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது. 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: எஸ் சிவகுமார், வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கு நாகை மாவட்டம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு. கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால், ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் செப்புக செந்தமிழ் என்ற நிகழ்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிற போது கோடை பண்பலையினுடைய வளர்ச்சி என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. அதே போல பார்க்கின்ற போது சனிக்கிழமை வந்து தூரத்து சொந்தங்களை பேட்டி கண்டு அதனுடைய திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்புகின்ற போது அதுவும் சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல 9 மணிக்கு பார்த்தோம்னா கொடை தென்றல், அந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. அதனால் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கோடை பண்பலைக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நம் கோடை பண்பலையை கேட்டு பல நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்பு செய்கிறார்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ் சிவகுமார், வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கு நாகை மாவட்டம்.
2: திண்டுக்கல் ஈவேரா பெரியார் சாலையிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன் மேடம். குழு குழு மழையின் உச்சியில் எங்கள்

கொடைத்தன்மையாய் திறந்தாய். கருத்து குவியலால் எங்களை கட்டி போட்டு விட்டு கட்டி போட்டு வைத்திருக்கும் பண்பனையே, இந்துக்கள் நேயர் சார்பாக நீடூன் இந்த உலகம் உள்ளளவும் வாழ வாழ்த்துகின்றோம்.

மாற்றங்கள் பல கண்டபோதும் தொலையாத நேசமாய் காதுகளுக்கு தேன் தரும் சேவைகள் காலங்கள் கடந்தும் என்றும் நிலைத்திருக்க இனிய 27வது உதய விழா வாழ்த்துக்களோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சிறப்பு வாழ்த்து தென்றல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே, உங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள நீங்கள் மீண்டும் இணையலாம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் ஒளிப்பதிவிற்கு.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது சிறப்பு வாழ்த்து தென்றல். அதற்கான ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும். மீண்டும் கேட்கலாம் சிறப்பு வாழ்த்து தென்றல் நாளை இரவு 7 மணிக்கு. தொடர்வது இளமை பேசுகிறது. முன்பாய் வருகிறது செய்தி அறிக்கை.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள

அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல். முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே

புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் பெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு கொஞ்சம் மேல பாருக்கண்ணா அப்படின்னு பேசலாமா? நமக்கு வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் வரும், அதை நம்ம ஈஸியாகவும் ஓவர் கம் பண்ணிடுவோம். அதோட அந்த சேலஞ்சஸ்னால நம்ம அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்றுக்கவும் செய்வோம். ஆனால் சில சேலஞ்சஸ் வரும், அதை நம்ம சமாளிக்கவே முடியாமல் தடுமாறுவோம், ரொம்பவும் சிரமப்படுவோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் குழம்பி போய் இருப்போம். அப்படியான சூழ்நிலையில் நம்ம ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கிற டைமில் தான் கொஞ்சம் மேலே பாருக்கண்ணா அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கணும். மேலே அப்படின்றது நான் வானத்தை சொல்கிறேன். மேலே இருக்கிற வானம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அதில் எத்தனை எத்தனை கோள்கள், எத்தனை எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை எத்தனை விதமான கோள்கள் அப்படின்னு நிறைய உயிரினங்கள்லாம் கூட இருக்குது. இவ்வளோ கோடி விஷயங்களில் நாமளும் சரி, நம்ம பிரச்சனையும் சரி, அவ்வளோ பெருசாக என்ன, இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கலாம். இப்படி நான் நினைக்கிறதுனால நம்ம ப்ராப்ளத்தை பெருசாக எடுத்துக்காம, முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே விட்டுறணும் அப்படின்றதுக்காக இல்லை. நம்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது தான் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தான்.

0: ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் மேலே பாருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாமா? இது கோடை பண்பலை 100.5 இளமையை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது ஆனா அவனா குண்டக்க மண்டக்க என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. ஆனா அவனா அப்படின்னா நான் ஒரு எழுத்து சொல்லிடுவேன், அந்த எழுத்தை நீங்க க்ளூவா வச்சுக்கணும், அதுல இருந்து நான் கேள்விகள் கேட்பேன், அந்த எழுத்து தான் முதல் எழுத்தா இருக்கும் நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே. ஸோ அதனால நீங்க ரொம்ப எளிமையா பதில கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். குண்டக்க மண்டக்க அப்படின்னா நான் முதல் கேள்வி கேட்கும் போது நீங்க சம்மந்தம் இல்லாத பதில சொல்லணும், இரண்டாவது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்விக்கான பதில சொல்லணும், மூன்றாவது கேள்வி கேட்கும் போது இரண்டாவது கேள்விக்கான பதில சொல்லணும். புரிஞ்சிருச்சு இல்லையா குழந்தைங்களாவில? இல்லாமா நிகழ்ச்சியோடு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணையலாம், அழைக்கலாம். அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற மாணவ கண்மணிகள் 24 24 29 என்ற எண்ணில் வாங்க முன் இணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன். வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் மாணவ கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சம்பம்பட்டி அர்னிதா.
0: அர்னிதா எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட்.
0: 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்க இல்லையா? போன வருஷம் 8th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருந்தீங்களா?
1: ஆமாங்க.
0: ஆமா. என்ன அப்படியே நேரடியா 10th போறது கஷ்டம் இல்ல?
1: உங்களுக்கான விளையாட்டை இன்னைக்கு குண்டக்க மண்டக்க போலாமா வானம் எந்த நிறத்தில் இருக்கும்
0: சூரியன் எந்த திசையில் உதிக்கும் நிலா எங்கு காணப்படும் அப்படியா? நாம இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன் ஞாபகம் இருக்கா? எந்த திசையில உதிக்கும் கேட்டேன். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? நிலா முதர்ந்து விளாடலாம் சரியா? வானம் எந்த நிறத்தில் இருக்கும்?
1: தேனி மாவட்டம்.
0: சூரியன் எந்த திசையில் உதிக்கும்?
1: நீலம் கலர்.
0: நிலா எங்கு காணப்படும்?
1: கிழக்கு திசை.
0: இலையின் நிறம் என்ன? காகிதத்தில் எதை வைத்து எழுதுவோம்? என்னாச்சு மறந்துட்டீங்களா? இலையின் நிறம் என்னன்னு கேட்டிருந்தேன். இலையோட நிறம் என்னன்னு கேட்டிருந்தேன். இலை இலை லீஃப். சரி பரவாயில்ல அர்னிதா, நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து நீங்க விளையாடுங்க. நன்றிமா.
1: நன்றிக்கா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: தொடர்ந்து கோடை பண்பலை 100.5 நாளைய வானவில்.
1: சீச்சீச்சி, இவன் பேச்ச பையன் நான் கேட்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனாதான் மிச்சம்.
2: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டு இருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
3: அடடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
4: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த பஸ் வந்த பாடில்ல, என்ன ஊருடா.
5: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
6: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
7: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தலு, முருங்கைக்காய் தொத்தலு.
8: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு அழுகலு வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
9: அதான ஏன் புலம்புறோம், ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. நாளை காலை 9 மணிக்கு வானவில்ல உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?
10: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: எட்டு மணி 20 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மோடு இணைந்து பேசுவதற்குமான அவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
12: எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் சொல்லுவது சிவகங்கை மாவட்டம் கானகாத்தன் ராஜா அண்ணாமலையிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, விளையாட்டுக்கு போயிடலாமா? இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா, தயாரா இருக்கீங்களா?
12: ரொம்ப
0: எளிமையான விளையாட்டு தான் உங்களுக்கு நான் சொல்ல போறது. 4 கேள்விகள் தான். எழுத்து உங்களுக்கான க்ளூ வந்து மா, குரில் மா. ஒரு பூவின் என்னமா?
12: மாம்பழம்.
0: மா, குரில் மா, மண் சொல்லுவோம் இல்லையா, அந்த மா. முதல் கேள்வி, ஒரு பூவின் பெயர் சொல்லுங்க.
12: மல்லிகை.
0: நமது தேசிய பறவை?
12: மயில்.
0: மருத்துவம் பார்ப்பவரை எப்படி சொல்லுவோம்?
12: மருத்துவர்.
0: உயரமா இருக்கும்ல, அதை என்னன்னு சொல்லுவோம்? மலை. சொல்லிட்டீங்க, 4 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க.
12: சரிங்கக்கா,
0: சூப்பர்மா. உங்களுக்கான ஒரு பாடல் பண்படையில. நன்றிமா.
12: நன்றி, வணக்கம்.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வலம் வரருக்கும் நினைவே சுகம் என்று பயணிக்க இருக்கிறது சிவகங்கை மாவட்ட நேயர்களோடு. இப்போது நிகழ்ச்சியில் நம்மோடு வந்து இணைந்து பேசவருக்குமானவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? யாருமா? ஜெய் ஆதியா? ஜெய் ஆடம். ஜெய் ஆதவ். ஓகே ஜெய் ஆதவ், இப்ப நான் சரியா சொல்லிட்டேனா? என்ன படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: திருப்பாறை.
0: எந்த ஊருமா?
1: திருப்பாறை.
0: திருப்பாறை. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? என்னமா?
1: மதுரை.
0: சரி, நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்கன்னு
1: சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு விளையாட தெரியுமா? ஆனா அவனை விளையாடலாமா? நம்ம

0: உங்களுக்கு ஆனா அவனா சொல்லி கொடுத்துருக்காங்களா பள்ளியில? அப்படியா? ஆ, எல்லாத்துக்கும் ஊ தான் பதில. ஆனா அப்புறம் அவனா ஈனா ஈயண்ணா. சரி அண்ணா, நம்ம விளையாட்டுக்கு போலாமாண்ணா? உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா. ரொம்ப எளிமையான விளையாட்டு தானே, நீங்கள் குட்டி தம்பி தானே, அதனால் உங்களுக்கு எளிமையான விளையாட்டு கொடுக்குறேன். உங்களுக்கான க்ளூ லெட்டர் வந்து க, க குரில் க, சரியா? இப்போ முகத்தில் இருக்கிற அந்த காலை தொடங்குற ஒரு உறுப்பு எது?
1: கண்ணு.
0: கண்ணு. சரி, நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க இல்லையா, அதில் என்னெல்லாம் படிப்பீங்க? புத்தகங்கள் எல்லாம் படிப்போம் இல்லை, வீட்டில் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன எல்லாமே படிப்பீங்களா? சரி, காலை தொடங்குறது என்ன படிப்பீங்க?
1: கணிதம்.
0: கணிதம் படிப்பீங்களா? சூப்பர்மா. சரி, நம்ம அப்புறம் கவிஞர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எழுதுவாங்கல்ல, அது என்னன்னு சொல்லுவோமா? கவிஞர்கள்லாம் எழுதுறது என்னன்னு சொல்லுவோம்.
1: கவிதை.
0: பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. ஜெய் யாதவ், சூப்பராக விளையாண்டீங்க. உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நன்றிமா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் 8:34 நிமிடம். இது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இளைய உள்ளங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. மாணவர்களே, நிகழ்ச்சியோடு இணைய அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வாங்க. முன் இணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து இப்போது நம்மோடு விளையாட இருக்கும் மாணவ செல்வத்தை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? யார் பேசுறீங்க? இல்ல, கொஞ்சம் சரியா சொல்றீங்களா? ஹரிஹர சுதன், போனை கொஞ்சம் சரியா வச்சு பேசுறீங்களா? சரியா வச்சு பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? எங்கம்மா? இல்லம்மா, உங்க லைன் சரியா இல்லையே. எங்க இருந்து பேசுறீங்க ஹரிஹர சுதன்? திண்டுக்கல். எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
4: 7வது.
3: 7ஆம் வகுப்பு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? எப்படி இருக்கு? புது கிளாஸ் போயிருப்பீங்க இல்லையா? போய் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ்லாம்? நல்லா போகுதுக்கா. வேற வழியே இல்லைக்கா, அந்த பதில் தாக்கா சொல்லணும். ஆ, டெஸ்ட்லாம் இருக்கா? எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? நல்லா ஃபன்னாக படித்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இல்லை? சரி, உங்கள் லைனை வந்து கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க, உங்கள் அலைபேசியை சரியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெளியில் வந்துடுங்க, உங்கள் அலைபேசியில் சிறு இடைஞ்சல்
4: இருக்குது.
3: நம்ம விளையாடலாமா? குண்டக்க மண்டக விளையாடலாம். உங்களுக்கான முதல் கேள்வி ஆரம்பிக்கலாமா? மீன் எங்கு வாழும்?
4: நான் சாப்பிட்டேன்.
3: எதுமா?
4: நான் சாப்பிட்டேன்.
3: நீங்க சாப்பிட்டீங்க, சரி. பறவை எங்க பறக்கும்?
4: புலன்.
3: சூரியன் எப்போது மறையும்?
4: வானம்.
3: சிவப்பு நிறத்தில் உள்ள ஒரு காய்?
4: மாலை.
3: நாம் எதனால் உணவு சாப்பிடுகிறோம்? கடைசி கேள்வி என்னாச்சு? மா,
4: தக்காளி.
3: தக்காளி, சூப்பரா சொல்லிட்டீங்க, நல்லா சொல்லிட்டீங்க ஹரிஹர சுதன். நன்றிமா, உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இளைய உள்ளங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது. இப்போது நம்மோடு வந்து பேசவிருக்கும் மாணவர் செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
3: தேனி மாவட்டம் பிசிபட்டியில இருந்து
2: ஆதவ ஈசன். என்ன படிக்கிறீங்க?
3: 7ஆம் வகுப்பு.
2: இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் போயிட்டு வந்தாச்சாமா ஆதவ ஈசன்? இன்னைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: போயிட்டு வந்தேன்.
2: என்ன படிச்சீங்க இன்னைக்கு? என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க
3: இன்னைக்கு? சமூக அறிவியல் படிச்சேன்.
2: சமூக அறிவியல்ல என்ன தலைப்பு படிச்சீங்க? அதெல்லாம் ஞாபகம் இல்லக்கா. கரெக்டா? பரவாயில்ல. சரி, ஆதவ ஈசன் நீங்க வந்து தொடர்ந்து வந்து வானொலி எல்லாம் கேப்பீங்களா? கேம் எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? என்ன கேம் எல்லாம் விளையாட தெரியும் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டு விளையாண்டீங்க?
3: சிக்கு புக்கு.
2: சிக்கு புக் விளையாண்டுருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கு புக் கொடுக்க மாட்டேனே. பரவாயில்லையா?
3: பரவாயில்ல.
2: சரி, ஆதவ ஈசன் உங்களுக்கான விளையாட்டு ஆனா ஆவண்ணா, சரியா? உங்களுக்கான க்ளூ வந்து தா, நெடில் தா, தாளம் அப்படின்னு சொல்லுவோம். என்னமா? இல்லம்மா, தா, நெடில் தா தான் உங்களுடைய க்ளூ எழுத்து. தாளம் சொல்லுவோம்ல, அந்த தா. நீங்க அதுக்குள்ள காதுக்கு போயிட்டீங்கன்னா தாளத்துல இருக்கேன். சரியா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு பூவோட பெயர், தா எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு பூவோட பெயர் சொல்லுங்க.
3: தாளம்பூ.
2: தாழம்பூ. அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க. நான் கூட நீங்கள் தாமரை சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, உருட்டி விளையாடுறதை என்னன்னு சொல்லுவோம். நம்ம உருட்டி விளையாடுவோம்ல, உருட்டி விளையாடுவோம்ல, வீட்டிலலாம் விளையாடுவோம் இல்லையா?
3: தாயக்கட்டை.
2: தாயம், தாயக்கட்டை. சரி, இப்போ இலவசமாக ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அதை என்னன்னு சொல்லுவோமா? தாழெழுத்தில் இது வந்து இலவசமாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? இதை ஞாபகம் வருதா? பாரி வள்ளல் வந்து இப்படி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஞாபகம் வரல. தானம், தானம் சொல்லுவோம்ல. சரி, அம்மாவை இப்படியும் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்?
3: தாய்.
2: பாட்டியுடைய எதிர்ப்பதம் என்ன? இல்லை, அம்மாவின் அப்பாவை எப்படி சொல்லுவோம்? அம்மாவோட அப்பாவை என்னன்னு கூப்பிடுவோம்? தாத்தான்னு கூப்பிடுவோம் இல்லையா? சரி, சொல்லிட்டீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ஒன்னே ஒண்ணுதான் தெரியல ஆதவ ஈஸ்வருக்கு. ஈசனுக்கு. ஓகே ஈசன், உங்களுக்கு என்ன ஒரு பாடல் கொடுத்துடலாமா பண்பலையிலிருந்து? நன்றிமா.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது

தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443884452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை

0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவான மாணவ செல்வத்தையும் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்வது யார்?
1: என் பெயர் மணிமாறன்.
0: மணிமாறன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: மாத்தூர்ல இருந்து பேசுறேன். 11ஆம் வகுப்பு.
0: 11ஆம் வகுப்பு.
1: ஆமாங்கக்கா.
0: என்ன குரூப் எடுத்துக்கிறீங்க?
1: மேக்ஸ் பயாலஜி.
0: பயோமேக்ஸ். எப்படி எளிமையா இருக்கா? இப்ப வந்து நம்ம 10வது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்ல படிச்சுட்டு இப்ப பர்டிகுலரா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா படிக்க படிக்க சரியா போயிடும்ல? ஆமாம். ரொம்ப வாழ்த்துக்கள் மணிமாறன், நீங்கள் நல்லா படித்து நிறைய மதிப்பெண்கள் வாங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: குண்டக்க மண்டக்க உங்களுக்கான விளையாட்டு. நாளைக்கு போய் ஸ்கூல்லாம் சொல்லுவீங்களா, நான் வந்து ரேடியோவில் இன்றைக்கி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு?
1: ஆமாங்கக்கா.
0: கண்டிப்பாக சொல்லுவோம்ல?
1: ஆமாங்க.
0: சரிம்மா, உங்களுக்கான முதல் கேள்வி, பறவைக்கு பறக்க பயன்படுவது எது?
1: மாம்பழம்.
0: கார் எதில் ஓடும்?
1: இறக்கை.
0: மழை வந்தால் நிலம் எப்படி இருக்கும்?
1: சாலை.
0: சூரியன் பகலில் என்ன கொடுக்கும்?
1: ஈரமாக இருக்கும்.
0: சூப்பர்மா. மரம் எதுல வளரும்?
1: வெயில் கொடுக்கும்.
0: வெயில் கொடுக்கும்ன்றது ரொம்ப சரியான பதில். உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம் மணிமாறன். நன்றிமா. நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சியுடைய நிறைவான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்பிக்கை உங்கள் தோழனாகவும், முயற்சி உங்கள் பாதையாகவும் இருக்கட்டும், வெற்றி உங்கள் வசமாக வாழ்த்தி நிறைவு பெறுகிறது என்று இளமை பேசுகிறது. பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த மாணவ செல்வங்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடை பெறுகிறேன். வீணா வீரபத்ரன். நன்றி. வணக்கம் நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. வானில் நிலவு தரும் வெளிச்சம், மனதில் தோன்றும் அமைதியான நிமிடம், நட்சத்திரங்களின் மெல்லிய ஜொலிப்பு, இயற்கை சூடும் அமைதியான இரவை இசைக்கொண்டு வரவேற்கிறது கோடை பன்மலை 100.5 கொடை தென்றல். நிகழ்ச்சிகள் உங்களோடு இணை காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:06. கோடை பண்ணை 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது கேஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் வளமர காத்திருக்கிறது. காலம் நமக்காக காத்திருக்கிறது, தினமும் உறங்காமல் வாடுகிறது. நேரில் நாம் எப்போது சந்திப்போம் என்று.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 9:11 நிமிடம். இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 கொடை தென்றல். தென்றலாய் வந்து என்னை தீண்டுகிறாய், அருகில் வரும்போது விலகி செல்கிறாய். கனவுகளில் மட்டுமே நாம் ஒன்று சேர்கிறோமோ?

கேஜி இயேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்கள் கொடை தென்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் இரவு 9:16. கனவுகளும் கற்பனைகளும் ஒன்றாக உள்ளது. அதனால்தான் கண்களில் உன்னை வைத்து நெஞ்சத்தில் தேடுகிறதோ

நீ பேசாத போது பேச மனம் ஏங்குகிறது, பேசும்போது மௌனம் ஆட்கொள்கிறது. எப்போது நாம் பேசுவோம் என்று

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளைய வானவில்.
1: சீச்சி சி, இவன் பேச்ச போய் நான் கேப்பேனா? இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனதா மிச்சம்.
2: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டு இருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
3: அடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
4: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த பஸ் வந்த பாடில்ல, என்ன ஊருடா.
5: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ₹1 சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
6: அப்பவே இதுக்கு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
7: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தல், முருங்கைக்காய் தொத்தல்.
8: என்னதான் தக்காளியை தரமாக வாங்கிட்டு போனாலும் இது உடசல், அழுகல், வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
9: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆமா, ஏன் பாடுறோம்?

0: அதானே, ஏன் புலம்புறோம்? ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. நாளை காலை 9 மணிக்கு வானவில்லை உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?
1: நேரம் 9:33. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது கேஜி ஏஸ்தாஸ் எஸ் ஜானி அவர்கள் இணைந்து பாடிய பாடல்கள் இன்றைய கொடை தென்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இரவின் இசையால் இது கொடை தென்றல் 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல். உன்னுடன் பேசிய தருணம், வெளிகளுடன் பேசிய நிமிடம், இவை அனைத்தும் இப்போதும் என்னை தேட வைக்கிறது.

கே ஜி யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் இன்றைய கொடை தென்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 9:44. காலங்கள் கடந்து நினைவில் இருப்பது காதல், தென்றலாய் மிதந்து நினைவில் வந்து சாரலாய் தொடுகிறது உந்தன் மீதுள்ள அளவற்ற காதல்.

என்ன நேர்களே, என்றைய கொடை தென்றல் உங்கள் செவியோரம் இனித்துச் சென்றதா? இன்றைய கொடை தென்றலானது எஸ் ஜானகி, கே ஜி ஏசுதாஸ் குரல்களில் இன்றைய கொடை தென்றலை அலங்கரித்தது.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரு வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலையின் நினைவேசகம் இன்று பயணிக்க இருக்கிறது வீரத்தின் வரலாறு மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கும் சிவகங்கை மாவட்ட நேயர்களோடு. மருது பாண்டியர்களின் தியாகத்தையும் வேலு நாச்சியாரின் வீரத்தையும் தலை நிமிர்ந்து பார்க்க வைத்த ஊர் இது. செட்டிநாட்டு மாளிகைகளின் சுவர்களும் பண்பாட்டின் அழகு மிளிரும் வீடுகளும் என அழகு பிரதிபலிக்கும் மண்ணில் வாழும், எளிமையில் உயர்வும் உழைப்பில் அடையாளமும் மரபில் மரியாதையும் கொண்ட சிவகங்கை மாவட்ட நேர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை தான் என்ன செய்ய பாட இருக்கிறது நினைவே சுகம். நிகழ்ச்சியில் அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 24 24 29 என்ற எண்ணில் வாங்க முன்னிணைப்பாக 0454 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா. நான் எங்க அருமை அருமை எங்க மாவட்டத்தை ரொம்ப மரியாதை வந்து ரொம்ப சொன்னீங்க,
1: என்ன பாடல் கேக்கலாங்க?
2: மாலை படம் வந்து மாலை சுடவா. யாருக்கு யார் சொந்தம்
1: யாருக்கு யார் சொந்தம் போட்டுலாங்க. நன்றிங்க.
2: நன்றிமா.

0: இசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியோட அனைவருக்கும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பேரண்டம் ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து சரவணன் அன்புமணி பேசுகிறேன். படம் மைதினி என்னை காதலி, பாடல் நானும் உறவை
0: கொடுத்தர்லாம். வணக்கம். நன்றி.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை.

0: நேரம் இரவு 10:12. நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கோட்டையூர் சரவணன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: முதல் மரியாதை ராசாவை.
0: ராசாவை பாடல். நன்றிங்க. இது உங்களுக்காக பாடல். நன்றிங்க. மிக்க நன்றி.
1: நன்றிங்க.

0: இது கோடை பண்பலை 100.5 நாளைய வானவில்.
1: சீச்சீச்சி, இவன் பேச்ச போய் நான் கேட்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனாதான் மிச்சம்.
2: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டிருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
3: அடடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
4: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு, அந்த பஸ் வந்த பாடில்ல. என்ன ஊருடா!
5: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ₹1 சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
6: அப்பவே இதுக்கு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
1: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தலு, முருங்கைக்காய் தொத்தலு.
7: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு, அழுகலு, வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
8: அதான ஏன் புலம்புறோம்? ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. நாளை காலை

0: நிகழ்ச்சியோடு இணைந்து அடுத்த பாடலை கேட்க விரும்பும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: 27 ஆண்டில் கோடை பண்பலை உதிர வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு அன்பு சகோதரிக்கு இரவனுக்கு கூறுவது சிவங்கை தாமின் பாஸ்கர்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: அண்மையில் மறைந்த கிராமத்து ராஜா பாரதிய நினைவாக நிழல் படத்திலிருந்து அஞ்சுமலை பொழுது.
0: நிழல்கள் படத்திலிருந்து பொன்மாலை பொழுது.
1: இது ஒரு பொன்மாலை பொழுது
0: கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி.

0: வானலையெங்கும் இசை தூறல் தூறி கொண்டிருக்கிறது. உங்கள் பிரிய கோடை பண்பலையின் நினைவே சுகம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது சிவகங்கை மாவட்ட நேயர்களோடு. நேயரோடு பேசிவிடலாம், சிவகங்கை மாவட்ட நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் சொல்றது?
1: சுகுணா.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: மகிழ்ச்சிங்க.
0: பாடல் உங்களுக்காக. பாட்டு தலைவன், நன்றி.
1: நன்றி.

0: சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்னசை பாடி கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம்? நேயரின் குரலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? உங்க லைன் சரியா இல்ல, இன்னொரு முறை சொல்றீங்களா?
1: சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் பழையனூர்ல இருந்து பாண்டி.
0: பாண்டி, என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: பழம்பெயர் வந்து அவலூர் தொடர்கள்.
0: கடவுள் அமைத்த வைத்த மேடை கொடுத்துடலாங்க. நன்றி.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு மனதோடு ராகம், 9 மணிக்கு வானவில், காலை 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகிலிருந்து, பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக, பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் விஜயகுமார் அவர்கள், 3 மணிக்கு தென்காசி மாரியம்மாள் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல், 8:00 வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 10:00 தருமபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நேரம் சரியாக இரவு 10:38. இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் நினைவே சுகம். நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்து நேரே சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கேக்கலாங்க?
1: குடுத்துடலாங்க.
0: அருமையான பாடல், நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 10:43. நம்மோட இடையவருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் வீரபத்தூர்ல இருந்து நாகசாமி.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எங்கூர் பாட்டுகள் இருந்து மதுரை மாரி கோயில் இருந்து பாட்டு
0: கொடுத்துடலாங்க. ஐயா நன்றிங்க.
1: நன்றி.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு மனதோடு ராகம். 9 மணிக்கு வானவில். காலை 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகிலிருந்து. பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக. பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் விஜயகுமார் அவர்கள். 3 மணிக்கு தென்காசி மாரியம்மாள் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 10:00 தருமபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த நேயர் யார் என்று பார்த்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, இங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
2: கோடைப்பந்தலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
1: மிக்க நன்றி. உங்கள் பெயர் சொல்லுங்க.
2: நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இரவு நேர வணக்கங்கள். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குடில இருந்து எஸ் கண்ணன் மேடம்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
2: மாங்குடி பசுபோட்டில இருந்து எஸ் கண்ணன்.
1: சரி, உங்க என்ன பாடல் கேட்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா பாடலை போட்டுடலாம்.
2: ராஜாதி ராஜா படத்தில் குளிர் அடிக்குதுன்ற பாட்டு மலையாள தலைவரம்.
1: நன்றிங்க ஐயா, பாடல் கொடுத்துடலாம்.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம்

0: இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் இருந்து கிருஷ்ணலீலா பேசுறேன் மேடம்.
0: கிருஷ்ணலீலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மன் கோயில் கிழக்காலய படத்துல இருந்து உன் பார்வையில் ஓர் ஆயிரம்
0: பாடல். உன் பார்வையில் பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம் மேடம்.
0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய விருப்ப பாடல்களை இசைத்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அசைந்தாடும் காற்றில் மெல்ல வருடம் தென்றலோடு செவிகளுக்கு இதம் சேர்க்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. இடைவிட கானங்களை காற்றலையில் தர காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எடுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி இனிதே நினைவுக்கு வருகிறது இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு. இடைவிட கானங்களை காற்றலை தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். இன்று முங்க நட்பில் எழுத்தறிக்காடு டி கருப்பசாமி. மீண்டும் வலம்பெறும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியலில், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய புல்லா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வசந்த விடியல் சேவை செய்திகள், 6:35 கரூர் தைலா சர்க் சென்டரின் பூந்தலி நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன் சின்னர்வரின் இன்று அன்று இடம்பெறும், 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், நாளை கரூர் மாவட்ட நேர்களுக்காக, 8:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் ஏன் புலம்புறோம் ஏன் புலம்புறோம், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் காணமும், முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, நாளை திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளின் நேரம் நாளை கண்டுபிடி, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் மாவட்டம் விஜயகுமார் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளை தென்காசி மாரியம்மாள் அவர்களின் தெருவில், 3:40 பாட்டம் பதமும், 3:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துருகையில் பண்பலைக்கழகம், 4:30 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றையர்கள் மங்களின் மகள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துருகையில் பண்பலைக்கழகம், 5 மணிக்கு மிஸ்டர் கோட்ரி ஃபேன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம் இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம மலர்கள், 6:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசமையும் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல், 8 மணிக்கு தமிழ் செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:50 இளமை பேசுகிறது இரவு, 9 மணிக்கு கொட்டை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில், முன்னிரவு 11 மணிக்கு கேட்கலாம் இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திருங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1088.

0: போர்க்களத்தில் பகைவரையும் அஞ்சி ஓடச் செய்யும் என் வீரம் இந்த பெண்ணின் ஒளிபொருந்திய நெற்றிக்கு தோற்று போனதே. குறள் எண் 1088 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: ஒன்னுதல் கோடைந்ததே நன்னாரும்ீடு.
0: போர்க்களத்தில் பகைவரையும் அஞ்சி ஓடச் செய்யும் என் வீரம் இந்த பெண்ணின் ஒளிபொருந்திய நெற்றிக்கு தோற்று போனதே. குறள் எண் 1088 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
2: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் எனது நிறைவு பெறும் தருணம் இது. மீண்டும் எமது நிகழ்ச்சி நாளை அதிகாலை 4:51 இதே அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

எதிர்பாராமல் வரும் இனிசையின் இன்பச்சாரல், மேகம் மூடிய வானம், குளிர்ந்த காற்றோடு சிதறிய முத்துக்களாய் ஆங்காங்கே இருக்கும் பனித்துளிகள், அதில் துளிர்விடும் சின்னஞ்சிறு இசை மொட்டுக்கள், இதனுடன் உங்கள் புன்னகையும் மலரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தஞ்சை சுற்று வட்டார நேயர்களுக்காக 101.2 MHz அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் எனது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஆஷாத 4, பரபவ ஆணி 11, 2026, ஜூன் 25, வியாழக்கிழமை.

இருள் சூழ்ந்த வேளையில் ஒளியாய், துன்பத்தில் தோள் கொடுக்கும் துணையாய், ஆன்மாவின் அமைதியாய், அன்பின் வெளிப்பாடாய், இனிய காலையை இரு அமுதமாய்க் கொண்டு அருள் மாலை சூட கோடை பண்பலை நெருப்பொழியைந்தின் அருள் மாலை.